நேரம் 5:38. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மீட்டர் 320.5 மதியாலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸ் அலைவரிசையிலும் எமது இன்றைய காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 1 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி மாதம் 6 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 நாள் ஞாயிற்றுக்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்போது சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த மங்கள இசையினை கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த மங்கள இசையினை கேட்டீர்கள். நேரம் 5:54.
1: குறளமுதம்
2: நடுவுநிலைமை 12 அதிகாரம் 3 குறட்பா.

தீமையை தராது நன்மையை தருவதானாலும் நடுநிலை தவறுவதால் உண்டாகின்ற செல்வத்தை அப்பொழுதே கைவிட வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இப்போது கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் மற்றும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை வணிக வேளாண்மை தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு. சேவை செய்திகள். காய் கனி விலை நிலவரம், தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதய ராகம். 8:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 9:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வசந்த அழைப்பு. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. விடமுண்ட கண்டன் எனும் தலைப்பில் எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள். காலை 11:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 11:50 டெல்லியில் நடைபெற்று வரும் உலக பூப்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நடப்பு நிகழ்வுகள். பகல் 12:10 சூரியகாந்தியில் அப்பாவின் பெட்டி எஸ் கார்த்திகேயன் அவர்கள் எழுதிய நாடகம். நடிப்பு எம் இளங்கோவன், ஆர் ஜெயலட்சுமி, ஜே ஜெயந்தி, எஸ் பாலிகா ஆகியோர். தொடர்ந்து கோபத்தால் லாபம் என்ன மரிய செல்வம் அவர்கள் எழுதிய நாடகம் கேட்கலாம். 12:50 பாப்கார்னர். 1:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இணைய வழி வேளாண்மை சேவைகள் நேர்முகம் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்செல்வி அவர்கள். 2:30 செய்தி மலர். பிற்பகல் 3:00 அம்மன் டிஆர்

ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசைத்தூரல். 4 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி தரும் நல ஆலோசனைகள். 6:30 மாநில செய்திகள். பண்பலை இரவு 7 மணிக்கும் முதலிவரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரம். நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் நிறைவு பகுதி. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இன்று 1:10 நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9 மணிக்கு த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் ஃபீச்சரிங் இந்தியன் ஐடல் சீசன் 16 செகண்ட் ரன்னர் அப் மன்ராஜ் வீர் சிங். 10:00 ஞாபகம் வருதே முதல் அலைவரிசையில் பண்பலையின் நிகழ்ச்சிகளுக்கிடையே. 9:00 இசைப்பட்டகம் நிகழ்ச்சியில் கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீணை இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், நேயர்களுடன் கலந்துரையாடல். 4:00 ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம், எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திமடல். 9:15 ஸ்பாட்லைட். 10:00 ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத சபாவின் இசை நிகழ்ச்சியில் விதுஷி பிரதிமா திலக் அவர்களின் இன்னிசை கேட்கலாம்.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கிரேக்க நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யோர்கோசுடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். பருத்தி உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்தம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3,289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன் கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது.

0: இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 6:02 நிமிடம் 30 நொடிகள். இனி பாரதிப்பன்.

0: Union Minister of Chemicals and Fertilizers Jagat Prakash Nadda reviewed the preparedness of the Department of Fertilizers for the ongoing Kharif and upcoming Rabi seasons. During the meeting held in New Delhi yesterday, Secretary and senior officers of the Department of Fertilizers were present. In a social media post, Mr. Nadda said that the fertilizer situation remains comfortable. He said ensuring a continued uninterrupted supply and timely availability of fertilizers to farmers remains the top priority of the government. External Affairs Minister Dr. S. Jayashankar will undertake a two-day official visit to Russia beginning today. The minister will co-chair the 27th session of the India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation. During the visit, Dr. Jayashankar will also meet Russian Foreign Minister Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. More than 70 British parliamentarians have written to the UN Secretary-General Antonio Guterres urging intervention over the worsening situation in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK. They've called for an end to the bloodshed caused by Pakistani forces and measures to protect civilian lives. The appeal comes amid the escalating violence and abuses in the occupied territory, where hundreds have been killed and injured in a brutal crackdown by Pakistani forces. The region also remains under a strict blockade, curfew and a total communications blackout. Canadian Prime Minister Mark Carney has said that Canada will match the United States' new tariffs dollar for dollar to protect Canadian workers, farmers, families and businesses after trade negotiations between the two countries collapsed. In a social media post, Carney said, for over a year, Canada has worked intensively and in good faith with the U.S. to negotiate a new comprehensive trade deal. Carney further said he had instructed Canadian negotiators to return to Ottawa after over a year of discussions with Washington, adding that Canada could not accept the offer made by the U.S. The Sports Ministry has approved a 492-member Indian contingent for the Asian Games, which will begin next month in Japan. The contingent includes 265 male and 227 women athletes, with athletics accounting for the largest share of 73 participants. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம் ஆகாஷ்வாணி
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
3: பத்து பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்துணையும் பொருட்கு செய்யும் இலக்கணமில் கற்பனையே என்று மனோன்மணியம் சுந்தரனார் போற்றும் தன்மையது பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டுள் ஐந்து பாட்டுக்கள் ஆற்றுப்படைகள். அவற்றுள் ஒன்று சிறுபான்ற்றுப்படை. இந்நூலில் இடைக்கணி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் ஓய்மா நாட்டு நல்லியக்கோடனின் வள்ளல் தன்மையை பாட வந்த புலவர் சிறுபான்ற்றுப்படையில் தமிழகம் சிறப்புற்று விளங்க காரணமாயிருந்த கடையழு வள்ளல்களின் வரலாற்றையும் தொகுத்து கூறி அவர்களை விட மேம்பட்டவன் நல்லியக்கோடன் என்று உயர்த்தி பாடுகின்றார். கடையழு வள்ளல்களான பேகன், பாரி, காரி, ஆய், அண்டிரன், அதிகன், நள்ளி, ஓரி என ஏழு பேரின் ஈகைத்தன்மையை வரிசையாக கூறி அவர்களினும் உயர்ந்து விளங்கிய தன்மையை பாடுகின்றார். எழுசமம் கடந்த எருவுழர் துணிதோள், எழுவர் பூண்ட ஈகைச் சொன்னுகம், விதிகடல் வேலி வியலகம் விளங்க, ஒருதான் தாங்கிய உரனுடை நோன்தாள் என்று அந்த ஏழு வள்ளல்களுக்கும் நல்லியக்கோடன் ஒருவனே சமம் என்று பாடுகின்றார். பேகன் மயிலுக்குப் போர்வை தந்தான், பாரி முல்லைக்குத் தேரிந்தான். இவ்வாறு அகிரணைப் பொருள்களைக் கண்டு உள்ளம் இறங்கிச் செய்தது அருட்கொடை எனலாம். காரி வறுமையால் வாடி வருந்தி இரவலர்க்கெல்லாம் உரையாது வழங்கிய பெருங்கொடையனெல்லாம். ஆய் அண்டிரன் ஆண்டவனுக்களித்தது பற்றற்ற கொடையெனலாம். அதியமான் அவ்வைக்களித்த அமிழ்துபுளை திங்கணி உயிர்க்கொடை எனலாம். நள்ளி கரவில்லாத நெஞ்சத்தோடு நட்டார்க்களித்த கொடை அறக்கொடை எனலாம். வல்வில் ஓரி இசைவாணர் முதலியோர்க்கு அளித்தது கலைக்கொடை எனலாம். இவையெல்லாம் கொடைமடமே ஆனாலும் அவர்கள் உள்ளத்தின் மேன்மையை காட்டுகின்றன. இத்தகு கொடைத்தன்மைகள் அனைத்தும் நல்லியக்கோடன் ஒருவனிடத்திலேயே பொருந்தியிருந்தன என்பது நல்லூர் நத்தத்தனாரின் உயரிய எண்ணமாகும். நல்லியக்கோடனிடம் பரிசில் பெற்று வந்த சிறுபானன் தான் அவ்வள்ளலை அடைவதற்கும் இருந்த நிலையை வறுமை வாழ்வை படம்போல்

0: பரிசல் நாடும் பாணனுக்கு எடுத்துரைக்கின்றான். பரிசலனே, யாம் நல்லியக்கோடனை சென்று பார்ப்பதற்கு முன்பு வறுமைப்புனையால் வாடினோம். எமது அடுக்களையில் நாய் குட்டியோடு படுத்துறங்கும். இமைதரவா கண்களையும் வளைந்த செவிகளையும் உடைய நாய்க்குட்டிகள் பால் குடிக்க நினைத்து மடியை முட்டும். அவ்வருத்தம் பொறாது அத்தாய் நாய் குறைத்து கொண்டே இருக்கும். மற்றொரு புறம் வீட்டு கூரையிலிருந்த கைமரங்கள் விழுந்து கொண்டிருக்கும். சுவர்கள் பழுது பார்க்க முடியாமல் கரையானுக்கு இரையாகி காளான்கள் முளைத்திருக்கும். பல நாட்களாக சாப்பிடாத நிலை. அடங்கிய பசையும் ஒடுங்கிய இடையும் உடைய என் மனைவி வெளியே சென்று வேளைக்கீரை கொண்டு வருவாள். அதனை வேக வைத்து உண்ண உப்புக்கும் வழியில்லை. உப்பில்லா கீரையை ஒக்களும் மக்களும் சூழ யாம் உண்போம். உண்ணுங்கால் புறங்கூறி திரியும் புல்லிய பெண்கள் எம்மை காணாதவாறு கதவினை அடைத்துக் கொள்வதும் உண்டு. அழிபசி அடைந்து வறுமைக்கு கொள்கலமாக இருந்த நாங்கள் நல்லியக்கோடனை சென்று கண்டு பாடி பொண்ணும் பொருளும் பெற்று இப்போதுதான் வருகின்றோம். இன்று எங்களுடைய வறுமை வாழ்வு பெருமை தரத்தக்கதாக நல்லியக்கோடன் மாற்றியதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆதலால் நீயும் அவ்வள்ளலிடம் சென்றால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆகும் என்று சிறுபாணன் மற்றவனுக்கு கூறி ஆற்றுப்படுப்பது சிறப்புக்குரியதாகும். ஆகவே நல்லியக்கோடனின் அரண்மனை பெரும் பாதுகாப்பை உடையதாயினும் பொருணர்க்காயினும் புலவர்க்காயினும் அருமறை நாவின் அந்தனர்க்காயினும் கடவுள் மால்வரை களர் விடுத்தன்ன அடையா வாயிலவன் என்று பாடி அவனுடைய வள்ளல் தன்மையை மேம்படுத்தி இருக்கின்றார் நல்லூர் நத்தத்தனார்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.

கடற்கரையில புதிதா பிறக்கும் ஆமை குஞ்சுகள் பிறந்த சில நிமிடங்கள்லேயே கடலை நோக்கி மெல்ல தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஆமை குஞ்சுகளுக்கு கடல் மீது அவ்வளவு நம்பிக்கை. தன்னோட வாழ்க்கை இந்த கடலுக்குள்ள தான் இருக்க போகுது அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்காமலேயே பிறந்த சில நிமிடங்கள்லேயே தன்னோட உள்ளார்ந்த அறிவின் மூலமா பெருநம்பிக்கையோட கடலை நோக்கி சின்ன சின்ன அடிகளை எடுத்து வைக்குது, ஊர்ந்து போகுது. அந்த நம்பிக்கை அதன் வாழ்க்கையை செம்மையாக்குது. நம்ம வாழ்க்கையும் கூட நம்பிக்கையோடு நாம் செயல்களை செய்யும்போது இனிதாகவும் வெற்றியுடையதாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் அமையும். இந்த நல்ல கருத்தோட இந்த இனிய காலையில் பக்தி மனங்களை பரவசப்படுத்த வருது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்த ராகம்.

0: எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதார சேவைக்கான செயற்கை நுண்ணறிவு சீர்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பெலாப்பூரில் உள்ள ஜவுளி மறுசுழற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். மாதந்தோறும் 78 லட்சம் டன் ஜவுளி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை நிலையான வளங்களாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி ஆலையை போன்று நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிரிராஜ் சிங் கேட்டுக்கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக தனியார் நிறுவனம் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தேசிய தேர்வு முகமையின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருந்து அந்த நிறுவனத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக 49 தேர்வர்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் தேர்வெழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான மறுதேர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் மகளிர் பொறியியல் கல்லூரி மையத்தில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர கால வரம்பை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்குவங்க மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளம், உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து கனடா நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிகளுக்கு இணையாக வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடுகளுக்கு இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். தொழிலாளர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரெய்ஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 492 பேர் கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்க

0: பிரச்சினைகள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 7:25.

0: உற்சாகத்தினாலே ஓயாதிருக்கட்டும். வாழ்த்துக்களோடு
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
4: நேரம் 7:32 ஆயாச்சுங்க. காலை மலர் கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இந்த ஞாயிற்றுக்கிழமை மெல்ல மெல்ல அப்படியே புலர்ந்து வருது. நேரமும் கூட 7:30 தாண்டியாச்சு. இன்றைக்கி திருச்சி நகைச்சுவை மன்றம் பக்கம் போனோம் அப்படின்னா, தமிழ் சங்கத்தில் அவங்க ஒருங்கிணைக்கக்கூடிய கவியரங்கத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம். இன்று மாலை 6:30 கலைமாமணி கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் தலைமையில் கவிஞர்கள் பார்வையில் கவியரசர் அப்படிங்கிற தலைப்பில் கவியரங்கம் நடைபெறப் போகுது. திருச்சி நகைச்சுவை மன்றம் ஒருங்கிணைக்கும் இந்த கவியரங்கம் நம்ம திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் இன்று மாலை 6:30 நடைபெறுதுங்க.

ஆமாம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடைய காஜாமலை வளாகத்தில் தொழில் முனைவோர் சுய வேலை மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட்டு வருது. இது நம்மள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவங்க இப்போது திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கான புதிய வகுப்புகளை தொடங்க இருக்காங்க. அடுத்த மாதம் 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த வகுப்புகள் தொடங்க போகுது. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இம்மாதம் 24ஆம் தேதி தான் விண்ணப்பங்கள் வழங்கப்பட இருக்குது முதல் நாளாக. இந்த பாடப்பிரிவுகள் என்னென்ன இருக்குன்னா, அலுவலக தன்னியக்கமாக்கல், அதாவது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது டேலி பிரைம், பைத்தான் போன்ற சான்றிதழ் பயிற்சிகளை இவங்க நடத்த இருக்காங்க. பயிற்சி கட்டணத்தில் அந்தந்த பிரிவினருக்கு ஏற்ற உதவித்தொகையும் கூட வழங்கப்பட இருக்குது. 50%, 25%, 100% கூட இவங்க வந்து அந்த பயிற்சி கட்டணத்தில் விலக்கு அளிக்கிறாங்க. தினமும் 2.5 மணி நேரம் அப்படின்னு 3 பிரிவுகள் வாரத்தோட திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்த இருக்காங்க. இம்மாதம் 24ஆம் தேதி விண்ணப்பங்கள் வழங்க தொடங்குகிறாங்க. இது தொடர்பான விவரங்களுக்கு தொழில் முனைவோர் சுய வேலை மேம்பாட்டு நிறுவனம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், காஜாமலை வளாகம், திருச்சி 23 அப்படிங்கிற இந்த முகவரியை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி வழியாகவும் நம்ம தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொலைபேசி எண் 63 81 91 67 47. தொலைபேசி எண் மீண்டும் 63 81 91 67 47.

0: காலை மலர்கள் இணைஞ்சிருக்கோம் திருச்சியம் ரெயின்போ 102.1
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி
2: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
3: மனசு ஆரோக்கியமா இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தா மனசும் உற்சாகமா இருக்கும். உடலும் மனமும் உற்சாகமா இருக்கணும்னா மருத்துவ நேரம் கேட்கணும். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளை தர நம்முடன் யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வாய் புற்றுநோய்னா என்ன, அது யாருக்கெல்லாம் ஏற்படலாம் டாக்டர்?
4: புற்றுநோய்னா என்னன்னா, ஒரு செல் வந்து அப்நார்மலா வளர்றது, அதுக்கு பேர் தான் புற்றுநோய். அது எந்த இடத்துல வேணாலும் வளரலாம். இப்ப வாயில வந்து அந்த மாதிரி செல் வந்து அப்நார்மலா குரோத் ஆகிறது தான் வாய் புற்றுநோய்னு சொல்வோம். இது ஜென்ரலா எதுன்னா வாயை அஃபெக்ட் பண்ணும், தொண்டையை அஃபெக்ட் பண்ணலாம், உதடுகள், நாக்கு, ஈறுகள், கண்ணோ, இந்த மாதிரி வாயில எந்த பகுதியை வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். இது யூஸ்வலா வந்து ஸ்குவாமஸ் செல் அப்படிங்கிற ஒரு வகையான செல். இப்ப அந்த மாதிரி நம்மளோட உடம்புல வர்ற செல்கள்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. வாயில வர்ற கேன்சர்கள் வந்து பெரும்பாலும் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவா இருக்கும். இந்த வாய் புற்றுநோய் யார் யாருக்கெல்லாம் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு தியாரிட்டிக்கலா சொல்றப்ப 6S, அதாவது 6S இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எஸ் வந்து ஸ்மோக்கிங். யாரெல்லாம் ஸ்மோக் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து உதடுல வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்கு ரீசன் என்னன்னா, மேல் உதடை விட கீழ் உதடுல வந்து வாய் புற்றுநோய் வரும். அது வந்து அந்த சிகரெட்டோ இல்லைன்னா சுருட்டு, அந்த மாதிரி சிகார், இதெல்லாத்தையும் வந்து கீழ் உதடு தான் ரெஸ்ட் பண்ணும். அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ், அந்த ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாம நம்மளோட உதடோட செல்கள் வந்து மாறுபட்டு போகும். அதுதான் லிப் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் இல்லாம லிப்ஸ்ல வந்து பொதுவாகவே ரத்த ஓட்டம், வாஸ்குலாரிட்டி வந்து வாயில மற்ற ஆர்கன்ஸை விட ரொம்ப அதிகங்கிறதுனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். வாயை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து ஸ்பிரிட், அதாவது ஆல்கஹால். ஆல்கஹால் ரொம்ப கன்சியூம் பண்றவங்களுக்கும் வந்து கெரட்டினைசேஷன் சொல்லுவோம், நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கும் ஓரல் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது எஸ் வந்து ஷார்ப் டூத். இப்போ ஒரு பல்லு உடஞ்சி போயிருது, இல்லை பூச்சி பல்லு வந்து பாதி பல்லு அரிச்சிட்டு பாதி பல்லு இருக்கு, அது போய் வாயோட இன்னொரு பகுதியில் இல்லை கம்ஸில் எங்கேயாவது குத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி லோக்கல் இரிட்டன்ட் கூட உங்களுக்கு வாயில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பாக மாறிடலாம். அதாவது ஆறாத புண், 6 weeks மேலே ஒரு புண்ணு வாயில் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பயாப்சி பார்த்து அது வந்து நார்மல் புண்ணு தானா இல்லை வேற ஏதாவது ப்ரீ கேன்சரஸ் லீஷனாக மாறிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதே தான் அந்த ஷார்ப் டூத் மாதிரியே இல்ஃபிட்டிங் டென்ச்சர். இப்போ நம்ம ஒரு பல்லில் டென்ச்சர் போடுறோம், அது சரியாக பொருந்தாமல் போய் மேலே அறுக்குது இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஷார்ப்பாக போய் குத்திட்டே இருக்குன்னா அந்த ஏற்படுற புண்ணு கூட உங்களுக்கு வாய் புற்றுநோயாக மாறலாம். இதெல்லாம் வந்து சான்சஸ் தான் சொல்கிறேன், ஷுவராக மாறும்னு சொல்லலை. ஸோ ஷார்ப் டூத் இல்லைன்னா டென்ச்சர் வந்து சரியாக ஃபிட் ஆகலை, இதையும் நீங்கள் போய் பல் டாக்டர்கிட்ட காமிக்கணும். இன்னொன்று வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரல் இன்ஃபெக்ஷன் கூட சம்டைம்ஸ் வந்து கேன்சர் வர்றதுக்காக வாய்ப்பாக மாறலாம். அப்புறம் சன்லைட். சன்லைட் நம்ம ஊர் டிராபிக்கல், இந்த கிளைமேட் வந்து பெரும்பாலும் வந்து ஓரல் கேன்சருக்கு வர்றதில்லை. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் சன் எக்ஸ்போஷர்னால பேசல் செல் கார்சினோமான்னு ஒரு டைப் ஆஃப் கேன்சர் ஃபேஸில் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தியரிட்டிக்கலாக வந்து சன்லைட் எக்ஸ்போஷரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் இன்னொரு இது வந்து பால்வினை நோய்ங்க, சிஃபிலிட்டிக் க்ளாசைட்டிஸ். சிஃபிலிட்டிக் அல்சர்ஸ்ன்னு ஒன்று சொல்வோம், வாயில் புண்ணு வரும், அந்த புண்ணும் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த 6S இருக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
3: வாயில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து நாளைய மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம். நேரம் 7:45 ஆயாச்சுங்க. வரப்பா இன்னைக்கு காலையில் என்ன சமையல் அப்படின்னு இங்கேயும் எங்கேயும் கடைகளுக்கு கிளம்பிட்டு இருப்போம். இல்லை செஞ்சே முடிச்சாச்சுப்பான்னு கூட சிலர் சொல்லலாம். இப்போ தான் ஏஞ்சிருக்கேன், நீங்கள் வேறு அப்படின்னு கூட சிலர் யோசிக்கலாம். இன்றைக்கி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய் கனிகளோட விளைநிலை வரத்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த நாளை தொடங்கலாமா? தக்காளி கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. கத்திரிக்காய் 50 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் 46 ரூபாய், கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 56 ரூபாய், முச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சவுசவ் 40 ரூபாய், புடலங்காய் 46 ரூபாய், பீர்க்கங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், நூல்கூழ் 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 56 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 86 ரூபாய், முட்டைக்கோஸ் 35 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்று 50 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 80 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் இரண்டுமே தலா கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. ஆப்பிள் கிலோ 250 ரூபாய், ஆரஞ்சு 120 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், திராட்சை 130 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டுருக்கு. விலை நிலவரங்களோட வரிசையில் அடுத்ததா தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் இதுங்களாம் என்ன விலைக்கு விற்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ சொல்கிறேன். திருச்சியில் இன்றைக்கி 1 கிராம் ஆபரண தங்கம் 14,950 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டுருக்கு. வெள்ளி 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பெட்ரோல் லிட்டர் 108 ரூபாய் 20 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 100 ரூபாய் 5 காசுகளுக்கும் விற்பனையாகிட்டுருக்கு. காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக இதே ராகம் நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச புதிய திரை இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். எப்பவும் போலவே நமக்கான வாட்ஸ்அப் எண்களில் நமக்கு பிடிச்ச பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பேர் ஊர் இது எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்ப மறக்காதீங்க. 9,38,546,102.1 இதுதான் நமக்கான வாட்ஸ்அப் எண்.

0: நகையின் பூக்கள் இன்றும் மலர வாழ்த்துகிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: நேரம் 7:53 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு அணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நம்ம வீட்டு குட்டி செல்லங்கள் பங்கேற்று அவங்களோட அந்த இனிமையான குரலில் விடுகதைகள் ஏராளமான விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-3-1-246-101 அல்லது 240-102-1. வசந்த அழைப்பு நிகழ்ச்சி நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை மலர் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு இதோ. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து, மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சகத்தோட கீழே செயல்படக்கூடிய நமது இளைய பாரதம் இயக்கத்தில் இளைஞர்கள் தன்னார்வலர்களாக பதிவு செஞ்சுக்கலாம், அவங்க வந்து அந்த சேவை பயிற்சியை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் mybharat.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. MYBHAR

ஆர்ஏடி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிறது தான் இணையதள முகவரி. வானிலை முன்னறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டலாமா? இந்த விடுமுறை நாளில் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுதான், ஃபீபிள் ட்ராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களோட ஓரிரு இடங்களில், அப்புறம் புதுவையிலையும் இடி மின்னல் பலத்த காற்றோட மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், அப்புறம் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. மீனவ நண்பர்களுக்கான பிரத்யேக வானிலை முன்னெச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இம்மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையிடையே இது 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் கூட வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவிச்சிருக்காங்க.

0: மீண்டும் காலை மலர் நாளை காலை 7 மணிக்கு. நேர்களை, செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிபரப்பாகும் இதய ராகம் 9385461 என்ற எண்ணில் நேர்கள் வாட்ஸ்அப் அடி விருப்ப கானங்களை கேட்கலாம். நேரம் 8 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். 27வது இந்திய ரஷ்ய ஆணையக் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் அவர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டில் போதுமான உரம் கையிருப்பில் உள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கரீஃப் மற்றும் ரபி பருவ உரத்தேவை குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், விவசாயிகளுக்கான உர விநியோகத்தை உறுதி செய்ய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறியுள்ளார். திருப்பூர் நகரின் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். திருப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நகரில் தேங்கியுள்ள 1.5 லட்சம் டன் குப்பை மற்றும் உப்பு படிமங்களை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்படும் என்றார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அன்றைய தினம் மனுக்கள் பெறப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வேப்பூர் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள், திட்டங்கள் செயல்படுத்துவது தொடர்பாகவும் கோரிக்கைகள் தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். மேலும் 25/8/2026 மாலை 3 மணி முதல் 4 மணி வரை வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் பெறப்படவுள்ளது. எனவே வேப்பூர் வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் இன்று காலை தொடங்குகிறது. 2 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வளைவுகள் இல்லாத பாதையும் இல்லை, கவலைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. உறவுங்கிறது ஒரு ஊஞ்சல் மாதிரி, நட்பு அப்படிங்கிறது ஒரு பூமி மாதிரி, எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கக்கூடியது. இன்றைய நாள் இனிமையான நாளாகவும் அருமையான நாளாகவும் அமைய வாழ்த்துக்களோடு இணைவும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கலாம். இது இதயராகம். இதயம் தோட்ட பாடல்களை நீங்க கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 9038546102 என்ற எண்ணுக்கு.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: இதே ராகம் கேட்டு நெஞ்சிருக்கும். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ரிதன்தாசன். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக் லைஃப் படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, முத்தமழை.

0: நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயரா.
1: வேகம் பிறக்க, வெற்றி பாதை திறக்க வாழ்த்துகிறது.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
8: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: தடைகள் விலகட்டும், வெற்றிகள் பெருகட்டும். வாழ்த்துக்களோடு.
3: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இதே ராகம் கேட்டு நிஞ்சிருக்கும். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. இதே ராகத்தின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பெரம்பலூர் தரணீஷ், திருச்சி கே கே நகர் சந்திரா, கோமதி, சிவாஞ்சலி. 10 தலை படத்திலிருந்து இவர்களுக்காக பாடல்.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இதயம் தொட்ட பாடல்கள் ஒளிபரப்பாயிற்று. இது இதய ராகம் வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM ரெயின்போ 102.1. கலிங்கப்பட்டி, காயத்ரி, பூமிகா, வர்ஷினி, தருண், சஞ்சய், கருப்பையா, செல்வி, கஸ்தூரி, ராஜமாணிக்கம், ராஜேஸ்வரி, இந்த நேயர்கள்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க பராசக்தி படத்திலிருந்து பாடல்.

0: கேட்டிணைந்திருக்கிறோம். இது இதயராகும். நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக விடமுண்ட கண்டன் எனும் தலைப்பில் எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் இடம்பெற கேட்கலாம்.
1: அப்போது பண்பாடு என்பதை கலாச்சாரம் என்று எழுதி கொண்டிருந்தார்கள். கலை என்பது வடமொழி சொல், ஆச்சாரம் என்பது வடமொழி சொல், கலாச்சாரம் என்பது வடமொழி சொல். அதுக்கு ஒரு தமிழ் சொல் வேண்டும். கல்ச்சர் என்கின்ற வார்த்தைக்கு பண்படுத்துவது என்று ஒரு அர்த்தம். அதனால் தான் அக்ரிகல்ச்சர் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அதனால் பண்பாடு என்று சிதம்பரநாத மௌலியார் பின்னாலே அதை நியாயப்படுத்தினார். ஆனால் அப்போது அதை அவர் எதிர்த்தார். சிறையில் இருந்தபோது தான் ராஜாஜி கதைகள் எழுதுவதற்கும் ஆரம்பித்தார். சிறையிலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு அவருடைய சிறுகதைகள் வெளிவந்தன. இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சிறுகதைகள் வெளியிடுவதற்கு புகழ்பெற்ற பத்திரிகைகளான ஆனந்த விகடனும் மணிக்கொடியும் கதைகளை பிறப்பதற்கு முன்பாகவே கதைகளை எழுதி பிரசுரித்தவர் ராஜாஜி.
0: களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக விடமுண்ட கண்டன் எனும் தலைப்பில் எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி இன்று காலை 10:30 கேட்க காத்திருங்கள். இதயராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேர்களை உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த இதயராகத்தில் இடம்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9383561 என்ற எண்ணுக்கு. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்கும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 8:45. கேட்டு நினைஞ்சிருக்கீங்க, இது FM ரெயின்போ 102.1. இதே ராகத்தின் அடுத்த பாடல் ஒலிக்குது. வித் லவ் படத்திலிருந்து லால்குடி சாமி விரும்பி கேட்டிருக்காரு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திலங்கா சைபால் இதயில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.

0: காஞ்சிபுரத்தில் பல்லவராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா, ஏன் அப்படி செய்யலை? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டிவிட்டார், ராஜா கட்டின கோயிலை விட பெருசா. அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை, அவர் கட்டின கோயில் வந்து வேற மாதிரி. அது வந்து மனசால் கட்டின கோயில், மனசுக்குள்ளே இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ளே மாதக்கணக்காக ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டாரு, அது நாம் கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டார். சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும். கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவன் விரும்புறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார், அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார். அதனால் முதல் நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனால் கடைத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேனு நினச்சான். போனான், அங்கே இவனோட குழந்தை பாவம் பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளவு பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார், கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினைச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இதை பாருப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம் தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேத்துக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம் தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:53 ஆயாச்சு. நேயர்கள் கேட்டு இணைந்திருக்கிறீங்க, இது இதய ராகம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இந்த பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், இணையவழி வேளாண் சேவைகள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கரூர் புடுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள்.
5: நம்ம விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் வேளாண் துறை மூலமாக வந்து கிடைக்குது. ஆனால் இப்போ வந்து விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் சவாலும் என்ன இருக்குதுன்னா நேரத்துக்கு இடுபொருட்கள் கிடைப்பது தான். அப்போ என்ன பண்ணும், இப்போ நைட்டு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் வந்து மானாவாரியில் விதைக்கணும்னு நினைப்பாங்க. இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னையோ இல்லை ஒரு மாதத்திற்கு முன்போ வந்து பொருட்களை வாங்கி வைக்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. அப்போது நம்ம வந்து ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு என்ன சொல்றோம், 10 வருடங்களுக்கு உட்பட்டு வெளியிடப்பட்ட ரகங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். இப்போ விவசாயிகள் வந்து உடனடியாக போய் விதைகள் வாங்கணும் அப்படிங்கும் பொழுது மண்டி கடைகள்லையோ வெளியில் இருக்க தனியார் கடைகளிலேயோ வாங்கும் பொழுது அந்த 10 வருடத்திற்கு உட்பட்ட ரகங்களோ இல்லை வந்து லேட்டஸ்டாக வெளியிடப்பட்ட ரகங்களுக்கான விதைகளோ அவங்களுக்கு கிடைக்காது.
4: நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், இணையவழி வேளாண் சேவைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புடுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள்.

0: நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15 கேட்க காத்திருங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: இதே ராகத்தின் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன், மலர்விழி தருண், சமிதா, சின்ன சேலம் பூண்டியிலிருந்து கமலம், சீனிவாசநல்லூர், புவனேஸ்வரன். இந்த நேயர்கள் விரும்பி கேட்டிருப்பது திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து.

0: நிறைவேற்றது இன்றைய இதயராகம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்திருக்கிறது வசந்த அடைப்பு நிகழ்ச்சி. இன்றைக்கு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில் நேரம் 8 மணி 9 மணி கேட்கலாம். இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சந்திரயான் 3 நிலவின் தென் துருவத்திற்கு அருகில் மென்மையாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை குறிப்பிடும் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் விண்வெளித்துறை வலிமை பெற்றிருப்பதாகவும் நம் இளையோரின் கனவுகள் விரிவடைய வேண்டுமென்றும் இத்துறையில் புதுமைகளை படைத்து புது எல்லைகளை அடைய வேண்டுமென்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு இந்நாள் சான்றாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஊழலுக்கு எதிரான சமரசமற்ற நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த ஆட்சிக் காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் ஆதாரங்கள் திரட்டப்பட்ட பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சேலம் நகரில் விதிமுறைகளை மீறி வாகனம் இயக்குவோரை கேமரா மூலம் கண்டறிந்து அபராதம் விதிக்கும் நடைமுறை சீலநாயக்கன்பட்டி, உடையாப்பட்டி, ரயில்வே சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு ஜோஷி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி காஜாமலை பாரதிதாசன் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் சுயவேலை மேம்பாட்டு நிறுவனத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,883 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக 2 மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 1,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
2: வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி 24, 31 மற்றும் அடுத்த மாதம் 7ஆம் தேதிகளில் தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தாம்பரத்தில் 11:50 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 7:30 வேளாங்கண்ணி சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 26ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2, 9 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 472 இந்திய வீர வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். தடகள பிரிவில் அதிகபட்சமாக 73 பேர் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

நேரம் 9:05 ஆயாச்சு. ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுது, வசந்த அழைப்பு வரவிருக்குது குட்டி செல்லங்களை. குட்டி செல்லங்களே, உங்க எல்லாத்துக்கும் இனிமையான காலை வணக்கம். வாரம் முழுக்க பள்ளிக்கூடம், அப்புறம் டியூஷன், அப்புறம் இன்னும் ஏராளமான வகுப்புகள், இப்படி தொடர்ந்து படிச்சுட்டு இருக்க நாம இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட பல்வேறு விதங்களில் நம்மளோட நாளை செலவிடுவோம். விளையாட போவோம், இல்லை வீட்லேயே உட்காந்து கதை புத்தகம் படிப்போம், இல்லை வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஊருக்கு போவோம். இப்படி பல விதங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமையை வழக்கமான விதத்திலிருந்து கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து செலவு செய்வோம். இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப அழகாக அமையட்டும், அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் தொட்டு வரலாம், பேசலாம், உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம், விடுகதைகள் கேட்கலாம், கதைகள் சொல்லலாம், பாடல்கள் பாடலாம், எல்லாமே பண்ணலாம். 0-4-3-1-246-102-1 அப்படிங்கிற இந்த எண்களை தொட்டு வரதன் மூலமா ஒரு இனிமையான தகவலோட நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். குழந்தைகள் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டிச்சலங்களே, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் உங்களோட அந்த துருதுருன்னு இருக்கிற அந்த இன்னசென்ஸ் தான். இப்போ அகமதாபாத் சயின்ஸ் சிட்டியில் 2 புதிய குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஆனால் அவங்க மனித குழந்தைகள் இல்லை, பெண்குயின் குட்டிகள். அந்த 2 பெண்குயின் குட்டிகளோட எண்ணிக்கையை சேர்த்து இப்போ 10 ஆயிடுச்சு பெண்குயின்கள் அகமதாபாத் சயின்ஸ் சிட்டியில். அவங்களுக்கு ஷௌர்யா வீர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. குட்டியான புதுசாக பிறந்த பெண்குயின் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இணையதளங்களில் படங்கள்லாம் கிடைக்குது. அகமதாபாத் சயின்ஸ் சிட்டியில் இந்த பெண்குயின்கள் கிடைச்சது தான் இப்போ இணையதளத்தில் கொஞ்சம் வைரலாக போய்கிட்டுருக்கு. நீங்களும் கூட பாருங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சயின்ஸ் சிட்டியில் பிறந்திருக்க பெண்குயின்களை பற்றி உங்களோட தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் நேயர்களும் கூட ஆர்வமாக இருக்காங்க. வாங்க, இன்றைக்கி வசந்த அழைப்பு நிகழ்ச்சி குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில் திருச்சி FM Rainbow 102.1

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: ஒன்பது மணி 12 நிமிஷம் ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கிட்ட இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சி குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல நம்மளும் இணைய போற முதல் குடிச்செல்லம் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம். ஆஹா, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
4: ஸ்ரீனிகா.
3: ஸ்ரீனிகா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: எடத்தருவா?
3: எடத்தருல உங்க வீட்டுல ரேடியோ இருக்கா? அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. சூப்பர். சரி ஸ்ரீனிகா, இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? சினிகா, ஃபுல்லா சொல்லிட்டீங்களே. எத்தனாவது படிக்கிறீங்க? எல்கேஜி ஏவா? சரி, வேற என்ன குரல் சொல்லுவீங்களா எங்களுக்கு? ஆகா, சினிகா சாப்பிட்டு தான் இவ்வளவு தெம்பா பேசுறீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? புட்டா? ஞாயிற்றுக்கிழமைனா புட்டா? அப்ப திங்கக்கிழமை? சீனிக்காக்கு ரொம்ப என்ன பிடிக்கும் சாப்பிட? புட்டு தானா? சிரிப்பு தானா? என்ன பிடிக்கும் ரொம்ப சாப்பிட? புட்டு தானா? புட்டுக்கு என்னெல்லாம் தொட்டு சாப்பிடுவீங்க? சீனிக்கா, தேங்காய் போடுவாங்களா? தேங்காய் போட்டா பிடிக்குமா உங்களுக்கு புட்டுல? பிடிக்குமா? அப்படியா? சரி, வெல்லம் சாப்பிடுவீங்களா, சக்கரை சாப்பிடுவீங்களா புட்டோட? சாப்பிட்டீங்களா? எத்தனை புட்டு சாப்பிட்டீங்க? மூணு புட்டா? அப்ப சின்ன சின்னதா இருந்துச்சா? ஆமாவா? சரி, உங்களுக்கு புட்டு செய்ய தெரியுமா? எப்படி செய்யறாங்கன்னு எப்பயாவது பாத்துருக்கீங்களா? எப்படி பண்ணுவாங்க?

தேங்காய் மாதிரி வச்சு அது மாதிரி செஞ்சிருவாங்களா? சரி, நீங்க பெரிய பிள்ளையானா எனக்கு என்ன செஞ்சு தருவீங்க? பிரியாணியா? அப்ப நான் உங்களுக்கு புட்டு செஞ்சு தரேன். பிரியாணி பிடிக்குமா உங்களுக்கு? எல்லாமே பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும் தானே? சரி சீனிக்கா, உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். திருக்குறள் அழகா சொல்லிட்டீங்க, வேற எதுவும் சொல்ல போறீங்களா எங்களுக்கு? இதுவே போதும், திருக்குறளே எல்லாம் இருக்குங்கிறீங்களா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்மா ஸ்ரீனிகா. நன்றிம்மா, நன்றி. குடிச்சலங்களே, நீங்களும் பேசலாம் இதே மாதிரி வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில். இன்னைக்கு குழந்தைகளோட குதூகல பங்கேற்பில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கி கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.

0: நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரம் 9:21 ஆயாச்சுங்க. வசந்த அழைப்பு கிட்டணிஞ்சிருக்கோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் குழந்தைகளோட குதூகல பங்கேற்பில் வசந்த அழைப்பு தொடங்கியாச்சு. 0431-146-102-1 அல்லது 240-102-1 இந்த தொலைபேசி எண்களை தொட்டு வாங்க குட்டி செல்லங்களே. இப்போ நம்மோடு இணையும் அடுத்த குட்டி செல்லம் யார், எங்கிருந்து? வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார், எங்கிருந்து?
5: நான் சிவேஷ் பேசுகிறேன்.
4: இந்த ஊர் சிவேஷ்.
5: என்ன
4: சொல்ல போறீங்க? இந்த வாரம் ஸ்கூல் எப்படி போச்சு?
5: முடிஞ்சது. அசெட்மெண்ட் 1 முடிஞ்சிருக்கு.
4: முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்த குவார்டர் எப்போ வரப்போது? அடுத்த மாசமா?
5: இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம்.
4: அடுத்த மாசமா? என்கிட்ட அடுத்த மாசம்னு சொன்னாங்க அக்கா. சரி, ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல?
5: ஆமா.
4: வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கலாம்னு உங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கா? இருக்கா. அப்ப நம்ம சிஎம் டிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறாங்க, அதுல கலந்துக்கலாமா? cmtrophy.sdat.in அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா நிறைய போட்டி இருக்கும். நீங்கள் தனியாகவும் கலந்துக்கலாம், உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடவும் நீங்கள் கலந்துக்கலாம். இதில் நீங்கள் மட்டும் இல்லை, வீட்டில் அப்பா அம்மா கூட கலந்துக்கலாம். அப்போ வந்து அடுத்த தடவை வந்து ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து போய் ப்ரைஸ் வாங்கலாம்
5: இல்லை?
4: அட்ரஸ் தான் நம்ம வந்து வெப்சைட் சொல்கிறல, இணையதள முகவரி. இதுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் பேரெலாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். நான் ஒரு வாட்டி சொல்லட்டுமா? cmtrophy.sdat.in cmtrophy.sdat.in. ஓகே. அப்போ கண்டிப்பாக வந்து சிவேஷ் எதிர்பார்க்கலாம் ஒரு போட்டியில் வெற்றியாளராக. கண்டிப்பா. நன்றி சிவேஷ். தேங்க்யூ.
5: நன்றி
4: நன்றி. நம்மோடு இனியும் அடுத்த குட்டிச்செல்லம் யார், இங்கிருந்து? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
6: நீங்கள் அழைக்கும் நபர்?
4: அக்கா, நம்ம அழைக்கும் நபர் வந்து நம்மளை திரும்ப அழைக்கிறாரே. வணக்கம்.
5: பஞ்சபூர்
4: பஸ் ஸ்டாண்ட் அடிக்கடி போவீங்களா? அப்படின்னா நீங்க எப்படி இருக்கு பஸ் ஸ்டாண்டு? செம்மையா இருக்கா? விசாகன் என்ன படிக்கிறீங்க?
5: ஃபர்ஸ்ட் பியா.
4: சரி சரி. விசாகன், நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்கள்ட்ட எல்லாம்? என்ன சொல்ல போறீங்க? விடுகதையா?
5: சிக்குமுக்கா.
4: சரி சொல்லுங்க, நான் முயற்சி பண்றேன்.
5: காசு இல்லாம கடையில செக்கு கொடுத்துட்டேன்.
7: செக்கில் செக்கை நீங்கள் வாங்கிட்டு வந்தாலாம்.

0: சரி, நான் முயற்சி தான் பண்ணுவேன், ஆனால் எனக்கு கிண்டல் பண்ணக்கூடாது. சிக்கன் வாங்க, ஜெக் எடுத்துகிட்டு போன ஜெக்கம்மா காசு இல்லாமல் ஜெக்கை கொடுத்துட்டு செக்க என்ன வாங்கிட்டு வந்தாங்களாம். ஏ கரெக்டா? ஏ கரெக்டுனாலும் எனக்கே கை தட்டிக்குவேன், நீங்களும் தட்டுங்க. ஏ இன்னொரு வாட்டி நீங்கள் சொல்லுங்கள், என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி வராது. அக்கா பேசுகிறாங்களா? கொடுங்க அங்கிள். அக்கா வணக்கம்க்கா, சொல்லுங்க உங்க பேர் என்ன?
1: என் பேர் பாரிகா.
0: பாரிகா, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? பாரிகா என்ன வர்றவங்க எல்லாம் என்னையே சோதிச்சு பாக்குறீங்க. பாரிகா நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: நான் 4th ஸ்டாண்டர்ட்.
0: 4th ஸ்டாண்டர்டா? நீங்க எப்படி விசாகன் மாதிரி ஓரளவுக்கு நார்மலா சொல்லுவீங்களா, இல்ல ரொம்ப என்ன வந்து சிக்குமுக்காட வச்சிருவீங்களா?
1: இல்ல நார்மல் தான்.
0: நார்மலா? நீங்க சொல்லுங்க நார்மலா இல்லன்னு நான் சொல்றேன்.
1: ஆப்பிரிக்கால வெல்டிகா வாங்கன போன சந்திரிகா ஆப்பிரிக்கால இல்லன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போய் வெல்டிகா வாங்கிட்டு வந்தாலாம்.
0: ஆகா, இதையும் நான் முயற்சி பண்றேன். ஆப்பிரிக்காவில் வெல்ரிக்கா வாங்க போன சந்திரிகா ஆப்பிரிக்காவில் வெல்ரிக்கா இல்லைன்னு அமெரிக்கா போய் வாங்கிட்டு வந்தாலாம், கரெக்டா?
1: சூப்பர்.
0: எப்படி நான் சொல்றதெல்லாம் சூப்பருங்கிறீங்களே, நல்லது. இந்த மாதிரி எப்படி அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்பீங்களா? அப்படி என்ன அவங்களாம் சொல்லிடுவாங்களா என்ன மாதிரி? அப்பா அப்பா அம்மா கிட்டே இந்த மாதிரி சிக்கமுக்கெல்லாம் கேட்பீங்களா? நீங்கள் கேட்பீங்களா? அதுக்கு அவங்க என்ன என்ன சொல்லுவாங்க?
1: ஒரு நரி கிழநரி
0: ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி.
1: ஓடுல நரியில ஒரு
0: நரி
1: கிழநரி.
0: ஆஹா சூப்பர். தம்பிட்ட கொடுங்க, அவர் சொல்லுவாரா? கொடுங்க. சொல்லுங்க. விசாகன் சிரிப்பு
1: தான்,
0: அவ்வளோதான் சொல்லியாச்சு. விசாகன் கரெக்டாக சொல்லிட்டா கை தட்டும், நீங்களும் தட்டிக்குங்க உங்களுக்கே. விசாகன் தேங்க்யூ. விசாகன் பாரிகா உங்களுக்கும் நன்றி, நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக பங்கேற்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாரிகா. குடிச்சனங்களே, இதே மாதிரி நீங்களும் வரலாம், பேசலாம், உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம். இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சி குழந்தைகளோட குதூகல பங்கேற்பில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சில நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 11 7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் யூடியூப் சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.
1: எண்ணம் உயர வெற்றி மலர வாழ்த்துகிறது.
2: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRD ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நேரம் 9:39 நிமிஷம் ஆக போதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சிக்கு நடந்திருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சி குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல நம்ம வீட்டு குட்டிச்சலங்களும் பேச தொட்டு வரலாம். 0-4-3-1-246-102 அல்லது 240-102-1. இப்போ நம்மோடு இணைய போறது யாரு? வணக்கம். ஸ்ரீவெற்றிவேல், காலை வணக்கம்.
4: காலை வணக்கம்.
3: வெற்றிகள், என்ன படிக்கிறீங்க? 7வது. அப்ப வந்து நல்ல விவரம் தெரிஞ்ச பெரிய பிள்ளை இல்லையா? சரி, இன்னைக்கு காலையில வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? ஏதாவது நியூஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்ல விளையாட போனீங்களா? சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவங்களை வந்து பிடிச்சு நிப்பாட்டி பேச வச்சுட்டாங்களா? என்ன சைக்கிள், இந்த சைட்ல இருக்க வீல் எல்லாம் எடுத்துட்டீங்களா? குரங்கு பெடல் போட்டு ஆரம்பிச்சீங்களா இல்ல வந்து இந்த சைடுல இப்பெல்லாம் சக்கரம் எல்லாம் வச்சுக்கிறாங்களே அப்படியா? எப்பயாவது கீழே விழுந்திருக்கீங்களா? இல்லையா? ஆஹா, கீழே விடாமல் யாராவது சைக்கிள் கற்றுக்கிட்டு இருந்தா அப்படின்லாம் பழமொழி சொல்லுவாங்க. நான் அவங்கள்ட்ட போய் சொல்கிறேன், ஸ்ரீவெற்றிவேல் கீழே விடாமல் தான் கற்றுக்கிட்டாருன்னு. சொல்லட்டுமா? சரி, உங்களுக்கு ஸ்கூல் எப்படி போகுது இந்த வாரம்? சரி, இந்த வாரத்தில் எதுவும் லீவ் இருக்கா? இன்னும் இந்த திங்கள்லேருந்து வெள்ளிக்குள்ளே இல்லையா? நானும் பார்த்தேன் கேலண்டரை, ஒன்றும் லீவெல்லாம் இல்லை.

0: பண்ணலாம், தேவையில்லையா?
1: தேவையில்லை.
0: ஆ, ஸ்கூல் போனால் தானே ஜாலியாக இருக்கும். வீட்லேயே இருந்தால் வேற நம்மளை வந்து அதைப்படி இதைப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு லீவு தான் படி அப்படின்ருவாங்க. கரெக்டா? சிவட்டியில் எங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க, நம்ம கிளம்பி ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் அதுக்கு அப்படின்னு தான் தோணும்
1: எனக்கும்.
0: உங்களுக்குமா? சரி, அப்படி வீட்டில் இருந்தால் எதாவது படிக்க சொன்னால் டக்குன்னு நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? இந்த சப்ஜெக்ட் நான் ஒப்பிக்கிறேன், இதை படிக்கிறேன், இதை படிச்சிட்டேன் அப்படின்னா எதை எடுத்துக்குவீங்க? நான்லாம் தமிழ் எடுத்துக்குவேன். நீங்களும் தமிழ் தான் எடுப்பீங்களா? சிறப்பு. தமிழில் வந்து ஏதாவது மனப்பாட பாட்டு இருக்கா உங்களுக்்கு? என்ன இருக்கு இப்போ இருக்கிறது? நான் மணி கிடைக்கியா இல்லை என்ன இருக்கு? திருக்குறள் இருக்கா? திருக்குறளும் இருக்கு. சரி சரி, இப்போ சைக்கிள் ஓட்டுற ஆர்வத்தில் இருக்கீங்க நீங்கள், புரியுது. சரி, எங்கே வரைக்கும் ஓட்டுவீங்க? மெயின் ரோடு வரைக்கும் ஓட்டுவீங்களா இல்லை மெயின்
1: ரோட்டுக்குள்ளேயும் ஓட்டிடுவீங்களா?
0: அது வரைக்கும் வந்துடுவீங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு?
1: ரொம்ப நேரம் ஆகும்.
0: அவ்வளோ நேரம் ஆகுமா? நான் கூட ஒரு குடத்தில் தண்ணி பிடிக்கிற நேரத்தில் வந்துடுவீங்கன்னு நினச்சேன். கூட ஆகும். சரி, வெற்றிவேல் வெற்றிவேல் கேட்குதா? ஆ, கேட்குது கேட்குது. சரி வெற்றிவேல், அப்பப்போ செய்தித்தாளும் நிறைய படிங்க, வானொலி நம்ம ரேடியோலாம் கேளுங்க. நன்றி வெற்றிவேல், வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா நம்மளோட இணைய போகிற குடிச்செல்லம் யாரிங்கிருந்து. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து? சமீரா. சமீதா? நான் கொஞ்சம் புதுசுமா, அதனால உங்க பேர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சமீதா, வடக்கு சாலைப்பட்டில இருந்து என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சிக்ஸ்தா? சரிம்மா, நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? சரி கேளுங்க. என்னோட பொது அறிவு கேட்டுச்சுன்னா நான் சொல்லிடுறேன், இல்லாட்டி நீங்களே எனக்கு உதவி பண்ணிருங்க. சொல்லுங்க.
2: பொது அறிவு, மனித உடலில் காணப்படும் சுரப்பிகளில் மிக பெரியது?
0: பெரிய சுரபியா? தெரியலையே. நாளமில்லா சுரபியா?
2: கல்லீரல்.
0: கல்லீரல், சரி. அடுத்து
2: விடுகதை.
0: விடுகதையா? நல்ல வேலை புதறிவுல இன்னொன்னு கேட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். விடுகதை கேளுங்க.
2: எந்த டியூப்ல தண்ணி வராது?
0: எந்த டியூப்லயா? வால் டியூபா? சைக்கிள்ல போடுவோமே. யூடியூப்லயா? ஆனால் அதில் தான் வீடியோவில் தண்ணி வருது. சரிம்மா, யூடியூப்ல தண்ணி வராது. தண்ணி வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம அதில் பார்க்க முடியாது. சரிம்மா, வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? சமீகா, உங்களுக்கு கடி ஜோக்லாம் பிடிக்குமா? உங்களுக்கு கடி ஜோக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த விடுகதையே கூட ஒரு கடி ஜோக்கு
2: தான்.
0: சரி, நீங்கள் வந்து ஏதாவது புத்தகங்கள்லாம் படிப்பீங்களா? என்ன புக்கு படிப்பீங்க? ஐசக் நியூட்டனா? அவர் யாரு, என்ன பண்ணிருக்காரு? கண்டுபிடிச்சிருக்காரா? ஆஹா, நம்ம ஊருக்காரங்க புக்கு யாராவது படிச்சிருக்கீங்களா? சரி, அப்போ வந்து நம்ம வந்து நிறைய புக்கெல்லாம் படிக்கணும். ஏன்னா நம்ம ஊருக்காரங்களும் நிறைய கதையெல்லாம் எழுதியிருக்காங்கல்ல. இன்னைக்கு கூட நம்ம வந்து நான் பார்த்தசாரதி அப்படின்னு ஒருத்தரோட கதையை கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரேடியோவில் நைட்டு 7:00 கேட்கலாம். நீங்கள் வந்து அந்த மாதிரி நம்ம தமிழ் ஆளுங்களோட எழுத்தையும் கொஞ்சம் படிங்க. உங்களுக்கு வந்து ஐசக் நியூட்டன் படித்தப்போ என்ன உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு? ஒரு வாரம் ஆயிடுச்சா? நம்ம வந்து அதானே இன்றைக்கி என்ன படித்தோமோ அதுதான் ஞாபகம் இருக்கும். சரி சமீதா, எங்களுக்கு வேறு எதுவும் சொல்ல போகிறீங்களா? அப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்று
2: சொல்லட்டுமா?
0: திருக்குறளில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குரல் என்ன? எப்போவுமே ஞாபகம், யார் கேட்டாலும் டக்குன்னு சொல்லுவேன்னு சொல்கிற குரல். நீங்க திருக்குறளே யோசிச்சிருக்க மாட்டீங்க, ஆனாலும் ஒரு திருக்குறள் சொல்லு அப்படின்னா எந்த குறள் சொல்லுவீங்க?

0: பிறந்தவர்க்கும் தாதோன் என கேட்ட தாய்.
1: ஆக தன் மகனை சிறப்பு. அந்த மாதிரி உங்க வீட்டுல எல்லாரும் கேட்டுருவாங்களா உங்களை? நீங்க உங்களுக்கு பெருமை சேர்த்துருவீங்களா? சிறப்பும்மா, கண்டிப்பாக நீங்கள் சேர்ப்பீங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, எனக்கும் இருக்குது. வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி
1: நன்றி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வசந்த அழைப்பு கேட்டு நினைஞ்சிருக்கோம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 9:52 ஆக போதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சி குழந்தைகளோட கொதூகல பங்கேற்பில் நம்ம வீட்டு குட்டிச்சலங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வரலாம். தொலைபேசி எண்கள் 0434-1-246-102-1 அல்லது 240-102-1. நம்முடைய இணையும் அடுத்த குறிச்சலம் யார் இங்கிருந்து? அருக வணக்கம். ஆஹா, வந்த செல்லுங்கள் வாசலோடு அப்படியே திரும்பி போயிட்டுருக்காங்க. நீங்கள் பங்கேற்க வாங்க. நிகழ்ச்சி இன்னும் நிறைய உரில் நமக்கு இன்னும் கூட ஒரு 2 பேர் பேசலாம். வாங்க, போட்டி போட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. ஆனால் நம்ம வந்து அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வருக வணக்கம். ஆஹா, வர்றவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல். நம்மளும் வந்து அதுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். சீன தலைநகர் பீஜிங் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வேர்ல்டு ஹியூமனாய்டு கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்காங்க. பொதுவாக இந்த மனுஷங்களுக்கு போட்டி நடக்கும். இப்போ கூட பூப்பந்தாட்ட போட்டி நடக்குது இல்லையா நம்ம நாட்டில், அந்த மாதிரி அங்கங்கே மனுஷங்களுக்கு போட்டி நடக்கும். நம்ம வந்து ஒலிம்பிக் கேள்விப்பட்டிருக்கோம். தேசிய அளவில் நிறைய போட்டிகள் இருக்குது ஒவ்வொரு விளையாட்டுக்கும். அப்புறம் வந்து ஏசியன் கப் இருக்குது, தடகளங் போட்டி இருக்குது, எல்லா போட்டிகளும் இருக்குது. இப்போது ரோபோட்டுக்கு தனியாக ஒரு போட்டி வைக்கிறாங்க, அதுவும் ஹியூமனாய்டு ரோபோட்டுக்கு. ஹியூமனாய்டுனால் என்னென்னா மனிதர்களை மாதிரியான உடல் இயக்கங்கள் கொண்ட ஒரு ரோபோட்டுகள், அதுங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க சீன தலைநகர் பீஜிங்கில், வேர்ல்டு ஹியூமனாய்டு கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போட்டியில் இப்போது முதல் நாள், நேற்றுக்கு தான் தொடக்க நாள் நிகழ்வு நடந்திருக்கு. அதுலேயே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. உசேன் போல்ட்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, உலகத்தோட மின்னல் வேக மனிதர்னு சொல்லிட்டு. 2009 அவர் வந்து 100 மீட்டரை வந்து 9.58 வினாடிகளில் கடந்தார். அவரோட சாதனையே அந்த ரோபோ முறியடிச்சிருத்தான். இது தான் இப்போ வந்து ஊரில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பாரு, இந்த ரோபோ நடந்து போய் அவ்வளோ வேகமாக போயிருச்சு, ஓடி போய் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை இன்னும் இலகுவாக்க தான். நீங்களும் பேசலாம், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள்லாம் எங்களோட பகிர்ந்துக்கலாம். தொடுவாங்க 0434-1-246-102-1 அல்லது 240-102-1.

0: நேரம் 9:58 ஆக போதுங்க. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல நம்மோடு இணைய போற அந்த நிறைவான குட்டிச்செல்லம் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது யாரு?
1: யுவராஜ்.
0: யுவராஜ் எங்கிருந்து?
1: வரப்பகுடி, தஞ்சாவூர் மாவட்டம், பிரவேர் வட்டம்.
0: அப்படியா, சரி. இப்ப உங்க தண்ணி எல்லாம் வந்துருச்சா காவேரியில? இல்ல. என்னங்க ஆனீங்க? நான் சரி வந்துருச்சுன்னு சொல்ல போறீங்கன்னு பார்த்தா இல்லன்னுட்டீங்க.
1: என்ன
0: படிக்கிறீங்க? சிக்ஸ்தா. அப்ப இன்னொரு குரல் சொல்லுங்க சேர்த்து. அருமையான குரல்.
1: இன்னும்
0: சொல்லி தரலையா? அன்புக்கு வந்து இப்ப யுவராஜுக்கு வந்து என் மேல ஒரு அன்பு இருக்குன்னா அதை வந்து எந்த தாப்பாவும் வச்சு கதவுலாம் வச்சு அடைக்க முடியாதான். அதுதான் அதுக்கு பொருள். சரி, அப்புறமா வந்து நீங்க இந்த பொருளும் படிச்சுட்டு வந்தா அப்புறமா என்கிட்ட சொல்லணும். சரி யுவராஜ், நன்றி. நிறைவே வந்து அருமையா ஒரு திருக்குறள் சொல்லிட்டு போயிட்டார் யுவராஜ். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேர்களே, அடுத்ததா இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில விடமுண்ட கண்டன் எனும் தலைப்புல எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை கேட்டு ரசிக்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல நேரம் காலை 10:00. இப்ப நாம கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. 11 பிரிக்ஸ் நாடுகளின் இத்துறைசார் அமைச்சர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் மீள்திறன், புத்தாக்க

0: நிர்வாகம், ஒத்துழைப்பு, நிலையான கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்ட நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். இதை சாத்தியமாக்கிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் திருக்கோவில் நிர்வாகங்களில் நேரிடும் தவறுகளை களைவதற்கு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஆவின் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக அரசால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவின் நிறுவனத்தின் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 18 வயது முதல் 45 வயது உள்ள இருபாலரும் விண்ணப்பித்து பயன்பெறலாம். தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: அமெரிக்காவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச்சுற்று இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் அவர் ஸ்பெயினின் ரோஜர் பாஸ்கல் ஃபெராவை 3-6, 6-3, 6-4 என்ற செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

என்னதான் நம்ம அமைதியான குணம் உள்ளவங்களா இருந்தாலும் கூட குத்துப்பாடல்களை எல்லாம் கேட்டா நம்ம கால்கள் மட்டுமாவது ஆடதாங்க செய்யும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை தள்ளலான பாடல்களோட இது போடு ஆட்டம் போடு.

0: இன்று காலை மணி 10:30 நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில்
1: டேக்அவே நம்பர் 3 என்ன என்று சொன்னால், நம்முடைய குறைகள் என்னவாக இருந்தாலும் அதை வைத்துக் கொண்டும் நாம் வெல்ல முடியும். நாம் வெல்ல முடியாமல் போவதற்கு நம்முடைய குறைகள் காரணமல்ல, நம்மிடத்திலே இருக்கிற மன உறுதி காரணமில்லாததுதான் என்பதை ஒரு குறிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜாஜிக்கு ஜாதி மத பேதங்களிலே நம்பிக்கை கிடையாது.
0: விடமுண்ட கண்டன் என்ற தலைப்பில் பத்திரிகையாளர் எழுத்தாளர் மாலன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெறுகின்றன. இன்று காலை மணி 10:30 நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.

பத்து மணி 20 நிமிடத்திற்கு கேட்டிருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. இது போடு ஆட்டம் போடு.

0: கேட்டு இருக்கோம் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.
1: தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 11 7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் யூடியூப் சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.

0: ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு நேரம் 10:30.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியில் ராஜாஜி அறக்கட்டளையின் சார்பில் சொற்பொழிவு நடைபெற்றது. இவ்விழாவில் பத்திரிகையாளர் எழுத்தாளர் மாலன் அவர்கள் கலந்து கொண்டு விடமுண்ட கண்டன் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவ்வுரையிலிருந்து சில பகுதிகளை நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: வேதாரண்யத்திற்கு போய் காலையில் ஒரு 5 மணி சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 1930ஆம் ஆண்டு

ராஜாஜி அங்கு உப்பளினார். அங்கே இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய உப்படத்துக்கு போய் உப்பளினார். உடனே அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ராஜாஜி திருச்சியில் இருக்கிற சிறைக்குத்தான் கொண்டு வரப்பட்டார். திருச்சி சிறையிலே 3 வார காலம் வைத்திருந்தார்கள். சிறைக்கு வந்தபோது இது மாதிரி கைது செய்து வந்தவர்களெல்லாம், இந்த இளைஞர்களெல்லாம் ராஜாஜி இடத்திலே ஒன்று கேட்டார்கள், உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் தெரியும், எங்களுக்கு ஏதாவது நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ராஜாஜினுடைய முக்கியமான ஒரு பண்பு என்பது என்னவென்று சொன்னால், அவர் வாழ்நாள் முழுவதும் எதையாவது கற்றுக்கொண்டிருந்தார் அல்லது கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். இது டேக்அவே 2. உங்களுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்று, வாழ்நாள் முழுவதும் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி என்று அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், மதியானம் 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஆங்கில இலக்கிய வகுப்பு ஷேக்ஸ்பியர் நடத்துவார். பிறகு இரவில் சங்க இலக்கிய வகுப்பு. அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், கலை சொற்களுக்கு, விஞ்ஞானத்தில் பயன்படுத்துகிற சொற்களுக்கு, அதையெல்லாம் ஆங்கிலத்தில் தானே இருந்தது, அதற்கு தமிழில் சொற்களை உருவாக்க முடியுமா என்று அவர் முயற்சி செய்தார். ஏனென்றால் ராஜாஜி பாரதியாருடைய பெரிய பக்தர். பாரதியாருடைய பாடல்களை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பாரதியார் அல்லாமல், பாரதியாரே சில பாடல்களை மொழிபெயர்த்திருக்கிறார், பாரதியார் அல்லாமல் மொழிபெயர்த்தவர் ராஜாஜி. பாரதியார் இறந்தபோது காந்தியினுடைய வேண்டுகோளுக்காக அவருடைய பத்திரிகைக்கு ராஜாஜி 3-4 கவிதைகளை மொழிபெயர்த்து கொடுத்தார். அவர் மீது அவருக்கு பெரிய அபிமானம் உண்டு. பாரதி பாடங்களை தமிழ் வழியிலே கற்றுக் கொடுக்க வேண்டும், அறிவியல் பாடல்கள் உட்பட தமிழ் வழியிலே கற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கான தமிழ் பங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர். அதே போல அந்த இடைப்பட்ட மதிய வேளைகளிலே ராஜாஜியும் சிலரும் உட்கார்ந்து அதற்கான தமிழ் சொற்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். அதைக்கு பின்னாலே அதை ஒரு புத்தகமாக எழுதினார், திண்ணை ரசாயனம் என்று அதை ஒரு புத்தகமாக எழுதினார். தமிழிலே முடியுமா என்று இன்னொரு புத்தகம் எழுதினார். அதை ரசாயனம் என்று எழுதக்கூடாது என்று அவர்களிலே பல பேர் நினைத்தார்கள். ஏனென்றால் அறிவியல் என்பது இன்னொரு மொழி சார்ந்தவரோடு உரையாட வேண்டும், அவருக்கும் அதே மொழிதான், உனக்கும் இதே மொழிதான், நீங்கள் உங்களுடைய தாய்மொழியிலே மொழிபெயர்த்தால் எப்படி அவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் என்ற கருத்தெல்லாம் அப்போது அவர் முன்னாலே வைக்கப்பட்டது. அவருடைய மிக நெருங்கிய நண்பர் என்று சொல்லக்கூடிய டி.கே. சிதம்பரனார் முதலியார் கூட இதை எதிர்த்தார். இது என்ன வேடிக்கை என்று சொன்னால், டி.கே. சிதம்பரனார் முதலியார் பின்னாலே சில சொற்களுக்கு தமிழ் சொற்களை கண்டுபிடித்து கொடுத்தார். உண்மையில் பண்பாடு என்கின்ற சொல்லை உருவாக்கியவர் டி.கே. சிதம்பரனார் முதலியார். அப்போது பண்பாடு என்பதை கலாச்சாரம் என்று எழுதி கொண்டிருந்தார்கள். கலை என்பது வடமொழி சொல், ஆச்சாரம் என்பது வடமொழி சொல், கலாச்சாரம் என்பது வடமொழி சொல், அதற்கு ஒரு தமிழ் சொல் வேண்டும். கல்ச்சர் என்கின்ற வார்த்தைக்கு பண்படுத்துவது என்று ஒரு அர்த்தம், அதனால் தான் அக்ரிகல்ச்சர் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அதனால் பண்பாடு என்று சிதம்பரனார் முதலியார் பின்னாலே அதை நியாயப்படுத்தினார். ஆனால் அப்போது அதை அவர் எதிர்த்தார். சிறையில் இருந்தபோது தான் ராஜாஜி கதைகள் எழுதுவதற்கும் ஆரம்பித்தார். சிறையிலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு அவருடைய சிறுகதைகள் வெளிவந்தன. இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சிறுகதைகள் வெளியிடுவதற்கு புகழ்பெற்ற பத்திரிகைகளான ஆனந்த விகடனும் மணிக்கொடியும் கதைகளை பிரசுரிப்பதற்கு முன்பாகவே கதைகளை எழுதி பிரசுரித்தவர் ராஜாஜி. அவர் ஒரு விமோச்சனம் என்று ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். அந்த பத்திரிகைகளை மதுவுக்கு எதிரான கதைகளை எழுதினார். அதில் புகழ்பெற்ற ஒரு கதை தான் திக்கற்ற பார்வதி என்ற ஒரு கதை. அது திரைப்படமாக ஆனது, அதற்கு ஒரு ஜெய்சி விருது கிடைத்தது. அதெல்லாம் பின்னால். சரி, ராஜாஜியினுடைய இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அவர் இங்கு வேதாரண்யம் போகும்போது பட்ட துன்பங்களை எல்லாம் விளக்கி காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். காந்தி அவருக்கு அதற்கு ஒரு ஆறுதல் சொல்வதைப் போல ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்திலே அவர் காந்தி திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்கின்ற ஒரு வரியை எழுதியிருந்தார். அந்த வரியை தமிழிலேயே காந்தி எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் வந்து ராஜாஜி எழுதுகிற போது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று எழுதியிருந்தார். சிறையிலிருந்து வெளியிலே வந்த பிறகு ஜெயில் டைரி என்று ஒன்று எழுதினார். ஆனால் அதை பதிப்பித்தவர்கள் சிறையில் தவம் என்ற பெயரிலே அதை பதிப்பித்தார்கள். ராஜாஜி அதை கடுமையாக ஆட்சேபித்தார். சிறையில் தவம் என்று சொன்னால் நான் சிறைக்கு போனதே ரொம்பவும் குளோரிஃபை பண்ணுவதை போல இருக்கிறது, அது சரியல்ல என்று அவர் ஆட்சேபித்ததற்கு பின்னால் அதை சிறையில் டைரி என்றே பெயர் மாற்றி அதை பிரசுரித்தார். ராஜாஜி சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். சக்கரவர்த்தி திருமகனுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். ராஜாஜியினுடைய கதைகளை விமர்சிக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அவருடைய கதைகளில் ஒரே பிரச்சாரம்தான் இருக்கும், அதை கலையம்சம் இருக்காது, இலக்கியமாகாது, பிரச்சாரம் இலக்கியமாகாது என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்களுக்கு பதில் சொல்வதைப் போல ராஜாஜி ஒரு முறை சொன்னார், என் கதைகளில் கலையம்சம் குறைவாக இருக்கலாம், வெறும் பொழுதுபோக்கிற்காக நான் கதை எழுதவில்லை, வெறும் கதையழகு கலையழகிற்கு இவற்றிற்காக நான் எழுதவில்லை என்று அவர் சொன்னார். ஆனால் இலக்கிய முன்னோடிகளிலே ஒருவரான புதுமைப்பித்தன் ராஜாஜியினுடைய கதைகளை பற்றி என்ன சொன்னார் என்றால், அவரது கதை நயம் பிரச்சாரத்தினால் சிறிதும் குறைந்துவிடவில்லை என்று புதுமைப்பித்தன் எழுதினார். ராஜாஜியினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன

என்று சொன்னால், சிறு வயதிலே ராஜாஜிக்கு கண் பார்வை குறைவு. அவரது 12 வயது வரைக்கும் அவரால் தூரத்தில் இருக்கிறதை படிக்க முடியாது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவருடைய தந்தை அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். பிறகு பள்ளிக்கூடத்திலே சேர்த்த போது போர்டில் ஆசிரியர் எழுதுவதை பார்த்தால் அவரால் படிக்க முடியவில்லை. அதை அவருடைய தந்தையிடத்திலே வந்து அவர் சொன்னார். அவருடைய தந்தை என்ன சொன்னார் என்று சொன்னால், சின்ன பையன்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாது என்பதை நான் நம்ப மாட்டேன். பெரியவர்கள் தான், 30 வயது 40 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் தான் கண்ணாடி போட்டுக் கொள்வார்கள். நீ ஏதோ ஃபேஷனாக இருக்கணும், ஒரு மாடர்னாக இருக்கணுங்கிறதுக்காக கண்ணாடி போட்டுக் கொள்ள விரும்புகிறாய், அதனால் உனக்கு கண்ணாடி போட்டு வாங்கி கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். அந்த கஷ்டத்தோடு தான் 12 வயதுக்கு மேல் தான் அவருக்கு கண்ணாடி கிடைக்குது. பின்னால் அவருடைய ஆசிரியர் வந்து சொல்லி, நல்லா படிக்கக்கூடிய பையன், ஆனால் அவனால் பார்க்க முடியல என்று சொல்கிறான், அவன் சொல்கிறதில் உண்மை இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன், அவன் உங்களை ஏமாற்றுவதற்காக சொல்லவில்லை என்று சொன்னதற்கு பிறகு அவருக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தார். இதில் என்னவென்று சொன்னால், நம்முடைய குறைகள் என்னவாக இருந்தாலும், உங்களுடைய டேக்அவே நம்பர் 3 என்னவென்று சொன்னால், நம்முடைய குறைகள் என்னவாக இருந்தாலும் அதை வைத்து கொண்டும் நாம் வெல்ல முடியும். நாம் வெல்ல முடியாமல் போவதற்கு நம்முடைய குறைகள் காரணமல்ல, நம்மிடத்திலே இருக்கிற மன உறுதி காரணமில்லாதது தான் என்பதை நீங்கள் ஒரு குறிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜாஜிக்கு ஜாதி மத பேதங்களிலே நம்பிக்கை கிடையாது. ராஜாஜி சேலம் மாநகராட்சியினுடைய சேர்மனாக இருந்தபோது தெருக்குழாய்களை திறந்துவிடுவதற்கு அந்த பிட்டரை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை அவர் அந்த பணியிலே நியமித்தார். உடனே அந்த மக்கள் கொதித்தெழுந்து, அந்த தண்ணியில், அவர்கள் திறந்து விடுகிற தண்ணியில் நாங்கள் குளிக்க முடியாது, சமையல் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது என்று ராஜாஜிக்கு எதிராக பெரிய கிளர்ச்சி நடத்தினார். அவருடைய தந்தை ராஜாஜிக்கு கடிதம் எழுதினார். நீண்ட காலமாக இருக்கிற வழக்கங்களை மக்களுடைய விரோதத்தை சம்பாதித்து கொண்டு மாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று அவருடைய தந்தை அவருக்கு கடிதம் எழுதினார். அவருடைய தந்தை அவருக்கு சொன்ன கதையே அவருக்கு சொல்லி அதை மாற்றினார். பிறகு 2வது முறையாக அங்கிருந்த கல்லூரி விடுதியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்கள் சமையற்காரர்களாக நியமித்தார். மறுபடியும் குழப்பம் வந்தது. அவர்கள் சமைத்தால் நாங்கள் விடுதியில் சாப்பிட மாட்டோம், விடுதியை விட்டு வெளியேறி விடுவோம் என்று மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அப்போது ராஜாஜி அவர்களிடத்தில் சொன்னார், விடுதியில் தங்காமல் வெளியேறுகிற மாணவர்கள் கல்லூரிக்குள் வர முடியாது, கல்லூரியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று சொன்னார். இதே போல தொடர்ந்து பல போராட்டங்களுக்கு நடுவிலே தான் அவர் தன்னுடைய கருத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தார். பிறகு அவர்கள் மாணவர்கள் போராட்டத்தை குறைவிட்டார்கள், அந்த அவர்களை தொடர்ந்து சமையல் செய்தார்கள். அதெல்லாம் வரலாற்றினுடைய நீதி. ஜாதிகளை எதிர்த்து தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார். ராஜாஜியினுடைய மிக நெருங்கிய நண்பர் என்று கருதப்படுகிற பெரியார், அவர்தான் பெரியார் எழுதுகிறார், ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும், அதைவிட தீவிரமான ஜாதி பேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டிலும் யாரும் உணவருந்தலாம் என்கின்ற நன்மையும் ஏற்பட்டது. இதை சொல்கிறவர் பெரியார். நான் அறிய ராஜாஜி அவர்கள் 1910 பிராமணர் அல்லாத மக்களோடு சமபந்தி போஜனம் செய்தார். 1915 பிராமணர் அல்லாத மக்கள் வீட்டில் உணவு அருந்துவார். இது அவருக்கு மட்டுமே ஏற்படுத்தி கொண்ட சாதனை என்றாலும், காங்கிரஸ்லேயே எல்லா பிராமணர்களும் சமபந்தி போஜனம் அருந்து செய்தவர் ராஜாஜி, ராஜாஜி அவர்களே ஆவார் என்று எழுதுகிறார். இதை குறித்து ஒரு உருக்கமான ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. சின்னண்ணாமலை என்று ஒருவர் இருந்தார். ஏன் அவருக்கு பேர் சின்னண்ணாமலை என்று சொன்னால், ராஜாஜி தமிழிசை என்பதற்கு மிகவும் முன்னணியிலே நின்று போராடியவர். தமிழிசை என்னவென்று சொன்னால், அப்போதெல்லாம் கர்நாடக சங்கீத கச்சேரிகளில் தெலுங்கு பாடல்களை பாடுவார்கள், ஜெயராஜரை ஏற்றிய தெலுங்கு பாடல்களை பாடுவார்கள். ஆனால் தமிழ் பாடல்களும் பாட வேண்டும் என்கின்ற ஒரு இயக்கத்தை அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய உதவியோடு ராஜாஜி அவர்களும் கல்கி அவர்களும் முன்னின்று நடத்தினார்கள். அப்போது அதற்காக ஒரு கூட்டம் காரைக்குடியிலே நடந்தது. கூட்டத்திலே ஒருவர் ராஜாசர் அண்ணாமலை, அவர் செட்டிநாட்டரசர் அண்ணாமலை செட்டியார், இன்னொருவர் திருவண்ணாமலையிலே ஒரு அண்ணாமலை என்கின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார் அவர், இன்னொருவர் இந்த அண்ணாமலை. அண்ணாமலை தமிழிசைக்கு செய்கிற தொண்டு பாராட்டுக்கு தகுந்தது என்று சொல்லுகிற போதெல்லாம் மக்கள் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாரை பார்த்து கைதட்டினார்கள். ராஜாஜி பார்த்தார், யாருக்கு கிரெடிட் போக வேண்டுமோ அவருக்கு போகாமல் இன்னொருவருக்கு போகிறதே என்பதனால் அவரை சின்ன அண்ணாமலை என்று அழைத்தார். அந்த சின்ன அண்ணாமலை ரொம்ப இளைஞர், குறிப்பானவர், சிறை வைத்த போது சிறையை உடைத்து கொண்டு தப்பித்து வெளியே வந்தவர். அதெல்லாம் அவருடைய கதைகள் இருக்கட்டும். ஒரு தரம் ஒரு கூட்டம் நடந்தது, காரைக்குடியில் தான் நடந்தது. அந்த கூட்டத்தில் கல்கி பேசுகிறார். கல்கி பேசி முடித்து விட்டு கிளம்ப வேண்டும், அவர் ஊருக்கு போவதற்கு ரயிலை பிடிக்க வேண்டும். அப்போது சின்ன அண்ணாமலையிலிருந்து, பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்க தவறிவிட்டோம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கல்கியை பார்த்து கேட்டார். ஆமாம், ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதற்கு நீங்களும் நானும் பொறுப்பல்ல என்று அவர் சொன்னார்.
அது இருக்கட்டும், அதற்கு என்ன செய்ய, நாமக்கல் கவிஞர் இப்போது உயிர்

இருக்கிறார், அவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சிந்தாண்ணாமலை கேள்வி எழுப்பினார். கல்கி சிரித்து கொண்டே சொன்னார், இப்போது எதுவும் செய்ய முடியாது, இப்போது என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் நேரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயிலை பிடிப்பதுதான், ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் சென்னைக்கு வாருங்கள் பேசுவோம் என்று சொன்னார்கள். பிறகு சென்னைக்கு வந்தார், அவர்கள் நாமக்கல் கவிஞருக்கு நிதி திரட்டி கொடுத்தார்கள், அதெல்லாம் வரல. அந்த சின்னண்ணாமலை ராஜாஜியோடு மிகவும் நெருக்கமானவர். சின்னண்ணாமலையை பார்ப்பதற்காக ராஜாஜி அவருடைய ட்விட்டருக்கு வருகிறார். ராஜாஜி வருகிற போது சின்னண்ணாமலை தன்னுடைய காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ராஜாஜி வருவதை பார்த்தவுடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு எழுந்து கை கழுவிக்கொண்டு ராஜாஜியை வரவேற்பதற்கு போகிறார். இவர் சாப்பிடுவதை பாதியிலே நிறுத்திவிட்டு எழுந்து வருகிறார் என்பதை தெரிந்த ராஜாஜி, நான் காத்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். உடனே சின்னண்ணாமலை என்ன சொல்கிறார், நீங்களும் சாப்பிடுவதாக இருந்தால் நான் சாப்பிடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். ராஜாஜிக்கு அதில் ஒன்றும் தயக்கமில்லை. ஆனால் சின்னண்ணாமலையின் அருகிலே அவருடைய மனைவி வந்து, நாமெல்லாம் பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டால் நமக்கு பாவம் வரும் என்று சொல்கிறார்களே, நான் நீங்கள் மாட்டி பிடிச்சி அவரை சாப்பிட உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டீர்களே என்று அவரிடத்திலே கேட்கிறார். ராஜாஜி கேட்கிறார், பாவம் வரும், யாருக்கு பாவம் வரும் என்று கேட்கிறார். இல்லை அது எனக்கு தெரியாது, எங்கள் பெரியவர்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்வார்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தெரியாது என்று சொன்னார். ராஜாஜி சொல்கிறார், அந்த பாவம் வந்தால் அது எனக்கு வரட்டும், நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்ன உடனே இலை போட்டு தண்ணீர் தெளித்து ரெண்டு இட்லியை கொண்டு வந்து வைக்கிறார்கள். சாப்பிடும்போது அவர் சொல்கிறார், செட்டிநாட்டுக்காரர்கள் இட்லி மளிகைப்பூ போல் இருக்கும் என்று சொல்வார்கள், அதை இப்போது தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர் கிளம்பும்போது அவருடைய காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்கிறார். அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு கடவுளை போல ஆகிவிட்டார். ராஜாஜி சுதந்திரா கட்சி என்ற ஒரு கட்சியை காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பித்த போது அதில் சின்னண்ணாமலை சேருமாறு வந்து கேட்கிறார். சின்னண்ணாமலை, இல்லை, நான் கடைசி வரை காங்கிரஸ்காரனாகவே இருந்து விடுகிறேன், மன்னிக்க வேண்டும், உங்கள் கட்சியில் சேர முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இந்த அம்மா இரண்டு நாள் சாப்பிடாமல் போராட்டம் நடத்தின உடனே பிறகு ராஜாஜியே வந்து, அவன் அப்படித்தாமா, அவன் கடைசி வரை காங்கிரஸ்காரனாகவே இருக்கட்டும், நீ அதற்காக பட்டினி கிடக்காதே என்று சொல்லி அவரை சாப்பிட வைத்தார் என்பதெல்லாம் உண்டு. ஆனால் உருக்கமான விஷயம் என்னவென்று சொன்னால், ராஜாஜி இறந்து போய்விட்டார். ராஜாஜி இறந்து போகிற போது இந்த அம்மாவும் உடல்நலம் குன்றி படுக்கையிலே இருக்கிறார்கள். ராஜாஜி இறந்து போய்விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனே சின்னண்ணாமலை ராஜாஜியினுடைய உடலை பரப்புவதற்காக கிளம்பி போய்விட்டார். இன்னம்மா உடல் நலிந்தவர்கள் வைத்து கொண்டு அவர் எங்கே என்று கேட்கிறார். அவர் இந்த மாதிரி ராஜாஜி போய்விட்டார், அவரை அதற்காக போயிருக்கிறார் என்று சொல்கிறார். உடனே இந்த அம்மா ராஜாஜி போய்விட்டாரா என்று கேட்டு அவருடைய அவரை எழுந்து நடக்க முடியாத ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறார். அவரை அவருடைய தங்கை வந்து தாங்கி பிடித்துக் கொள்கிறார். இந்த அம்மா ராஜாஜி போய்விட்டாரா என்று கேட்டுக்கொண்டு படுக்கையில் விழுந்து விடுகிறார். அப்போதே இறந்தும் போகிறார். அவர் சொன்ன கடைசி வார்த்தை ராஜாஜி போய்விட்டாரா என்பது. ராஜாஜி இறந்து விட்டார் என்பதை கேட்டு உயிர்விட்ட பெண்மணி அந்த உமையாள் என்கின்ற சின்னண்ணாமலுடைய மனைவி. அதே போல ராஜாஜியை தெய்வமாக கொண்டாடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். எஸ் எஸ் மாரிசாமி என்று ஒருவர் இருந்தார், காண்டீபம் என்கின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர். அவருடைய வீட்டில் பூஜை அறையில் ஒரே ஒரு படம் தான் இருக்கும், அந்த படம் ராஜாஜியினுடைய படம். அதற்கு கீழே தினமும் விளக்கேற்றி வைத்து அவர் வழிபடக்கூடியவராக அவர் இருந்தார். அதே போல ராஜாஜி பல பேருடைய அன்பை பெற்றிருந்தாலும் கூட வாழ்நாள் முழுக்க பல்வேறு விதமான அவதூறுகளையும் துயரங்களையும் சந்தித்து வந்தவர். ராஜாஜியினுடைய பெரும் துயரம் என்னவென்று சொன்னால், 38 வயதில் அவர் தன்னுடைய மனைவியை இழந்தார். அதற்கு முன் அவருடைய தந்தையை இழந்தார், பிறகு தன் மனைவியை இழந்தார், பிறகு தன்னுடைய மாப்பிள்ளையை இழந்தார், பிறகு தன்னுடைய மகளை இழந்தார், பிறகு தன்னுடைய மகனை இழந்தார், பிறகு தன்னுடைய மிக நெருங்கிய நண்பரான கல்கி போன்றவர்களை இழந்தார். கடைசி வரையில் இவ்வளவு துயரங்களையும் சந்தித்து வாழ்ந்த அந்த மனிதர் ஒரு முறை கூட இதை குறித்து புலம்பியதோ வருத்தப்பட்டதோ மற்றவர்களிடத்தில் போய் நான் தனியாக போய்விட்டேன், இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புலம்பியதே கிடையாது. இது டேக்அவே 4, நம்முடைய துயரங்களால் மற்றவர்களை துயரப்படுத்தக்கூடாது, நம்முடைய துயரங்களோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, மாற்றக்கூடியதை மாற்றுவதற்கான தைரியத்தை எனக்கு கொடு, மாற்ற முடியாததை புரிந்து கொள்வதற்கான அறிவை எனக்கு கொடு. ராஜாஜி அதை வாழ்நாளிலே கடைப்பிடித்தார். அவர் அமைதியாகத்தான் இருந்தார், ஆனால் அவர் வாழ்நாள் முழுக்க பல அவதூறுகளை சந்தித்தார். அரசியலிலே அவருடைய அவதூறுகளை சந்தித்தார். ஏனென்றால் அவர் தான் எது சரி என்று மனதிலே நினைக்கிறாரோ அதை பேசக்கூடியவர். திருச்சியிலே ஒரு நகரசபை தேர்தலிலே ராஜாஜியினுடைய மிக நெருங்கிய நண்பர் என்று கருதப்பட்ட யாருடைய வீட்டிலிருந்து வேதாரண்ய சத்தியாகிரகம் தொடங்கியதோ அந்த TSS ராஜன் அவர் ஒரு வேட்பாளரை நிறுத்த விரும்பினார். ராஜாஜி அவர் வேண்டாம், வேறொருவரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் TSS ராஜன் சொன்ன அதே வேட்பாளரை நிறுத்தி அவரே ஜெயித்தார்.
ஆனால் ராஜாஜி காங்கிரஸ் கட்சியில்

வந்து தன்னுடைய அடிப்படை உறுப்பினரை தவிர மற்ற எல்லா பதவிகளையும் ராஜினாமா செய்தார். அந்த நேரத்தில் காங்கிரஸுக்கு ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஜவஹர்லால் நேரு இரண்டு முறை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். மூன்றாவது முறையும் அவர் வருவதற்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள் சம்மதிக்கவில்லை. ஆனால் வேறொருவர் தலைவராக வரலாம் என்று நினைத்த போது, ராஜாஜி வரலாம் என்ற ஒரு ரேசன போது, ராஜாஜி தர்க்க ரீதியாக ஒரு கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பதவிக்கு வருகிறவர் மாநில அளவிலே ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. நான் இப்போது எந்த பதவியிலும் இல்லை, நான் வெறும் உறுப்பினர், நான் எப்படி வர முடியும் என்று சொன்னார். காந்தி அவர் பரவாயில்லை, அந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி விடலாம், அவர் வரட்டும் என்று சொன்னார். ஆனால் ராஜாஜி மறுத்துவிட்டார். கட்சிக்குள்ளே முரண்பட்டிருக்கிறார் அவர். அதனால் பல அவதூறுகளுக்கும் உள்ளானார். அதில் மிக முக்கியமான ஒன்று பெரியாருடைய திருமணம் தொடர்பான அவதூறு. பெரியார் 1949 ஜூலை 9ஆம் தேதி மணியம்மையை பதிவு திருமணம் செய்து கொண்டார். அந்த பதிவு திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக 1949 மே மாதம் 14ஆம் தேதி ராஜாஜிக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுவதற்கு வர முடியுமா என்று கேட்டேன். அதற்கு ராஜாஜி ஒரு பதில் எழுதினார். ராஜாஜி அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஆனால் ராஜாஜி 1949 பிப்ரவரி 21ஆம் தேதி பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஆனால் அதற்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமணாசிரமத்திற்கு சொந்தமான ஸ்கந்தாசிரமம் என்று ஒன்று இருக்கிறது, அதை திறந்து வைப்பதற்காக ராஜாஜி மே மாதத்தில் வந்து திருவண்ணாமலைக்கு வருகிறார். திருவண்ணாமலைக்கு அவர் வந்து ஒரு கவர்னர் ஜெனரல் என்பதனால் ஒரு தனி ரயில் இல்லை, அதை சலூன் என்று சொல்வார்கள், அந்த ஒரு தனி ரயிலில் திருவண்ணாமலைக்கு வருகிறார். அந்த ரயில் பெட்டியில் பெரியாரும் ராஜாஜியும் சந்தித்து பேசுகிறார்கள். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த சந்திப்பு மே மாதம் நடக்கிறது. அதற்கு பிறகு நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அறிவிப்பை பெரியார் பகிரங்கமாக வெளியிடுகிறார். உடனே அவருடைய கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவித்தார்கள். ஆனால் அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ராஜாஜியினுடைய சூழ்ச்சியின் காரணமாக தான் பெரியார் இந்த திருமணத்தை செய்து கொடுக்கிறார் என்று சொல்லி பெரியாரையும் விமர்சித்து ராஜாஜியையும் விமர்சித்து எழுதினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் மாதம் 2009 விடுதலையிலே ஒரு விஷயம் எழுதப்பட்டது. இயக்கத்தை உடைப்பதற்கு ஆச்சாரியார் திட்டமிட்டு பெரியாருக்கு தவறான யோஜனை கூறிவிட்டார் என்றும், ஆரியத்திடம் ஆலோசனை கேட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார் என்றும், ஐயா சரணாகதி அடைந்து விட்டார் என்றும் அவதூறு சேறு வீசப்பட்டது என்று சொன்னது விடுதலை, அவர்களுடைய பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. ஆனால் உண்மை நிலை என்னவென்று சொன்னால், 1949 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி ராஜாஜி பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அன்பிற்குரிய ஆப்த நண்பருக்கு, தங்களுடைய கடிதம் இன்றுதான் வெளியூரிலிருந்து திரும்பியதும் பார்த்தேன். என்பால் தாங்கள் காட்டும் அன்பை கண்டு நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அன்பு நாட்டுக்கு எந்த விதத்திலாவது உதவும். தங்களுடைய கடிதத்தில் கண்டிருக்கும் விஷயத்தில் ஒரு கஷ்டம் இருக்கிறது. அதாவது என்னுடைய பதவி, இந்த பதவியை வகிப்பவன் அந்த பதவியை வகித்து வரும் காலத்தில் சாட்சி கையொப்பம் இடுவது அல்லது அதிகாரிகள் முன்னிலையில் அத்தாட்சியாக நிற்பது, இதற்கெல்லாம் பெரும் பதவியை ஒட்டிய வழக்கத்திற்கும் பதவியின் கௌரவத்திற்கும் எனக்கும் என் பொருளுக்கும் வழக்கத்திற்கும் ஒவ்வாத காரியம் என்று இவ்விடத்தில் உத்தியோக கூட்டம் அபிப்பிராயப்படுவார்கள். என் அன்பிற்கடையாளமாக வேறு ஏதேனும் செய்ய வேண்டுமே ஒழிய சாட்சி கையெழுத்து போடுவது என்பது அசாத்தியம். இது ஒரு பகுதி. தொடர்ந்து அவர் எழுதுகிறார், தங்களுடைய வயதையும் நான் தங்கள்பால் வைத்திருக்கும் அன்பையும் கருதி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வயதில் விவாக எண்ணம் வேண்டாம் என்பது என் அபிப்பிராயம். ஆகையால் ஒரு வருடமாவது ஒத்திவைத்து பிறகு மனதில் எண்ணங்கள் ஊர்ஜிதப்பட்ட பிறகு செய்வது நலம். அன்புடன் ராஜகோபாலாச்சாரி. இவர் வேண்டாம் என்று அவர் சொன்னார். ஆனால் இவர்தான் அதற்கு காரணம் என்கின்ற அவதூறு பரப்பப்பட்டது. இந்த அவதூறை ராஜாஜி ஒரு அரை நொடியில் மறுத்திருக்க முடியும். அவர் எழுதிய கடிதத்தினுடைய நகலை ஸ்திரீகளுக்கு கொடுத்து நான் வேண்டாம் என்று தான் சொன்னேன், நான் இந்த சூழ்ச்சிக்கு காரணம் அல்ல என்று சொல்லியிருக்க முடியும். ராஜாஜி சொல்லவில்லை, பெரியார் சொல்லவில்லை. ராஜாஜி அந்த கடிதம் எழுதியதற்கு பிறகு 23 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். அந்த 23 ஆண்டுகளில் அந்த கடிதத்தை பற்றி அவர் யாரிடமும் சொல்லவில்லை, அவருடைய நண்பர்களிடத்தில் கூட சொல்லவில்லை. என்னை பற்றி இப்படி எல்லாம் சொல்லுகிறார்களே, நான் வேண்டாம் என்று தான் சொன்னேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் இறந்து 47 ஆண்டுகள் கழிந்த பிறகு இந்த கடிதத்தை மணியம்மை எடுத்து கொடுக்க வீரமணி அவர்கள் விடுதலையிலே பிரசுரித்தார். நினைத்து பாருங்கள், ஒரு அரை நொடியிலே அந்த அவதூறை அவர் புரிவதற்கு முடியும். ஆனால் 23 ஆண்டுகள் ஒரு மனிதன் தன் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகளை தன்னுடைய நண்பனுக்காக பொறுத்து கொண்டு அதை பற்றி பேசாமல் இருந்தார். இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நம் மீது வீசப்படுகிற அவதூறுகளை எல்லாம்
தனக்குள்ளே வாங்கி வைத்து கொண்ட ஒரு மனிதர். புராண கதைகளிலே சொல்வார்கள்.

0: மோகினி அவதாரத்தின் போது பார்க்கடலை இரண்டு பக்கமும் நின்று வாசுகி என்கின்ற பாம்பை வைத்து மேருமலையை மட்டாக வைத்து கடைந்தார்கள். அப்படி கடைந்த போது அந்த பார்க்கடலிலிருந்து காமதேனும் வந்தது, கற்பவருஷம் வந்தது, உத்திரவஸ் வந்தது, அமுதமும் வந்தது, அதோடு விஷமும் வந்தது. அமுதத்தையும் மற்றவற்றையும் எல்லோரும் எடுத்துக்கொண்டார்கள். விஷத்தை பிறப்பினால் எல்லோரும் இறந்து போவார்கள் என்பதனால் அந்த விஷத்தை சிவன் வாங்கி கொண்டார். சிவன் வாங்கி கொண்ட விஷம் உள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்காக பார்வதி அவருடைய கழுத்தை பிடித்தார். அதனால் தான் சிவனுக்கு நீலகண்டன் என்று உங்களுடைய பேராசிரியருடைய பெயரை சிவனுக்கு வைத்தார். அதை போல தன் மீது வீசப்பட்ட அவதூறுகளை எல்லாம் பிறருக்காக தனக்குள் வாங்கி வைத்துக் கொண்டு அந்த விடமுண்ட கண்டன் தான் ராஜர். விடமுண்ட கண்டன் என்பது திருஞான சம்பந்தருடைய வார்த்தை. வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் என்று அவருடைய பார். இந்த டேக்கவைகளை எல்லாம் நீங்கள் நினைவு வைத்துக் கொண்டீர்களானால் உங்களுக்கு அது வாழ்க்கையில் உதவும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் உங்களுடைய கைதட்டலுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இதுவரை களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான மாலன் அவர்கள் விடமுண்ட கண்டன் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகளை கேட்டீர்கள். ராஜாஜி அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சி திருச்சி தேசிய கல்லூரியில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இன்பத்தினை செய் இன்றும் ஒழிக்க வாழ்த்துகிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

இன்று மாலை 4 மணிக்கு வனக்கோலங்கள்ல காத்திருக்கு குறுக்கெழுத்து போட்டி. குறுக்கெழுத்து போட்டி விளையாட நீங்க தயாரா இருந்தா அழைக்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு 246 121 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நீங்க பேனாவோ பென்சிலோ வச்சு கட்டம் போட்டுக்கலாம். இல்ல அதெல்லாம் இல்ல, இன்னும் சின்ன வயசு ஞாபகங்கள் மனசுக்குள்ளதான் தங்கி இருக்கு அப்படின்னா ஸ்லேட்டும் ஸ்லேட் பென்சிலும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா விளையாட வருவதற்கு முன்னாடி கட்டம் போட்டுட்டு தான் விளையாட வரணும். அது ஒரே ஒரு விதிமுறை தான். அதை மீறாம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளும் வெற்றியாளராகலாம். வண்ணக்கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி இன்று மாலை 4 மணிக்கு.

0: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ 102.1 அடுத்ததாக காத்திருக்கு உங்களோட நாங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைத்து உங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். 246 102 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்களில் திருச்சியோட முன்னணி பேரான 0431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்து அழைக்க மறக்காதீங்க. இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். நாட்டில் வளர்ந்து வரும் மருத்துவ தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் உலகின் மருந்தகம் என்ற நிலையிலிருந்து உலகின் ஆய்வகம் என்ற நிலைக்கு நாடு உயர வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத் இந்திய மேலாண்மை கழகத்தில் நடைபெற்ற 2026 மூன்றாவது சுகாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு, அதன் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளிட்டவற்றின் முக்கியத்துவம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். நாட்டில் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த விளம்பர நேர வரம்பான 12 நிமிடங்கள் என்ற கட்டுப்பாட்டை விலக்கிக் கொள்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒலிபரப்புத்துறையில் அண்மையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு மறு ஆய்வு செய்யப்பட்டு இம்முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இம்மாரத்தான் நிகழ்ச்சியில் 2000 பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேனி மாவட்டத்துக்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி

0: ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூர் பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை 20 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,883 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 7 மணி நிலவரப்படி வினாடிக்கு 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்றுமுன் 1 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய
2: உங்களோடு நாங்க. இன்னைக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்கள் தான் ஒலிபரப்பாக இருக்குது. நேர்களை நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
6: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: நேரம் 11:11 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1. உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர். வணக்கம், வருக.
12: வணக்கம் சார்.
11: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
12: திருச்சி மாவட்டம் நவலூர்ல இருந்து நதியா பேசுறேங்க சார்.
11: நதியாமா, என்ன பாடல் வேணும்?
12: பிரியமான தொழில் இருந்துங்க சார், காற்று பூங்காற்று, அந்த பாடல் கொடுங்க சார்.
11: பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 11:15 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் மோடி நேயம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் அரவங்கால்பட்டி தாமரை பேசுறேங்க சார்.
0: தாமரை அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார்.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மைக்கேல் மகன் காமராஜர்.

0: 2.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திர கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: மேலும் 11:23 ஆகுது, கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: இனிய திட்டிப்பான முற்பகல் வணக்கம் ஐயா.
6: யார் எங்கன்னு பேசுறீங்க?
7: தர்மண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவிய மலர்.
6: ஐயா என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு நாடோடி தென்றல் படத்துல இருந்து
6: பாடல் கேட்கலாமா?
7: கேட்கலாம் சார், ரொம்ப நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: கல்யாணத்துல கவனிச்சியா,
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் 11:30 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களுடைய நாங்க நிகழ்ச்சியில மூடி நீங்க அடுத்த நேயர். வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
10: புதுக்கோட்டை மாவட்டம் விரால்மலை புதுப்பட்டில இருந்து கவிதா பேசுறீங்க
0: சார். கவிதாமா, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா?
10: கேட்டுக்கிறதா சார். இருக்கிறோம்.
0: சரிமா, என்ன பாடல் வேணும்?
10: எனக்கு இந்த விடை கொடு விடை கொடு பாடுவேன் சார்.
0: சரி, ரைட். பிரியாத வரம் வேண்டும் இல்லையா
10: சார்? கௌதம் சார் தானே சார்?
0: இல்ல, கௌதம் சார் இல்ல, அப்பாஸ் கான் பேசுறேன்.
10: சார்,
0: பாடல் கேட்கலாமா?
10: கேட்கலாம் சார்.
0: நன்றிமா.

நேரம் 11:35. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் சுய வேலை மேம்பாட்டு நிறுவனம் IECD வழங்கப்பட இருக்கக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சொல்லியிருக்காங்க. அலுவலக தன்னியமாக்கல், தன்னியக்கமாக்கல், டெலி பிரைம், பைத்தான் போன்ற சான்றிதழ் பயிற்சிகள் நடத்தப்பட இருக்குது. பயிற்சி கட்டணத்தில் SC ST பிரிவினருக்கு 50% உதவித்தொகையும், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு 25% உதவித்தொகையும், மாற்றுத்திறனுடையவருக்கு 100% உதவித்தொகையும் வழங்கப்படும். பயிற்சிகள் அடுத்த மாதம் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் தொடங்கி டிசம்பர் வரை 3 மாதங்கள் நடத்தப்படும். அனைத்து பயிற்சிகளுக்கான வகுப்புகளும் நாளொன்றுக்கு 2.5 மணி வீதம், 3 பிரிவுகளாக வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை நடத்தப்படும். அனைத்து பயிற்சிகளுக்கும் வரும் 24ஆம் தேதி முதல் சேர்க்கை நடைபெறுது. பள்ளியினுடைய மாற்று சான்றிதழ், ஜாதி மாற்றுத்திறனாளி சான்றிதழ் உள்ளிட்ட உரிய சான்றிதழ்களோடு வந்து சேர்க்கைக்கான பதிவை அலுவலகத்து நேரத்தில் செய்துக்கலாம்.

0: சொல்லியிருக்கிறாங்க. மேலும் விவரங்களுக்கு தொழில் முனைவோர் சுய வேலை மேம்பாட்டு நிறுவனம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், காஜாமலை வளாகம், திருச்சி 23 என்ற முகவரி மற்றும் தொலைபேசி எண் சொல்லியிருக்காங்க. 638-19-16747 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டுட்ருக்கோம், இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் மூடி நீங்கள் மடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: கொடிப்பறக்கலேருந்து
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றிமா.
1: நன்றிங்க சார்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
4: நேரம் 11:43 கேட்டு இணைந்திருக்கிறோம். உங்களோடு நாங்கள் வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி மாவட்டம் மூவானூர் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை August 25 அன்னைக்கு பராமரிப்பு பணிகள் நடைபெறுறதுக்கு காரணமாக வேங்கை மண்டலம் துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளான மூவானூர், வேங்கை மண்டலம், தண்ணீர் பந்தல், மேல கண்ணுக்குளம், கீழ கண்ணுக்குளம், பார்வதிபுரம், குருவம்பட்டி, கல்லூர், வேப்பந்துரை, சோழங்கநல்லூர், செந்தாமரைக்கன், சிறுகாம்பூர் No. 2 கரியமாணிக்கம், சென்னகிரி, ராமகிரிப்பட்டி, செங்குடி, வாழ்மாள்பாளையம், செட்டிமங்கலம், நெய்வேலி, கிளியநல்லூர், வாத்தலை, வி மணியம்பட்டி, சிலையாத்தி, துடையூர், பாண்டியபுரம், சுனைப்புகழ் நல்லூர், ஈச்சம்பட்டி, மூவராயன் பாளையம், கவுண்டம்பட்டி, குருவிக்காரன் குளம், காட்டுக்குளம், தீராம்பாளையம், தில்லாம்பட்டி, பழையூர், செங்குழிப்பட்டி, உடையாம்பட்டி, திருப்பஞ்சீலி, திருவரங்கப்பட்டி, பெரமங்கலம், சித்திரப்பட்டி, மாயாண்டிக்கோட்டம், காளவாய்ப்பட்டி, பூனாம்பாளையம், திருவள்ளரை, ராசாம்பாளையம், சாலக்காடு, புலிவலம், மணப்பாறை, சந்தனப்பட்டி, டி புதுப்பட்டி, பழம்புதூர், திருத்தலையூர், நல்லையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அன்று காலை August 25 அன்று காலை 9:45 மாலை 4 வரை மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் அறிவித்துள்ளது. உங்களுடைய நாங்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.

0: உற்சாகத்தின் அலை ஓயாதிருக்கட்டும். வாழ்த்துக்களோடு.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் DRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th Cross தலைநகர் திருச்சி.
6: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11:50. இப்போது கேட்கலாம் டெல்லியில் நடைபெறும் உலக பூப்பந்தாட்ட போட்டிகளின் நிகழ்ச்சியில் குறித்த முன்னோட்டம்.
7: நீச்சே சுனத்தே ஹே அப் டெய்லி ஹைலைட்ஸ் ஆஃப் அவர் ப்ரோக்ராம் BWF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2026.

0: बात से भी इनकार नहीं किया कि चीनी जोड़ी ने बेहतरीन खेल दिखाया.
1: Still the second game mid part they were quite there in the match and suddenly they didn't contact the shuttle as much and then they just lost it. But also credit to the Chinese girls because they were serving very well because there was a good amount of spin and tumble on the serve and then on the first return they were hitting very hard on the parallel. So I think Gayatri's and Teresa's chance of getting on the attack from the very beginning was not happening. But overall happy with the way they've played.
0: जब चीनी जोड़ी से पूछा गया तो उन्होंने कहा कि रणनीतिक रूप से तो वो इस मुकाबले के लिए तैयार थे ही, पर उसके साथ भारतीय फैंस की जन गर्जना का भी उन पर कुछ ज्यादा असर हुआ
2: नहीं.
3: Play with them. We had to make specific plans, strategies to play against them. They will get support from the home crowd. So it was a very normal thing for them.
0: Teresa और गायत्री को भले ही कांस्य पदक से संतोष करना पड़ा हो, उनके इस एकमात्र पदक ने भारत के लिए एक कमाल का कीर्तिमान स्थापित किया है. 2011 से हर साल BWF World Championships में कम से कम एक पदक जीतने वाले सिर्फ दो देश हैं, चीन और भारत. और कितने युवाओं को सपने देखने की वजह दी है, कितनों के दिलों में उम्मीद जगाई है, ये हौसला दिया है कि वो भी विश्व स्तरीय मंच पर कुछ कर सकते हैं, उसका कोई माप नहीं. शायद इसलिए इस हफ्ते उन्हें अर्जुन पुरस्कार देने की घोषणा भी भारतीय सरकार ने की है.
4: Being into that club, I feel so happy. There is a lot of journey we have in future. I feel this is just a start. We just needs to take this as a positive and in a confidence way. I feel this all moments and getting this medal and even that Arjun Award this week when they announced, I feel that also give us some other boost in this tournament.
0: इस कैटेगरी के दूसरे सेमीफाइनल में दक्षिण कोरिया की बेक हाना और ली सो ही की जोड़ी ने जीत हासिल कर फाइनल में प्रवेश पाया है. वहीं पुरुषों के सिंगल्स में पहला सेट हारने के बाद फ्रांस के एलेक्स लानियर ने मजबूत वापसी की और वर्ल्ड चैंपियनशिप्स के फाइनल में पहुंचने वाले पहले फ्रांसीसी खिलाड़ी बन गए. लेकिन फाइनल से पहले जज्बातों में बह जाने और जश्न मनाने से एलेक्स ने साफ इनकार कर दिया.
5: I mean, I don't feel that emotional at the moment. I think I'm a little bit too tired, but I'm also proud of the way I managed that match. Also, mentally, I'm not really thinking how big it is. We haven't done the tournament yet, so definitely I'm still in the tournament, and I don't want to think about any kind of historical aspect or anything.
0: उनसे हारने वाले विक्टर लाई को कांस्य पदक मिला है, जो उनका वर्ल्ड चैंपियनशिप्स में दूसरा पदक है.
6: Of course, I'm really proud to have another world's medal. Not everyone can say that they have two, so I'm really proud. First of all, hopefully, we're inspiring some young kids from our countries.
0: Alex का सामना फाइनल में जापान के कोडाई नारोका के साथ होगा. महिलाओं के सिंगल्स में जापान की अकाने यामागुची और दक्षिण कोरिया से आने वाली मौजूदा ओलंपिक चैंपियन आन से युंग आमने सामने होंगी. पुरुष
7: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். சர்வதேச அளவில் நாட்டின் விண்வெளித்துறை வலுவான நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் உலகளாவிய விண்வெளித்துறையின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ வேண்டுமென அறிவுறுத்தினார். இதற்கான சூழலை கட்டமைக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. 11 பிரிக்ஸ் நாடுகளின் இத்துறைசார் அமைச்சர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நிலையான கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்ட நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஆவின் பால் உற்பத்திப் பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 30 கடைசி நாளாகும். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில்

0: அன்றைய தினம் மனுக்கள் பெறப்படவுள்ளன. திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி காமக்கூர் சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: குறள் அமுதம் ஒற்றாடல் 59ஆம் அதிகாரம் 5வது குறட்பா.

சந்தேகப்படாத மாற்றுருவோடு எவருடைய பார்வைக்கும் அஞ்சாமல் அறிந்ததை தன் அரசனைத் தவிர பிறருக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்ற

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: கடல் இந்த ஒரு பேரை கேட்டது நமக்கு என்ன தோணும்? நிறைய ரசிப்போம், கடலுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம். ஆனா இதோட நிறுத்திக்காம கடலை எப்படி பாதுகாக்கலாம், அதுக்குள்ள இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத ஆராயலாம் அப்படின்னு ஒருத்தவங்க யோசிச்சிருக்காங்க, அத செயல்படுத்தியும் காட்டியிருக்காங்க. யார் அவங்க? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்கள பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாரு மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ள போகும் பசுமை போராளி கடலின் குரலாக விளங்கும் டாக்டர் சில்வியா ஏர்லி அவர்கள். பூமியின் நீல இதயமாக விளங்குவது கடல். அளவற்ற பரப்பும் ஆழமான மர்மங்களும் உயிர்களின் அற்புத வளமும் கொண்ட இந்த உலகத்தை சிலர் மட்டுமே ஆழமாக உணர்ந்துள்ளனர். அத்தகையவர்களில் முன்னிலையில் நிற்பவர் சில்வியா ஏர்லி. இவர் கடலியல் விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர், சூழல் போராளி ஆகிய பல முகங்களை தாங்கியவர். கடலின் ஆழத்தை அறிந்தவர் என உலகம் முழுவதும் போற்றப்படுகின்றார். 60க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக கடலை ஆய்வு செய்து அதன் பாதுகாப்பிற்காக தனது குரலை எழுப்பி வரும் அவர் மனித சமுதாயத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். 1935 அமெரிக்காவில் பிறந்த சில்வியா ஏர்லி சிறுவயதிலிருந்தே இயற்கையின் மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார். கடற்கரையில் சிப்பிகளை சேகரித்தல், மீன்களை கண்டுகளித்தல் போன்ற செயல்கள் அவரின் ஆர்வத்தை வளர்த்தன. பின்னர் குடும்பம் புளோரிடா மாநிலத்திற்கு குடிபெயர்ந்த போது மெக்சிகோ வளைகுடா அருகில் இருந்த கடல் அவரின் வாழ்க்கையே மாற்றி அமைத்தது. அங்கு கிடைத்த அனுபவங்கள் அவரை கடலியல் துறையில் முன்னேற தூண்டின. அவர் புளோரிடா மாநில பல்கலைக்கழகத்தில் கடலியல் படித்து பின்னர் டியூக் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார். ஆண்கள் ஆதிக்கம் செலுத்திய துறையில் பெண்களுக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்து முக்கியமான கடலியல் ஆய்வுகளை வழிநடத்திய முதல் பெண்களில் ஒருவராக திகழ்ந்தார். 1970 நடைபெற்ற டெக்டேட் 2 ப்ராஜெக்ட் எனும் கடலில் பயணத்தில் முழுக்க முழுக்க பெண்களை மட்டுமே கொண்ட அணியை வழிநடத்தியது அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கிய மைல்கல். இந்த கடலில் பயணத்தில் 2 கடலுக்கடியிலே வாழ்ந்து கடல் உயிரியல் சூழலை ஆய்வு செய்தது உலக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. 1979 ஹவாய் அருகே 381 மீட்டர் ஆழத்தில் தனியாக மேற்கொண்ட நீர்மூழ்கி பயணம் பெண்கள் சாதனைகளில் முக்கியமான ஒன்றாகும். இந்த அனுபவத்தை அவர் மற்றொரு கோளுக்கு செல்வது போன்றது, ஆனால் அது நம்முடைய பூமி என்று விவரித்தார். சில்வியா ஏர்லி 7000 மணி நேரத்திற்கும் மேல் கடலுக்குள் கழித்துள்ளார். பவளப்பாறைகள், கடல் காடுகள், ஆழ்கடல் பகுதிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்த போது மனித செயல்களால் ஏற்படும் பாதிப்புகளை நேரடியாக கண்டார். அதிக அளவு மீன்பிடித்தல், மாசு, பவளப்பாறைகள் வெண்மைப்படுதல், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை கடல் வளத்தை சூறையாடுவதைக் கண்டு மனம் கலங்கினார். இதனால் அவர் விஞ்ஞானியிலிருந்து சூழல் போராளியாக மாறினார். நீர் இல்லையெனில் உயிர் இல்லை, நீலம் இல்லையெனில் பச்சை இல்லை என்ற அவரது வார்த்தைகள் உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. 2009 அவர் மிஷன் ப்ளூ என்ற உலகளாவிய இயக்கத்தை தொடங்கினார். இதில் ஹோப் ஸ்பாட்ஸ் எனப்படும் முக்கியமான கடல் பகுதிகளை அடையாளம் கண்டு பாதுகாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பவளப்பாறைகள், மேங்க்ரோவ்

கடல், ஆழ்கடல் பகுதிகள் போன்ற உயிரியல் செல்வங்கள் கொண்ட பகுதிகள் இதில் அடங்குகின்றன. இன்று உலகம் முழுவதும் 150 மேற்பட்ட ஹோப் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளன. இது மனிதர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இயற்கையை காப்பாற்ற முடியும் என்பதற்கான சான்றாக விளங்குகின்றது. சில்வியா ஏர்லி, நேஷனல் ஓசியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்பின் முதல் பெண் தலைமை விஞ்ஞானியாக பணியாற்றினார். அவரது உரைகள், ஆவணப்படங்கள், புத்தகங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களிடம் கடலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளார். கடல் இறந்தால் நாமும் இறந்து விடுவோம் என்ற அவரது எச்சரிக்கை மனிதகுலத்திற்கு மிகப்பெரிய பாடமாக உள்ளது. 90 கடந்த பிறகும் அவர் தொடர்ந்து கடலுக்குள் சென்று ஆய்வு செய்து வருகின்றார். மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் அனைவரும் கடலின் பாதுகாவலர்களாக மாற வேண்டும் என்று அவர் ஊக்குவிக்கின்றார். நீங்கள் நேசிப்பதை காப்பாற்றுங்கள், நீங்கள் புரிந்து விஷயத்தையே நீங்கள் நேசிக்க முடியும் என்ற அவரது கருத்து வாழ்க்கை வழிகாட்டியாக உள்ளது. டாக்டர் சில்வியா ஏர்லின் வாழ்க்கை ஒரு விஞ்ஞானியின் பயணம் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கையின் கதை. மனிதன் இயற்கையோடு கொண்டுள்ள உறவை மீண்டும் உருவாக்க வேண்டிய அவசியத்தை அவர் நினைவூட்டுகின்றார். பூமியின் வரலாற்றில் சில்வியா ஏர்லி கடலின் குரல் என அழைத்திருப்பார். கடல் என்பது வெறும் நீர்நிலை அல்ல, அது உயிர்களின் இதயம் என்பதையும் அதை காப்பது நமது கடமை என்பதையும் அவர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஆகவே அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து டாக்டர் சில்வியா ஏர்லின் வழிபட்டு நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி, வணக்கம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
7: நேரம் 12:10. நேயர்களை கேட்கலாம்
8: ஆல் இந்தியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். சூரியகாந்தி. நிகழ்ச்சியில் முதலில்
9: வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பாவின் பெட்டி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள்.
10: அம்மா, அம்மா வாயே, அக்காவும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்காவது ஏதாவது பலகாரம் வாங்கு. மாச கடைசியில கையிலையும் காசு இல்ல, அவர்கிட்ட வாங்கு.
11: உங்க அப்பா வேலைக்கு போய் 2 ஆகுது, கிடைக்கிற 50-100 கிடைக்கல. இப்பதான் ரேஷன்ல போய் அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வந்தேன். பலகாரத்துக்கு நான் எங்க போறது? கொஞ்சம் இருங்க, சமைச்சிடுறேன், சாப்பிடலாம்.
12: ஏம்மா, காலம் போன கடைசியில உட்காந்து பாக்குற வேலைக்கும் போகாம இருந்தா எப்படி ஆகிறது? அந்த வாட்ச்மேன் வேலைய ஏன் விட்டுட்டாரு?
11: நான் ஒன்னும் சொல்றாப்புல இல்ல. 10 வேலைக்கு போக வேண்டியது, சம்பளத்தை வாங்கி குடிச்சே தீக்க வேண்டியது. எவன் நம்பி வேலை தருவான்? ஒரேடியா நின்னுட்டாரு. நான் என்ன பண்றது?
10: ஏமா, வீட்டுக்கு கொடுக்க காசு இல்ல, ஆனா ஜம்முன்னு மிட்டாம ராசு மாதிரி

0: வெள்ளையன் சொல்லையுமா, வேட்டி கட்டிக்க காசு எங்கிருந்து தான் வருதோ? சிகரெட் பிடிக்க, தண்ணி அடிக்க யாரு காசு தரா? அது சரி, தாத்தா கொடுத்த பெட்டியில அப்படி என்னதான் ரகசியம் இருக்குமோ தெரிலம்மா. யாருக்கும் தெரியாம எடுக்கிறதும் பூட்டுறதும் சே.
1: எனக்கும் 40 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பெட்டியில என்ன இருக்குன்னே தெரியல. அட்லீஸ்ட் உனக்காவது தெரியுமாம்மா?
2: 15 வயசு வித்தியாசத்துல கட்டிக்கிட்டு வந்தேன். அடி உதைதான் தெரியும். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நான் என்னத்த கண்டேன்? அந்த பக்கம் போனாலே அந்த விரட்டு விரட்டுவார். அருணா கைத்துல சாவிய கட்டிக்கிட்டு என்னமோ காலமே ஓடி போச்சு.
0: ஆமாங்கா, அன்னைக்கு ஆபீஸ் கிளம்புற அவசரத்துல அந்த பக்கம் போயிட்டேன். பெட்டிய டப்பார்னு மூடினாரு பாரு. ஒரு நாள் பாரு, அந்த பெட்டியை அவர் இல்லாத நேரத்துல உடைக்கிறேனா இல்லையான்னு.
3: ஏய், வாய் கொழுப்பு வசந்தி, உன் கையை உடைச்சிருவேன். அது எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. சின்ன வயசுல உன்கிட்ட சொல்வேனே, வா வான்னு கூப்பிட்டா பொட்டி திறக்கும். அப்படி ஒரு நாளைக்கு திறக்கும், தெரியுதா?
0: வாவான்னு கூப்பிட்டாலாம் திறக்காதுப்பா. அருணா கைத்துல கட்டியிருக்கே ஒரு சாவி, அதை கொடுத்தாதான் திறக்கும். உங்க அப்பா கொடுத்த பெட்டிய பத்திரமா வச்சுக்க. பெட்டிக்குள்ள இருக்கிறத மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு என்ன?
3: அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, குடுக்கற அளவுக்கு. போ போ, காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், வேலைய போய் பாருங்க. வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க.
2: இதனடி அத்தி பூத்த மாதிரி. ஓ, உங்க அக்கா வந்திருக்கால, அதான் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காரு.
0: இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கு. என்ன மேட்சிங் மேட்சிங்கா நீயும் மாமா ஒரே கலர்ல வந்திருக்கீங்க.
1: அடி போடி, நீ வேற. அவர் தங்கச்சி எடுத்து கொடுத்திருக்கா, அதை விடு. அம்மா அப்பா இப்ப எப்படி இருக்காரு?
0: பாத்தியாமா பாசத்தை, இன்னும் மத்த அப்பா மாதிரி எல்லாம் செஞ்சுட்டா இவளெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது போலயே.
1: அப்படி இல்லடி, பழச பேசி இனிமே ஏதாவது நடக்க போகுதா? வீட்டோட பேசாம இருக்கிறாரே, வெளியில எங்கேயாவது போய் உளுந்து கிடக்காம.
0: அட நீ வேற, அவருக்கு வேணுங்கிறதுக்கு மட்டும் எப்படிதான் காசு கிடைக்குமோ? வீட்டுக்கு 10 பைசா தரணும்னு தோணல.
2: உங்க அப்பாவை சொன்னா கோபம் வருதே. கல்யாணம் ஆகாம வயசு கூடிக்கிட்டே போகுது இந்த பொண்ணுக்கு, அப்படின்னு ஒரு கவலை வேண்டாம்.
0: என் கூட வேலை பார்க்கற கார்த்திய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க வேற ஜாதி, அதுதான் ஒரே யோசனையா இருக்கு.
1: அதனால என்ன, வரன் வர்றதே பெருசு, பேசிடுவோம்.
0: அப்பாலாம் ஒத்துக்க மாட்டாருக்கா.
3: ஆனந்தே, ஆனந்தே, வாமா வா. மாப்பிள்ள வரல?
1: இல்லப்பா, நான் மட்டும்தான் வந்தேன்.
3: அன்னைக்கு கூட கல்யாணத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம போயிட்டீங்க.
1: அதான்ப்பா, இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன்.
3: என்னம்மா என்ன பீடிக பழமா இருக்கு? உங்க அம்மா மங்கம்மா சைலண்டா இருக்கா, என்ன விஷயம் ஒன்னும் புரியல.
1: ஏன்பா, வசந்திக்கு கூட வேலை பார்க்கற கார்த்திய பிடிச்சிருக்கான். பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
3: என்னம்மா பேசுற நீயே, தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த பையன் நம்ம ஜாதி இல்லைன்னு தெரியுமா உனக்கு?
1: அதனால என்ன, ஜாதியில கட்டிக்கிட்டு நான் என்ன மாட மாளிகையிலையும் கூட கோபுரத்திலயுமா இருக்கேன்? வசந்திக்கு என்ன 20 வயசா ஆகுது, வரன் கிடைக்கிறதே பெருசா இருக்கு. இந்த காலத்துல போய் ஜாதி அது இதுன்னுட்டு.
3: இந்த வர்மா, ஒன்னு சொல்றேன், நீ இதுல தலையிடாத, புரியுதா? ஊர் ஜனங்க முன்னாடி நான் நடக்க வேணாமா?
2: ஆமா, அப்படியே நடந்துட்டாலும் என் பிள்ள சந்தோஷமா அவங்க முன்னாடி நடந்தா போதும். பொழுதன்னைக்கும் அந்த பொட்டியை திறந்து திறந்து மூடுறீங்களே, அந்த பொக்கிஷத்தை எடுத்து செலவு பண்ணுங்க, அது போதும்.
3: இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. எப்ப பார்த்தாலும் பொட்டி பொட்டின்னு. அது எப்ப உங்க கைக்கு கிடைக்குமோ அப்ப கிடைக்கும், கவலைப்படாத. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை.

0: எனக்கே இஷ்டம் இல்லை, அவ்வளோதான். பேச்சை விட்டுறீங்களா? காசில் தான் என்கிட்ட குறை, பாசத்தில் எப்போவுமே குறை கிடையாது.
1: அக்கா, அவருக்கு அந்த பெட்டியும் பிரஸ்டீஜும் தான் முக்கியம், பிள்ளை முக்கியம் இல்லை. எல்லாம் நான் வாங்கி வந்த வாரம் அப்படி. இந்த பேச்சை எடுத்தாலே வீட்டில் சண்டை தான். சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.
0: என்ன என்ன என்னம்மா சொன்ன? ஏன் அருமை, இப்போ உங்களுக்கு புரியாதுமா? இப்போ உங்களுக்கு புரியாது, புரியும் போது சத்தியமா அது கிடைக்காது.
2: நான் வந்ததே வேஸ்ட்டுமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நான் கிளம்புறேம்மா. வசந்தி, என்னாச்சுமா? ஏன் அழுற? என்னன்னு சொல்லுமா?
1: அக்கா, அப்பா இருக்காங்கல்ல, ஆக்சிடென்ட் ஆயிருச்சுக்கா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாய, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல.
2: ஆக்சிடென்டா? எப்படிமா? நான் கிளம்பி வரேன்.
1: அக்கா வாய, இங்க வந்து அப்பாவை பாரு, இங்க பாருக்கா அப்பாவை.
2: அப்பா, அப்பா, ஐயோ, தலையெல்லாம் கட்டு போட்டிருக்கேன், என்னடி ஆச்சு அப்பாக்கு?
1: அதை வேற ஏன்க்கா கேக்குற? அயன் கடைக்கு துணி கொடுக்க தான்க்கா போயிருக்காரு, வண்டிக்காரன் வந்து இடிச்சுட்டான். நிறைய ரத்தம் போயிடுச்சுக்கா, காப்பாத்தவே முடியாதுன்னு வேற சொல்றாங்கக்கா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா.
3: அருந்தி, அருந்தி, உங்க அப்பாவை பாத்தியம்மா, நான் என்னம்மா செய்வேன், நான் என்ன செய்வேன்? அவரை தவிர எனக்கு உலகமே தெரியாதே. என் பிள்ளைய, என் பிள்ளைய நான் எப்படிம்மா கரை சேர்ப்பேன்? நம்மளை விட்டு போக போறாரேம்மா, நம்மளை விட்டு.
2: அப்பா, ஆனந்தி வந்திருக்கேப்பா.
1: அக்கா, அக்கா, அப்பா கண்ணு லேசா திறந்து பாக்குறாரு பாரு, கண்ணுல தண்ணி கூட விழுதுக்கா.
2: அப்பா, அப்பா எங்களை விட்டு போயிடாதப்பா, நீ வேணும்ப்பா, எங்களுக்கு நீ எதுவுமே செய்ய வேணாம்ப்பா, அப்பாவா நீ இருப்ப போதும்ப்பா. அப்பா, அப்பா,
3: அப்பா, அப்பா, வசந்தி.
2: அப்பா போய் நாலு நாள் ஓடுனதே தெரியல.
4: அம்மா ஆனந்தி, காரியத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு நல்ல வேளை உன்னோட வீட்டுக்காரரு செலவை பார்த்துக்கிட்டாரு.
1: அம்மா, நீ செலவுன்னு சொன்னோன்னே தான் நினப்பு வருது. அந்த பெட்டியை நம்ம மறந்துட்டோமேம்மா, வாமா அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம்.
4: ரொம்ப முக்கியம். என்ன தண்ணி அடிக்கிறதுக்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் வச்சிருப்பாரா இருக்கும்.
2: ஏம்மா அப்படி சொல்கிற? அப்பா காலம் பூரா வச்சுருந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாவா?
1: அம்மா, அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்த சாவியை கூட தொட விட்டுருக்க மாட்டார்ல. சின்ன வயசில் நாம் சொல்லுவோமே, பெட்டியே வாவான்னா வந்துரும்னு. என்னது இது, இவ்வளவு பெரிய மரப்பெட்டிக்குள்ள இத்தனை சின்ன சின்ன அறையா இருக்கு? இரு, ஒண்ணு ஒன்னா திறந்து பாப்போம்.
2: நியூஸ் பேப்பர்லாம் போட்டு நீட்டா வச்சிருக்காரு பாத்தியா?
4: உங்க அப்பா காசுலதான் அழுக்கே தவிர போட்டுக்கிற ட்ரெஸ்லயும் மனசுலயும் ரொம்ப சுத்தம்தான்.
1: மா, இங்க பாத்தியா அப்பாவோட சின்ன வயசு போட்டோ? ஓ, இதெல்லாம் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போல.
2: இங்க பாரு வசந்தி, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவும் கல்யாண பத்திரிகையும் பத்திரமா வச்சிருக்காரு.
4: அட, எத்தனை வருஷமாச்சு இதை பார்த்து? இவ்வளோ வருஷமா இவ்வளவு பத்திரமா வச்சிருக்காரே. இன்னும் வேற என்ன இருக்குன்னு பாருமா.
1: மா, இந்த பேப்பருக்கு கீழே 500 ரூபாய் நோட்டா வச்சிருக்காருமா. 1, 2, ஒத்தையா இருக்குன்னு பார்த்தா கத்தையால இருக்கு.

0: 5000 ரூபா தேரும் போலையே.
1: எத்தனை நாள் செலவுக்கில்லாம இருந்தோம், கண்ணுலயே காட்டலையே.
2: வேற என்ன இருக்கு? அயன் பண்ண வெள்ளை வேட்டி சட்டையா இருக்கு. மாமா, வேட்டிக்கு கீழே பேங்க் பாஸ்புக் இருக்குமா? நாளைக்கு போய் பேங்க்ல கேட்கலாம்.
1: இருக்கிறப்பவும் கல்லூரி மங்கனா இருந்தாரு. இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல பாத்தியா?
2: மேனேஜரம்மா வணக்கம்.
3: வாங்கம்மா, உங்க பாஸ்புக் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய் இருக்குமா? நாமினியா வசந்தின்னு போட்டிருக்கு. டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டு நீங்க கை

0: வசந்தின்னு போட்டிருக்கு. டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டு நீங்க கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாமா பணத்தை?
1: மா, எப்படிமா? அப்பானாலே புரியாத புதிர்தானா?
2: ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யலன்னு இருக்கிற வரைக்கும் சொன்னேன், இப்ப வந்து அப்பா புதிரான்னு கேக்குற.
3: அவ சொல்றதும் சரிதானே, அப்பாங்கிற கடமைய அவர் செய்யவே இல்லையே. சரியா செஞ்சிருந்தா இந்நேரம் அவ கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்குமே. ஜாதி அது இதுன்னு பார்த்தது மட்டும் இல்ல, பிள்ளைங்க கிட்ட ஆசையா இல்லாம வார்த்தையையும் பூட்டி வச்சாரு. கட் அண்ட் ரைட்டா இருக்கிற மாதிரி நடந்து காசு பணத்தையும் பூட்டி வச்சாரு. இந்த பெட்டியில இருக்கிற காசை அப்பவே எடுத்து செலவு பண்ணி குழந்தை கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்து கண்ணார பார்த்திருக்கலாமே. குடும்பத்துல என்ன ஒளிவு மறைவு வேண்டியிருக்கு?
2: அப்பா கூட ஒரு வகையில கடமையை செய்யாதது தப்புதாமா? இன்னொரு வகையில அவரை நாம புரிஞ்சுக்காததும் தப்புதானோ? பெட்டிக்கிட்ட வா வான்னோ திறந்துருச்சு, ஆனா அப்பா போட்டோ கிட்ட வா வாண்ணா வந்துருவாரம்மா.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பாவின் பெட்டி நாடகம். எழுதியவர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் லால்குடி எம் இளங்கோவன், ஜே ஜெயந்தி, ஜெயலட்சுமி தியாகராஜன், எஸ் பாலிகா ஆகியோர். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
4: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி கோபத்தால் லாபம் என்ன நாடகம். எழுதியவர் மரிய செல்வம் அவர்கள்.
5: பங்கஜா, பங்கஜா, ஏ பங்கஜா, எவ்வளவு சத்தமா கூப்பிடுறேன்? நீ உன்னோட 3 அடி நீல கூந்தல ஜம்முன்னு பின்னிக்கிட்டே கம்முன்னு நின்னா என்ன அர்த்தங்கற?
6: நீங்க போடுற சத்தம் என் காதுக்கு பழகி போச்சுன்னு அர்த்தம்.
5: கிண்டலா? இல்ல கிண்டலாங்கிறேன். எங்க உன் அரும மகன் ராஜ? ராஜ இவன் பிஇ முடிச்சு புட்டு ஏஇஆவோ இல்ல ஜேஇஆவோ வருவான்னு பார்த்தா இவன் என்னடா அண்ணா இஇன்னு இழிச்சுக்கிட்டு கூட படிக்கிற பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுலயே நேரத்தை வேஸ்ட் பண்றான். இந்த செமஸ்டர் எக்ஸாம்ல பார்டர்ல பாஸ் பண்ணிருக்கான். ஒரு பெரிய நிறுவனத்துல மேனேஜர் பதவி வைக்கிறன்னா என் பையன் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? இத கேட்டா எனக்கு கோபக்காரன்னு ஒரு பேரை வச்சிடுறீங்க.
6: ஆமா, உங்களை இதெல்லாம் கேட்க வேணாம்னு சொல்லலையே.
5: அப்புறம்
6: அதையே நிதானமா அவனை கூப்பிட்டு
5: என்னத்தை அட்வைஸ் பண்ண?
6: ஏன் வீணா ஆத்திரப்படுறீங்க? உங்களை நினைச்சா எனக்கே ஒரு விஷயம் தோணுதுங்க.
5: என்ன அது?
6: உங்க அப்பா அம்மா உங்களுக்கு அழகேசன் பேர் வச்சதுக்கு பதிலா ஆத்திர கேசன் பேர் வச்சிருக்கலாமோன்னு தோணுதுங்க.
5: பேசுவடி பேசுவேன். எங்க வீட்டுல என் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சப்போ நல்ல அழகோட வெளியூர்ல இருந்தெல்லாம் பொண்ணு கொடுக்க முன் வந்தாங்க. நான் தான் எங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம வீட்டுக்கு 10 கஜ தூரத்துல இருக்கிற பங்கஜத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வயசான காலத்துல உங்களை நல்லா பாத்துப்பான்னு சொல்லி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு சன்மானமா ஆத்திரகேசங்கிற பெயரை எனக்கு நீ சூற்றியா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு.
6: அடாடாடாடா, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்குங்க. இப்ப ஆபீஸுக்கு கிளம்புற வழியே பாருங்க.
5: சரி சரி, உன் அருமை புத்துறேன். இன்னைக்கு ஏதோ காலேஜுக்கு லீவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், அதான் இவ்வளவு நேரம் தூங்குறானா? இல்ல நான் ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் எழுந்திருச்சு வரலாம்னு தூங்குற மாதிரி நடிக்கிறானா தெரியலையே. போய் எழுப்பு, அடுத்த செமஸ்டர்லயாவது நல்ல மார்க் எடுக்க சொல்லு.
6: சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. தம்பி, தம்பி, ராஜராஜா எழுந்திருப்பா? காலையில 9 ஆகுதுல்ல, இன்னும் என்ன தூக்கம்?
7: அப்பாடா, லீவு நாள்னு ரொம்ப

0: நேரம் தூங்கிட்டேன் போல. மா, பாத்ரூம்ல வெந்நீர் எடுத்து வைமா, குளிச்சுட்டு வந்துடுறேன்.
1: சீக்கிரம் குளிச்சுட்டு வாப்பா.
0: மா, கிச்சன்ல என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்ல, சீக்கிரம் டிஃபன் எடுத்து வைங்கம்மா.
1: இந்தப்பா, இன்னும் ரெண்டு இட்லி வச்சுக்க. ஏன்பா, அப்பா சொல்ற மாதிரி ஏன் இந்த செமஸ்டர்ல இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்திருக்க?
0: அம்மா, உங்களுக்கே தெரியும், எக்ஸாமுக்கு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு கடுமையான ஃபீவர் வந்துருச்சு. அதான் அந்த டைம்ல என்னால சரிவர எக்ஸாம் எழுத முடியல. அடுத்த செமஸ்டர்ல எப்படியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுறேன் அம்மா.
1: சரிப்பா, அடுத்த செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்து அப்பாவை கூல் பண்ணிடு.
0: ஏமா, எந்த விஷயமா இருந்தாலும் அப்பா ஏன் இப்படி அளவுக்கு மீறி கோபப்படுறாரு?
1: அட விடுப்பா, அது அவரோட இயல்பாவே ஆயிடுச்சு. இந்த வயசுக்கு மேல இவ்வளவு கோபப்படாதீங்க. இந்த கோபம் உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய எதிரின்னு எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். இனிமேலாவது திருந்துறாரான்னு பாப்போம். அவரு உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறா தெரியுமா?
0: நான் படிப்பு முடியறதுக்குள்ளார ஃபாரின்ல போய் பணம் நிறைய சம்பாதிக்கணும்னா?
1: அப்படி இல்லப்பா, நீயும் உன் கடமைய ஒழுங்கா செஞ்சு வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு எதிர்பார்க்கிறார். அது தப்பா?
0: ஓகேமா, என் கடமைய நான் கரெக்டா செஞ்சுறேன். நீங்க இந்த இட்லிக்கு சட்னி கொஞ்சம் போற கடமைய சரியா செய்யுங்கம்மா.
2: என்னப்பா ரவி?
3: அத வந்துட்ட சார், குட் மார்னிங் சார்.
2: இந்த ஆபீஸுக்கு மேனேஜரான நான் வந்து அரை மணி ஆகுது. மேக்சிமம் எல்லா ஸ்டாஃப்களும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. கிளார்க் கிருஷ்ணன் மட்டும் ஏன் இப்படி லேட்டாவே வர்றாரு? இது என்ன ஆபீஸ்ன்னு நினைச்சாரா இல்ல கல்யாண மண்டபம் நினைச்சாரா? எஹூமுக்கு வர சொல்லு பாவற.
3: சரி சார். சார், கிருஷ்ணா சார்.
4: சொல்லுப்பா.
3: குட் மார்னிங். உங்களை மேனேஜர் வர சொல்றாரு.
4: சுத்தம் இன்னைக்கு மேனேஜர் கோபங்கிற கிரைண்டர்ல நான் தான் அரிசியும் விழுந்துமா? மே கமின் சார்.
2: கமின் கமின். என்ன கமிஷன் கிருஷ்ணன், மாசத்துல பெரும்பாலான நாள் நீங்க ஆபீஸுக்கு லேட்டா தான் வர்றீங்க. உங்களை பார்த்து மத்த ஸ்டாஃபுகளும் லேட்டா வந்தா இந்த ஆபீஸ் எப்படி நடக்கும்? ஒழுங்கினமே நம்ம ஆபீஸ் முழுக்க நிறைஞ்சு கிடக்கும். இதெல்லாம் கேட்டா என் பேரு டென்ஷன் பார்ட்டி. இதெல்லாம் கேக்குறதானே என்னோட டியூட்டி. சரி சரி, உங்க சீட்டுக்கு போங்க. இனிமேலாவது டைமுக்கு ஆபீஸுக்கு வாங்க.
4: சரிங்க சார், இனிமையாவது கரெக்டா வரேன் சார்.
2: ரவி, இங்க வாப்பா.
3: என்ன சார்?
2: டைபிஸ்ட் காஞ்சனா வர சொல்லு.
3: அதோ வர சொல்றேன் சார். காஞ்சனா மேடம், உங்களை மேனேஜர் வர சொல்றாரு.
5: என் நேரம் இன்னைக்கு சரியில்லை போல. அவர் கொடுக்கற சவுண்ட்ல என் மைண்ட் ஒரு வழியாக போகுது. எக்ஸ்கியூஸ் மீ சார்.
2: என்னமா டைப் பண்ணிருக்க? 4 வருஷம் சர்வீஸ் உனக்கு. தமிழ்ல இப்படி தப்பு பண்ணிருக்க. ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு டைப் பண்ண வேண்டிய இடத்துல பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வருது. பந்த பாசம்லாம் ஆபீஸ்லயா உனக்கு ஞாபகம் வரும்? என்னமா டைபிஸ்ட் நீ?
5: சாரி சார், ஏதோ அவசரத்துல.
2: என்னமா சாரி சுடிதார்ன்னுகிட்டு? எனக்கு பிபியை ஏத்துறதுலயே உங்களுக்கு எல்லாம் அப்படி என்னதான் ஹாப்பியோ? போமா, போய் உன் சீட்ல உட்காந்து இனிமேலாவது கவனமா வேலைய பாரு.
5: ஓகே சார். சரிங்க சார்.
2: ரெண்டுக்கும் ஒரே மீன் தான் வரும். போமா, போய் டியூட்டிய பாரு.
4: என்னமா கஞ்சனா, அர்ச்சனை முடிஞ்சதா?
5: என்ன கிருஷ்ணன் சார், கிண்டலா? மேனேஜரோட கர்ஜனைய கேட்டுட்டு வர நீங்க அர்ச்சனைங்கறீங்க?
4: இல்லம்மா, இந்த 2 நாள் தான் நான் கொஞ்சம் லேட்டா ஆபீஸுக்கு வரேன். அவரு என்னடானா, மாசம் பூரா லேட்டா வரேன்னு சேர்த்துக்கிட்டாரு. தவறு செய்யறது மனித இயல்புதாம்மா, அத கொஞ்சம் தன்மையை எடுத்து சொல்லலாம்ல. ஏன் தான் இப்படி கோபமா பேசுறாரோ தெரியல.
5: நாம நம்ம வேலையை கவனிப்போம்.
4: சரிம்மா.

0: பங்கஜம்,
1: என்னங்க?
0: நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தியா? நம்ம பையன் ராஜராஜன் என்ஜினியர் ஆகி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டான். நல்ல இடமா

0: பார்த்து கல்யாணத்தையும் உனக்கு முடிச்சாச்சு. மருமகள் நதியாவும் வேலைக்கு போறா. சம்பந்தி வீட்டு மனுஷாலும் நல்லவங்களாத்தான் தெரியறாங்க. ஆனா பங்கஜம், மருமகள் நதியா தான் கொஞ்சம் கோபக்கார பொண்ணு போல தெரியுது.
1: அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, புது பொண்ணு தானே, எல்லாம் போக போக சரியாயிடும் பாருங்க.
0: அப்படிங்கற
2: அத்த, இன்னைக்கு சண்டே லீவு நாள் தான், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.
1: வேணா வேணா, நீ இந்த காஃபிய முதல்ல குடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வாமா, ரெண்டு பேரும் சேர்ந்தே நீ சமையல் செய்வோம்.
0: அம்மா நதியா, பூஜை ரூம்ல என்னோட மூக்கு கண்ணாடி இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாமா. இந்த நியூஸ் பேப்பரை கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பாத்துறேன்.
2: மாமா, வயசான காலத்துல அங்க இங்க கொஞ்சம் நடந்து வேலை செய்யுங்க. ஈசி சேர்ல இருந்து எழுந்து நீங்களே போய் உங்க கண்ணாடியை எடுத்துட்டு வாங்க.
0: அப்படியா?
2: லீவ் நாள் தானே, உட்காந்தே இருக்காதீங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா உடற்பயிற்சி முக்கியம்.
0: என்னம்மா அது, இதுக்கு போய் இந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னதுக்கா இவ்வளவு பெரிய விளக்க உரை கொடுக்குறேன்? எனக்கு உங்க கண்ணாடி எடுத்துக்கிட்டு வர விருப்பம் இல்ல, நீங்களே போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே.
2: மாமா, இந்த கோபமா பேசுறது, சட்டுன்னு கோவிச்சுக்கிறது, இதெல்லாம் அத்தை கிட்டயும் உங்க மகன் கிட்டயும் ஏன் உங்க ஆபீஸ்லயும் வேணா வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். அப்புறம் நானும் ஏதாவது கோபமா பேசிடுவேன், வீணா நீங்க வருத்தப்படுவீங்க, சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பம்.
0: பங்கஜா, ஓ மருமகை என்ன வார்த்தை சொல்லிட்டு போற பத்தியா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன பங்கஜா, நீ பாட்டுக்கு பேசாம நிக்கிற?
1: சின்ன பொண்ணு தானே, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும்.
0: எனக்கு இது புது மாதிரியான அனுபவமா இருக்க. இதுவரையும் நம்மளை யாரும் கோபமா பேசி அறியாததான் காரணமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தானோ? சரி பாப்போம்.
3: அம்மா.
1: என்னப்பா?
3: என்னமா இது? அப்பா கிட்ட ஒரு பெரிய மாற்றமே தெரியுது. எதுவா இருந்தாலும் ரொம்ப அமைதியா பேசுறாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நைட்லாம் விளக்க போட்டுட்டு ஏதோ புத்தகம் எழுதுறவர் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியமான மாற்றமா இருக்கு.
1: அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையப்பா. இதோ அப்பாவே ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரு போல இருக்கு. நீ ஏன் கேட்டுக்க?
0: என்னது, ஏன் பேச்சு அடிபடுற மாதிரி தெரியுது? என்னப்பா கேட்டுக்கிட்டு இருக்க அம்மா கிட்ட? அப்பா என்ன ரொம்ப அமைதியா நடந்துக்கிறாருன்னா, அது ஒரு புதுமையான அனுபவம்ப்பா. அந்த அனுபவத்தை தந்தது வேற யாரும் இல்லப்பா, உன்னோட ஒய்ஃப் தான், என் மருமக. ஆமாப்பா, அன்னைக்கு மருமக பேசினது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும், தனியா உட்காந்து யோசிச்சப்போ நான் கோபமா பேசும்போதும் எல்லாரும் இப்படித்தானே வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தோணுச்சு. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும்னு பெரியவங்க சொல்றது எவ்வளவு உண்மைன்னு உணர்ந்துட்டேன்ப்பா. இனிமே யாராவது என்னை அடிச்சா கூட கோபம் வராதுப்பா, அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுட்டேன்.
3: அது சரிப்பா, நைட் டைத்துல ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கீங்களே, என்னப்பா விஷயம்?
0: அதுவா, கோபத்தால் லாபம் என்ன அப்படிங்கிற தலைப்புல, கோபத்தால் வரும் தீமைகள், கோபத்தை விலக்கினால் வரும் நன்மைகள் என்கிற கருத்தை மையமா வச்சு ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் புத்தக வெளியீட்டு விழா, சிம்பிளா பண்ணலான் இருக்கேன். ராஜராஜா, முதல் புஸ்தகத்தை வாங்கிக்க போற விஐபி யாரு தெரியுமா? வேற யாரும் இல்லை, ஓ மனைவியும் என் மருமகளுமான மிஸ்ஸஸ் நதியா ராஜராஜன்.
3: அப்பா, இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா?
2: மாமா, என்ன பேப்பர் படிக்கிறீங்களா? என்னது கண்ணாடி போடாம படிக்கிறீங்க? நான் வேணா கண்ணாடி கொண்டு தரட்டுமா?
0: ஐயோ வேண்டாமா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே போய் எடுத்துக்கிறேன்.
2: மாமா, என்ன மாமா, நான் அன்னைக்கு பேசுனத நீங்க இன்னும் மறக்கல போல இருக்கு. அத்த, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச நாடகம் மாமா கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்துருச்சு, பாத்தீங்களா?
0: என்னது நாடகம் நடிப்புன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
1: ஆமாங்க, நம்ம நதியா உண்மையா உங்ககிட்ட கோபமா பேசலீங்க.
0: அப்படியா?
1: அப்படி கோபப்பட்ட மாதிரி நடிச்சது.

0: ஆமாங்க மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. என் கல்யாணத்தனைக்கே கல்யாண மண்டபத்தில் என் காது பட நிறைய பேர், அழகேசன் கோபக்கார மனுஷனாச்சே. இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அமைதியாக தெரியுது, இது எப்படித்தான் அங்கே போய் சமாளிக்க போகுதோ தெரியலையேன்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம்தான் நான் முடிவு பண்ணேன். நீங்கள் அளவுக்கு அதிகமாக கோபப்படுறது உங்கள் உடம்புக்கும் நல்லதில்லை, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லைன்னு. அதான் அத்தையோட சேர்ந்து ஒரு ட்ராமா போட்டேன், அது சக்ஸஸ் ஆயிடுச்சு.
1: நிறையா அழகான பொய்கோபம் காட்டி அப்பாவையே திருத்திட்டியே. நான் கூட அப்பாவை நீ இப்படி பேசிட்டியேன்னு உன் மேல லேசான வருத்தத்துல இருந்தேன். இது நீயும் அம்மாவும் சேர்ந்து போட்ட நாடகம்னு தெரியாம போச்சே, பரவாயில்ல. உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட பாராட்டுக்கள்.
2: நான் என்னோட கோபத்தை கைவிட்ட பிறகு மனசு ரொம்ப லேசா இருக்குப்பா. மனசுக்குள்ள எந்த நேரமும் ஒரே மகிழ்ச்சியா இருக்குதுப்பா. கோபம் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு மனசுக்கு புரிஞ்சுது.
3: இதுவரை கோபத்தால் லாபம் என்ன நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மரிய செல்வம் அவர்கள். நடிப்பு எம் கே மூர்த்தி, டி தாமோதரன், எஸ் சசிகுமார், மணிமேகலை நடேசன், எஸ் ராதா, சுஜாதா முரளி ஆகியோர். இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நேயர்கள் இணைந்திருக்கலாம் தமிழில் செய்திக்காக.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளித்துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர், உலக அளவில் விண்வெளித்துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 23 தேதி சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக

0: தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நிலவிலிருந்து சூரியன் வரை நமது விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: கடந்த 2003 ஆண்டு ஆகஸ்ட் 23 தேதி வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்தது. ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் முதன்முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்தது. அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 தேதியை விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான நடைமுறை பயணையும் கொண்டது. விண்வெளி தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக

0: 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்வீனில் 12:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
6: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இல் பாப்கார்னர்.

0: இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1. நேரம் 1 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில், சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இந்தியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இம்மாரத்தான் நிகழ்ச்சியில் 2000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேனி மாவட்டத்துக்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூலத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 98 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மதுர கீதம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ டெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது மதுரை கீதம். நேயர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கமாக தர்மபுரி மாவட்டம் பாலக்காடு பாபாஜான் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பி சுஷீலா, பி பி ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடியிருப்பது பார் மகளே பார் படத்திலிருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 1:11 கேட்டிணைந்திருக்கிறோம். இது மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நம் நாடு படத்திலிருந்து. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருச்சி கல்லுக்குடி உலகநாதபுரம் முருகேசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது. டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி அஞ்சலி இவர்கள் குரல்களில்.

0: நேரம் 1:15. எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி. இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: தடைகள் விலகட்டும், வெற்றிகள் பெருகட்டும். வாழ்த்துக்களோடு.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி சரி,
10: தட்ஸ் ரைட்,
9: வசந்தன் கோ சரி சரி.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
10: தட்ஸ் ரைட்.
12: நேரம் 1:20. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது FM ரெயின்போ 102.1 மதுரை கீதம். இனி வரும் பாடல் நீதிக்கு தலை வணங்க படத்திலிருந்து. TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குழுவினர் பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் இளையாங்குடி இக்பால், ஹதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா. இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

1:25 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஆனந்த ஜோதி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருவரும்பூர் திருவேங்கட நகர் தட்சிணாமூர்த்தி மீனா பவித்ரா நேகா இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: நேரம் 1:30. எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மதுர கீதம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஒரு 1:31 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருப்பது நாணல் படத்திலிருந்து. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் அயன்புதூர், நெசவாளர் காலனி, அண்ணாதுரை, சரோஜா. இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: மங்கநகையின் பூக்கள் இன்றும் மலர வாழ்த்துகிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஒரு 1:36 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது மதுரை கீதம். வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM ரெயின்போ 102.1. இனிவரும் பாடல் தாய் சொல்லை தட்டாதே படத்திலிருந்து பி சுஷீலா குழுவினர் பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருச்சி முசிறி மேட்டுப்பாளையம், தேவிகா சுப்பிரமணியம், கீர்த்தனா, சதீஷ், சதீரன், அதியமான், காந்தி, மோகன், வினோத். இந்த நேர்மின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மதுர கீதத்தின் நிறைவு பாடல் இது. திரிசூலம் படத்திலிருந்து வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன். இந்த நேர்களின் விருப்பத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல் இதோ.

நிறைவு பெற்றது இன்றைய மதுர கீதம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் இணையவழி வேளாண் சேவைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புடுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் நமது நிலையம் வழங்கும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். இத்தினத்தையொட்டி இத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் உலகளாவிய விண்வெளித்துறையின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ வேண்டுமென அறிவுறுத்தினார். இதற்கான சூழலை கட்டமைக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக குறிப்பிட்ட அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ள செய்தியில், தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நாட்டு தலைவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இத்துறைசார் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறை சீர்திருத்தங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நல்வாய்ப்பாக திகழ்கிறது என்றார். நாட்டில் விண்வெளித்துறையின் அபரிமிதமான வளர்ச்சி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சாமானிய மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். நாடு முழுவதும் 1800 நகரங்களில் நடைபெற்ற இப்பேரணியில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உடல் தகுதி மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை

0: தொழில்நுட்பம், விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்திய ரஷ்ய ஆணையக் கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் 50 முதுநிலை கோவில்களில் பக்தர்கள் கைபேசிகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும், அதனை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகழ் குழு தயாரித்து அளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில், அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் 1736 கணக்கெடுப்பாளர்களும் 275 மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 12,883 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதியை எச்சரிக்கையுடன் கடக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஆவணி மூல திருநாளின் 11ஆவது நாளான நேற்று இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர் உள்ளிட்டோர் பல்லாக்கில் நெல்லையப்பர் கோவிலிருந்து மானூருக்கு எழுந்தறிந்தனர். மானூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவண்ணாமலை ஆரணி அருள்மிகு காமக்கூர் சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள்

0: இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மண்டலாபிஷேகம் இன்று நிறைவடைந்தது. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக 2 மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 1,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்திருந்தது. ஸ்லோவாக்கியாவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சிலாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் தன்வி குண்டேஷ் மற்றும் கோமல் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தட்சிணேஸ்வரர் சுரேஷ் ஜோர்டானின் அபிதல்லா ஷெல்பேயை இன்றிரவு எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 1:55. திரைசை பாடல் இது யூத் படத்திலிருந்து.

0: India's qualification will also depend on the result of the earlier match between China and the Netherlands. India need China to lose that match. If China win, India will be eliminated even with a win over Australia. Law and Justice Minister Arjun Ram Meghwal today highlighted the need to reduce manual intervention in sanitation work through mechanization. Speaking at the Foundation Day celebrations of the National Commission for Safai Karmcharis in New Delhi, Mr. Meghwal stressed the importance of safety measures, protective equipment, training, health insurance and proper monitoring. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges space startups to build robust ecosystem and attract global talent, extends greetings on National Space Day. BRICS Sports Ministers meeting underway in Vishakhapatnam, Andhra Pradesh. External Affairs Minister Dr. S. Jaishankar to embark on a two-day visit to Russia today. Orange alert for heavy to very heavy rainfall issued for isolated places over Chhattisgarh, Odisha and coastal Andhra Pradesh today. Iran warns neighbours against joining US economic campaign against Tehran. In cricket, second and final test match of the series between India and host Sri Lanka underway in Colombo. And in the FIH Hockey World Cup, Indian women to take on Australia in a must-win match for a semi-final berth tonight. And with that, we end the midday news.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வேளாண் அரங்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இணையவழி வேளாண் சேவைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி அவர்கள்.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பா நமக்கு ஒரு தொழில்நுட்பமோ இல்ல ஒரு நமக்கு தேவையான ஒரு ஆலோசனையோ வந்து உடனடியாக கிடைக்கிறது அப்படிங்கறது அவசியமானது. அந்த வகையில பார்க்கும்போது எல்லா மாவட்டங்களையும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்கு. அது இல்லாம வேளாண்மை துறையை சார்ந்த அலுவலர்களும் அந்தந்த வட்டாரங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா இப்ப உலகமே நம்ம கை கடக்கமா பயன்படுத்திட்டு இருக்க திறன்பேசிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த திறன்பேசிகள் வந்து நம்ம இந்த மாதிரியான வேளாண் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும், அந்த திறன்பேசிகளை நம்ம எப்படி இப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன, அதன் மூலமாக நம்ம என்னென்ன சேவைகளை வந்து பெற முடியும், குறிப்பாக விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல ரகமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விதையாக இருக்கட்டும், இல்லை ஒரு உயிர் உரமாக இருக்கட்டும், இல்லை இப்போ புதுசாக ஏதாவது தொழில்நுட்பம் சொல்கிறாங்கன்னா அதற்கான சில பொருட்கள் மூலப்பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு இந்த இணையதளங்கள் எப்படி பயனுள்ளதாக இருக்கும், நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இங்கே இருக்கிற இந்த பகுதியில் இருக்க வேளாண் அறிவியல் நிலையங்கள் எப்படி இந்த இணையதளங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க, அதன் மூலமாக நம்ம என்னென்ன பொருட்களை பெற முடியும் அப்படின்ற தகவல்களை நம்ம கூட சொல்கிறதுக்கு கரூரில் இருக்கிற புழுதெறி வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி தமிழ்செல்வி வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: இந்த திறன்பேசிகள் தான் வந்து எல்லார் கையிலையும் இருக்குது, விவசாயிகள் கையிலையும் இருக்குது. என்ன கிராமம் நகரம் அப்படின்ற பெரிய இந்த வரம்புகள் எல்லாத்தையுமே இந்த திறன்பேசிகள் வந்து உடைச்சிருச்சு. நீங்க எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் இணையவழி வசதி உங்கள்கிட்ட இருக்கு, ஒரு திறன்பேசி இருக்குன்னா நீங்க எந்த இடத்தையும் தொடர்பு கொள்ளலாம், யார்கிட்ட வேணாலும் உங்களால நீங்க நினைச்ச தகவலை பரிமாற்ற முடியும், உங்களுக்கு தேவையான தகவலை பெற முடியும். அப்படி இருக்கும்போது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இணையதள வசதிகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தகவல்களை கொடுக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
4: இப்போ நவீனமயமாக்கப்பட்ட இந்த காலத்துல உங்களுக்கு வந்து எல்லா துறையிலுமே வந்து புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு, எல்லாருக்கும் உதவிகரமா இருக்கு. நம்ம விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் வேளாண் துறை மூலமா வந்து கிடைக்குது. ஆனா இப்ப வந்து விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் சவாலும் என்ன இருக்குன்னா நேரத்துக்கு இடுபொருட்கள் கிடைப்பது தான். அப்ப என்ன பண்ணும், இப்ப நைட்டு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில வந்து மானாவாரியில விதைக்கணும்னு நினைப்பாங்க. இதே மாதிரி இப்ப நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னையோ இல்ல ஒரு மாதத்திற்கு முன்போ வந்து பொருட்களை வாங்கி வைக்கிறது அவங்களுக்கு சிரமமா இருக்கு. அப்போ நம்ம வந்து ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு என்ன சொல்றோம், 10 வருடங்களுக்கு உட்பட்டு வெளியிடப்பட்ட ரகங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். இப்ப விவசாயிகள் வந்து உடனடியா போய் விதைகள் வாங்கணும் அப்படிங்கும் பொழுது மண்டி கடைகள்லயோ வெளியில இருக்க தனியார் கடைகளிலேயோ வாங்கும் பொழுது அந்த 10 வருடத்திற்கு உட்பட்ட ரகங்களோ இல்ல வந்து லேட்டஸ்டா வெளியிடப்பட்ட ரகங்களுக்கான விதைகளோ அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப இந்த பிரச்சனையும் இதே போல மற்ற இடுபொருட்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்ற அந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு காணும் வகையில நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா இணையதளம் வாயிலாக வந்து விவசாயிகளுக்கு இடுபொருள் விற்பனை தளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதோட பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா சார் TNAU AgriCorp.

0: டிஎன்ஏயுனா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. அதனோட முதல் எழுத்து சார் டிஎன்ஏயு, அக்ரி ஏஜிஆர்ஐ, கார்ட் சிஏஆர்டி. இதை வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம கூகுளில் போயிட்டு விவசாயிகள் வந்து டிஎன்ஏயு அக்ரி கார்ட் அப்படின்னு போட்டாங்கன்னா நேரடியாக அந்த விற்பனை தளத்துடைய முகப்பு பக்கம் வந்துடும். அதுக்குள்ளே போகும் பொழுது விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நுண்ணூட்ட உரங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி விதைகள், பழச்செடிகள், பூச்செடிகள் போன்று விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து விவசாயிகள் நேரடியாகவே பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வங்கி கணக்கு மூலமா பணம் செலுத்தி நம்ம வாங்கிக்கலாம். அவர்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த இணையதளம் வாயிலாக அவங்க வந்து பொருட்களை வாங்கிக்கலாம். பார்சல் வந்து அவங்க வீட்டு விலாசத்திற்கே வந்துடும் சார்.
1: இப்போ எவ்வளோ அவங்களுக்கு தேவைன்னா என்னென்ன மாதிரியான அளவுகளில் அவர்களுக்கான அந்த பொருட்கள் வந்து கிடைக்கும்?
0: இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல் நினோ ஆண்டு அப்படின்றது எல்லா விவசாயிகளும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது வந்து பருவகால மாற்றத்தால் வந்து நமக்கு போதிய அளவு மழை இல்லை, இல்லை சில மாவட்டங்களில் அதிகமான மழை இருக்கு, வெப்பநிலை உயர்வாக காணப்படுது, காற்று வந்து அதிகமாக இதில் வீசுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இயல்பை விட மாறாக நமக்கு வந்து பருவநிலை வந்து மாறி இருக்கு. அதுதான் எல் நினோ வருடம் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிறதுல நெல் விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எங்களுடைய கரூர் மாவட்டத்திலேயே இப்போ சம்பா பருவத்தில் தான் வந்து நெல் சாகுபடி பண்ணுவாங்க. அப்போ சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி பண்ணும் பொழுது அவர்களுக்கு வந்து தண்ணீர் தேவையை பொறுத்து தான் அவங்க வந்து நாற்றங்கால் வந்து தயார் பண்ணுவாங்க. ஒருவேளை வந்து அவர்களுக்கு வந்து தண்ணீர் வந்து கிடைக்க வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுது, மழை கிடைக்க காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா குறுகிய கால நெல் ரகங்களை வந்து நீங்க பயன்படுத்துங்க. இப்போ வந்து தள்ளி விவசாயம் பண்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா கோ 51 போன்ற அந்த ரகங்களை வந்து பயிரிடுங்க, டிகேஎம் 15 போன்ற ரகங்களை பயன்படுத்துங்க, 105 110 நாட்கள் வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்துங்க, இப்போ ஆந்திரா பொன்னி போன்ற 130 to 135 நாட்கள் வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஆலோசனை கூறிட்டு இருக்கோம். இப்போ விவசாயிகளுக்கு இந்த ரகங்கள் வேணும். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரிசை முறையில் வந்து பயிரிடுறாங்கன்னா குறைவான அளவு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா அவங்க வழக்கம் போல பயிர் சாகுபடி பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ தேவைப்படுது, 15 கிலோ தேவைப்படுது, இல்லை நான் வரிசை முறையில் தான் நான் நடவு பண்ணுறேன், அப்போ எனக்கு வந்து 3 கிலோ போதும், 5 கிலோ, 7 கிலோன்னு எந்த அளவில் விதைகள் தேவைப்பட்டாலும் நம்ம இந்த இணையதளம் வாயிலாக வந்து நம்ம வாங்கிக்கலாங்க சார். இதுக்கு வந்து அங்கே இருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு விவசாயிக்கு வந்து ADT 59 அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நெல் ரகம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 39 ரூபாய். இப்போ அவருக்கு வந்து 5 கிலோ தேவையா இல்லை 7 கிலோவா, எத்தனை கிலோ தேவையோ அதற்குரிய அந்த பணத்தை வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் கொடுக்குற விலாசத்துக்கு நமக்கு பார்சல் வந்துடும் சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் எல்லா விதைகளையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே இருப்பு காட்டும். நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு எனக்கு 100 கிலோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருப்பு 50 கிலோ தான் இருக்குன்னா நம்மளால 50 கிலோ மட்டும்தான் வாங்க முடியும்.
1: அதிகபட்சம் இவ்வளோதான் வாங்கணும் ஒரு விவசாயின்னு ஏதாவது இதில் இருக்காது?
0: அந்த மாதிரி வந்து இல்லை சார், லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து சிலர் வந்து பெரும் விவசாயிகளாக இருப்பாங்க, உதாரணத்துக்கு 10 ஏக்கருமே நெல் போடுறவங்களா இருப்பாங்க, சிலர் வந்து குறு விவசாயிகள் சிறு விவசாயிகளாக இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு வந்து அந்த லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. அங்கே இருப்பு இருக்கிறத பொறுத்து நீங்கள் எவ்வளோ ஆர்டர் போட்டிங்கனாலும் நம்ம வாங்கிக்கலாங்க சார்.
1: இந்த எல்நினோ மாதிரியான வருடம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வறட்சியை தாங்கி அந்த விதைகள் வந்து நல்ல ஒரு வலிப்பாக வர்றதுக்கு வந்து இந்த விதைநிறுத்தி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அப்போ இந்த விதைநிறுத்தி செய்வதற்கு தேவையான பொருட்களும் கிடைக்குமா? இப்போ வந்து குறிப்பாக இந்த எல்நினோ ஆண்டுன்றனா இந்த பொட்டாஷ் நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து விதைநிறுத்தி செய்யும் பொழுது நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாங்க. அதுக்கான தேவைகளும் விவசாயிகளுக்கு இருக்கு, இதெல்லாமும் அந்த அக்ரிகார்ட்ல கிடைக்குதுங்களா?
0: அதாவது நெல் விதைகள் மட்டும் இல்லைங்க சார், இப்போ நீங்கள் கேட்ட உயிர் உரங்கள், ஏன்னா நம்ம எப்பயுமே விதை நேர்த்தி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நாற்று நேர்த்தி, அப்புறம் நடவு வயல்லையும் தூவ சொல்லி சொல்லியிருக்கோம். உயிர் உரங்களான பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், அசோஸ்பைரிலம் அப்படின்ற உயிர் உரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பேசிலஸ் சப்டிலஸ் இல்லைனா ட்ரைக்கோட்ரமா விருடி நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பொருட்களுமே நமக்கு இந்த இணையதளம் வாயிலாக கிடைக்குங்க சார். இப்போ நம்ம 1 ஏக்கருக்கு 1 கிலோ அப்படின்னு பரிந்துரை சொல்லுவோம். இதே விதை நேர்த்தி அப்படின்னு சொன்னோம்னா 4 கிராம், 10 கிராம் அப்படின்ற அளவில் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து 1 கிலோ அப்படின்ற பேக்கெட் அளவுக்கு நம்ம வந்து அதை ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா விதை நேர்த்திக்கு பயன்படுத்திட்டு எடுத்து வச்சு அடுத்த நாற்றங்கால அப்போ நாற்றுறதை நினச்சி நம்ம நடவு பண்ணிட்டு மீதம் இருக்கிறத வந்து நம்ம நடவு வயலில் தூவிக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் இந்த பொட்டாஷ் கரைச்சி கொடுக்குற பாக்டீரியா சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, இப்போ வந்து பாஸ்பரஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா விவசாயிகள் வந்து அதிகபட்சமாக வந்து டிஏபின்ற வடிவில் அதை கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அந்த உரத்தை போட சொல்லி சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நிறைய போட்டதுனால அந்த

0: பாஸ்பேட்ன்ற அந்த உரம் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்குங்க சார். அது வந்து நம்ம வேருக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் இல்லை. அப்போ அதை வந்து என்ன பண்ணணும், கரைச்சி வேருக்கு கொண்டு வந்து கொடுக்குற வேலையை பார்க்கறது தான் அந்த பாஸ்பரஸ் கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியாங்கிறது. அதே மாதிரி பொட்டாஷ் வந்து கொடுக்குற பாக்டீரியான்னு இது அனைத்துமே வந்து நம்மளுடைய டிஎன்ஏயூ அக்ரி கார்ட்னு சொல்லக்கூடிய இணையதளத்தில் விற்பனைக்கு இருக்குங்க சார்.
1: சரி, அதே மாதிரி இப்போ இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்துறது மூலமாகவும் தண்ணி தேவை அதிகமாகும், அதனால அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த எள்ளுணவு சூழலில் நமக்கு தண்ணி எப்படி இருக்குன்றது தெரியாதுன்றனால இயற்கை சார்ந்த இடுபொருட்கள கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பரிந்துரைகளும் இருக்கு. அதற்கு நம்ம அக்ரிகார்ட்ல வாங்கணும்னா என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு? இப்ப நம்ம ஒரு சமயம் தலைச்சத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இந்த தகப்பூண்டு சனப்பை இதெல்லாம் போட்டு உழுவுறதுக்கும் நம்ம சொல்றோம், அதற்கான விதைகள் நமக்கு இதுல கிடைக்குமா?
0: இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். வழக்கமா விவசாயிகள் வந்து தக்கப்பூண்டு இல்ல கொளிஞ்சி இன்னும் லோக்கல்ல வந்து அவுரின்ற பேர்ல கூட

0: வந்து தக்கப்பூண்டு இல்லை கொளிஞ்சி, இன்னும் லோக்கலில் வந்து அவுரின்ற பேரில் கூட சொல்லுவாங்க, சனப்பா, இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, வழக்கமாக பண்ணுறத இந்த ஆண்டு கண்டிப்பாக அனைத்து விவசாயிகளுமே வந்து இந்த பசுந்தலை பயிர்களையும் பசுந்தாள் பயிர்களையும் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். இதுக்கு விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இணையதளத்தில் இருக்குது, தக்கப்பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உரப்பயிர்கள் அப்படின்னு தமிழில் தான் சார் இருக்கும், இங்கிலீஷில் இருந்தாலும் பக்கத்துலேயே தமிழில் இருக்கும். இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை நம்ம தொட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே வந்து அது காட்டும், இப்போ வந்து டேஞ்சா அப்படின்னு இருக்கும், டேஞ்சானா தக்கப்பூண்டு கிலோ இவ்வளோன்னு இருக்கும். அந்த படத்தை நீங்கள் தொட்டிங்கன்னா உள்ள அதனுடைய வயது, அதை நம்ம கரெக்டாக 45 நாள் இல்லை பூ எடுக்கும் பொழுது வந்து மடக்கி விழணுன்ற அந்த தகவலும் கொடுத்து கிலோ என்ன ரேட்டுன்னு இருக்கும்.
1: இது எல்லாமே தமிழில் தானே இருக்கும்.
0: இது எல்லாமே தமிழில் இருக்குங்க சார். இந்த முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரீன் மென்யூர் அப்படின்னா ஒரு கோடு போட்டு ஹைஃபன் போட்டு பசுந்தாள் பயிர்கள் அப்படின்னு இருக்கும், இப்போ வந்து பேடி அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டு நெல் அப்படின்னு இருக்கும். அதனால எல்லாமே தமிழில் இருக்குங்க சார், அதனுடைய பேர் மட்டும் கிடையாது, படம் போட்டு இருக்கும். நம்ம அந்த படத்தை தொட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளுக்குள்ள போனால் அதனுடைய பெற்றோர்ல இருந்து அதுக்கு என்ன வயது, அதனுடைய சிறப்பியல்புகள் என்ன இருக்கு, உதாரணத்துக்கு நெல் விதைகள் இருந்தது அப்படின்னா இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியதா, குறுகிய கால வயதுடையதா, பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் உள்ளதான்னு அந்த சிறப்பியல்புகளும் அதுல கொடுத்து அதனுடைய வந்து மகசூல் வந்து எவ்வளவு எடுக்கலாம்ன்றதையும் அதுல உள்ள கொடுத்துருப்பாங்க. அனைத்துமே தமிழ்ல தான் சார் இருக்கும். இது இல்லாம நீங்க கேட்டீங்க இயற்கை இடுபொருட்கள், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இயற்கை இடுபொருட்கள்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டு இருக்கும். உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா மண்புழு உரம், பஞ்சகாவியா, பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கை விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த இடுபொருட்களும் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வந்து இதுல இருக்கும். நீங்க உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா லிட்டர் என்ன விலை அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கும், உங்களுக்கு நீட்டா பேக் பண்ணி உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சிருவாங்க சார்.
1: சரிங்க மேம், இப்போ இதுக்கு நம்ம பணம் செலுத்தணும் அப்படின்றப்ப பணம் செலுத்துவதற்கு என்ன வழி இருக்கு? அவங்க வந்து முதல்ல பாக்குறாங்க எவ்வளவு கிலோ தேவையோ எடுக்கிறாங்க, அதுக்கு பணம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லயே செலுத்தணுமா, இல்ல பெருநிறுவனங்கள்லாம் எப்படி பண்றாங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி நீங்க ஒரு பொருளை போடலாம், வீட்டுக்கு வரும்போது பணம் கொடுக்கலான் இருக்கு, இதை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான வசதி இருக்கு?
0: இது வந்து பாத்தீங்கன்னா சார் இல்ல ஆன்லைன்ல தான் சார் நம்ம பண்ணணும், ஏன்னா இது வந்து இப்ப ஒரு நவீன தொழில்நுட்பம், இணையதளம் பயன்படுத்துறோம் போது இணையத்துல நிறைய விவசாயிகள் பயன்படுத்துறாங்க சார், அதுல நிறைய தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னே டிஎன்ஏனுடைய மற்ற அந்த மொபைல் ஆப்ஸ் எல்லாம் கூட விவசாயிகள் வந்து பதிவிறக்கம் பண்ணி பயன்படுத்தி இருக்காங்க. இதுல ஆன்லைன்ல தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்குங்க சார், கேஷ் ஆன் டெலிவரி வராதவங்களுக்கு நீங்க எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. விவசாயிகள் வந்து எப்படி ஆன்லைன் பேமெண்ட் அதுல பண்றாங்க அப்படின்றதன் மூலமும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய வீட்டுல வந்து கண்டிப்பா மகனோ மகளோ யாருனாலுமே வந்து இந்த தொடுதிரை அலைபேசி வந்து வச்சிருப்பாங்க. நம்ம எந்த நேரம் சார், அதாவது 24/7 சொல்ற மாதிரி நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வாங்குறதுக்கு அதுல ஆர்டர் போடலாம்னு வச்சுக்கீங்களேன், அதனால ஆன்லைன் மூலம் மட்டும்தான் சார் இதுல வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கு.
1: சரி மேம், விவசாயிகள் வேற என்னென்ன தேவைகளுக்காக இந்த இணையதள வசதியை பயன்படுத்திக்கலாம், இதன் மூலமாக அவங்க பயன்படுத்தும் போது அவங்களோட பொருளாதாரம் மேம்படுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, ஒரு சரியான விதைப்பே வந்து அவங்களுக்கு சரியான அறுவடைக்கும் அதற்கான சரியான விலைக்குமான ஒரு காரணியாக இருக்கும், அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்களுக்காக இதை முழுமையாக எப்படி எப்படி பயன்படுத்திக்கலாம்ன்றது?
0: அதாவது விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா சார் வயல்ல வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சாகுபடி பண்றாங்க அப்படின் பொழுது மகசூல் சரியா வரல, நமக்கு வந்து போதிய அளவுக்கு லாபம் கிடைக்கலன்ட்டு அதனுடைய முடிவில் வந்து வருத்தப்படுறாங்க. ஆனா ஆரம்பத்திலேயே அவர்கள் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது, கவனிப்பு தர வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த விதைகள் தான், விதைகள் இல்லைன்னா கன்றுகள் செடிகள்னு சொல்லி நம்ம எதை நடவு பண்றோமோ அந்த நடவு பொருள்ல வந்து கவனம் செலுத்தணும். விதைகளா இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த ஒரு பயிரா இருந்தாலும் நமது அரசாங்கம் வந்து அந்த ரகத்தை வந்து வெளியிட்டு 10 வருடங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரகங்களை மட்டும் பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து புதிதாக வெளியிடப்பட்டுள்ள அந்த ரகங்களை வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் மையம் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து நல்ல வருமா அப்படின்னு சொல்லி பரிசோதித்து முடிவுகள் கொடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா அவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைப்பதன் மூலமா அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இப்ப சில ரகங்கள்லாம் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் உள்ளதுன்னு இருக்கு, அந்த ரகத்தை போடணும். ஒரு உதாரணத்துக்கு நமக்கு கலர் மண்ணா இருக்கு, உவர் மண்ணா இருக்குன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்குரிய கலர் மண் உவர் மண்ணை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் சில ரகங்கள் இருக்கு, அந்த ரகங்களை விவசாயிகள் போடும் பொழுது மகசூல் இழப்பு ஏற்படாது சரிங்களா. அப்ப விவசாயிகள் வந்து விதைகள்ல கவனம் செலுத்துறோம், சான்று பெற்ற விதைகளா இருக்கு, விதைகள் வந்து எப்ப வந்து வெளியிடப்பட்டதுன்னு அந்த ஆண்டும் அதுல கொடுத்திருப்பாங்க, அதை வந்து பார்த்துட்டு வாங்கி பயன்படுத்தணும். ஆரம்பத்துல கொஞ்சம் கவனிச்சு நம்ம நல்லதா வாங்கி விதைக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், அதன் மூலம் லாபம் கிடைக்கும் போது பொருளாதார ரீதியா விவசாயிகள் முன்னேறலாம்.
1: இதை தாண்டி அவர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: என்னோட அலைபேசி எண் சொல்றேன் குறிச்சுக்கோங்க, 94 88 39 38 49. இன்னொரு தடவை சொல்கிறேன்.

0: 94 88 39 38 39 49.
1: நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க சார்.
2: விவசாயி மனசுக்குள்ளே பசுமை வளருது, அது விளைச்சலாகி வயல்களிலே.
3: இணையவழி சேவைகளை விவசாயிகள் எவ்வாறெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என பல்வேறு தகவல்களை இதுவரை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி. தமிழ்ச்செல்வி அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில், தமிழகத்தில் இலவச வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறி துணிநூல் மற்றும் கதத்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார்.
2: திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன விழா, ரயில் விபத்து மீட்பு நடவடிக்கை ஒத்திகை நிகழ்ச்சி, முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள், தமிழ்நாடு உரிமைகள் திட்டம், யாசகம் பெறும் நபர்களுக்கான மறுவாழ்வு களப்பணி ஆய்வு ஆகியவை இடம்பெறுகின்றன.
0: தமிழகத்தில் இலவச வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறி துணிநூல் மற்றும் கதத்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். இதற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மேலும் நெசவாளர்களின் கூலி உயர்வு தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
3: இலவச வேட்டி சேலை டெண்டர் முடிஞ்சு நூல் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதற்கட்டமா கவர்மெண்ட் மில்ல இருந்து வந்த 476 மெட்ரிக் டன் நூல் வந்து அந்தந்த சொசைட்டிக்கு அனுப்பிச்சு விட்டு உற்பத்திக்கு தயார் நிலையில இருக்குது. இப்ப 60 சிப்பை ஏழை முடிஞ்சதுனால 15 நாள் அவங்க உற்பத்தி பண்ற டைம் ஆகும். அந்த 15 நாளைக்கு அந்த நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி முதற்கட்டமா 1 மெட்ரிக் டன் வந்து ஓபன் மார்க்கெட்ல வாங்கிக்க சொல்லி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட டைமுக்கு நெசவாளர்கள் சரி பொதுமக்களுக்கும் சரி இந்த இலவச வேட்டி சேலை திட்டம் சென்றடையும். 300 கோடி ரூபாய் முதல் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாரு. கூலி உயர்வு சம்பந்தமா அதிகாரிகள்கிட்ட தகவல் சொல்லி இருக்குது. அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம்.
2: திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன தின விழா மற்றும் உழவர் தின விழா நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் ஆர் செல்வராஜன்,
4: 2 வாழை ரகங்கள் வெளியிடப்படுகிறது. 1 காவேரி தங்கம், விட்டமின் ஏ சத்து மிகுந்திருக்கிறது. 5 பழங்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய விட்டமின் ஏ னுடைய முழு அளவும் கிடைத்துவிடும். காவேரி லார்டன் என்ற 1 ரகமும் நாம் வெளியிடுகிறோம். ஏற்கனவே இருக்கின்ற பச்சை நாடன் ரகத்தை விட 2 மடங்கு மகசூல் தரவல்லது. இந்த 2 ரகங்களும் பெரிய அளவில் விவசாயிகள் பயிர் சாகுபடி செஞ்சு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. இந்த காவேரி தங்கம் என்ற வாழைப்பழம் பழுத்த பின்னாலே 8 நாள் நம்ம டேபிளை வச்சாலும் கெடாமல் இருக்கும். முக்கியமா சொல்ல போனா அதுல வந்து 1000 மைக்ரோகிராம் விட்டமின் ஏ பீட்டா கெரோட்டின் வந்து அதுல இருக்கு. சோ ஃபுட் செக்யூரிட்டி விட நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி குழந்தைகளுக்கு சென்று அடைந்தால் அவங்களுக்கு விட்டமின் ஏ னுடைய நிவர்த்தி இது கிடைக்கும்.
2: திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பருவநிலை மாற்ற ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் எம் கோவிந்தராஜு,
5: பருவநிலை மாற்றம் என்பது செயற்கையாக நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு பேரிடர். கரியமில வாயு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் போன்ற பலவிதமான பொல்யூஷன் மாசுகள் பூமியிலிருந்து அனுப்பப்பட்டு காற்றின் மூலமாக மேலே சென்று மேகத்தோட கெமிக்கல் அண்ட் பிசியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரையும் மாடிஃபை பண்ணுது. இதனால விவசாயத்துல பெரும்பான்மையான பாதிப்புகள் ஏற்படுகிறது. இந்தியா உள்ள லேக்ஸ் கணக்கான ஏக்கர்கள் ஹெக்டேர்ஸ் விளைநிலங்கள் பாதிக்க படுகிறது. மில்லட்ஸ் நிறைய கிராப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனவே விவசாயிகள் அனைவரும் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை தெரிந்து கொள்ள வேண்டும்.
2: திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் டாக்டர் கே அண்ணாதுரை,
6: உலகளாவிய அந்த வானிலை மாற்றம் தான் எல்நிலோ. சயின்டிபிக்கா 1.5 to 2 degrees வந்து கூட வரும்போது அதுக்கு பேரு எல்நிலோ. 2 to 2.5 degrees மேல போயிடுச்சுன்னா அது சூப்பர் எல்நிலோ. இந்தியா முழுவதும் 42 விழுக்காடு, ஜூன் மாசம் மட்டும் மழை வந்து கம்மியா இருக்கு, ஜூலை வந்து 50 மேல இருக்கு. அதனால எல்நிலோனா மழை வராது அப்படிங்கறதும் கிடையாது. ஒரு பகுதியில வந்து மழையே வராது, இன்னொரு பகுதியில மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த 2

0: சேர்ந்ததுதான் எள்ளுனாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சாகுபடி முறையை வந்து நம்ம மாத்தணுங்கிறதா எள்ளுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். இப்ப வாழையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 மாசம் கிராப்பர், கரும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 மாசம் கிராப்பர். எப்படி தண்ணி விடுவீங்க? சொட்டு நீர் பாசனம் மூலமா எப்படி பண்ணலாம், தெளிப்பு நீர் பாசனம் மூலமா எப்படி பண்ணலாம்னா, இது எல்லா பயிருக்கும் சாத்தியம். பயிருக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம போகும். குறுவை சாகுபடி சுத்தமா அவுட் ஆயிடுச்சு. இப்ப இங்க என்ன மண் வளம், என்ன பகுதி, எல்லாத்தையும் பார்க்கணும். தண்ணி குறைவா இருக்கிற பயிர்களை கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்பு சொல்லணும்னா மானாவாரி பயிர்லாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60-70 விழுக்காடு வந்து மானாவாரி பயிர்லாம். இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க எல்லா இருக்கட்டும், இல்ல உளுந்து பச்சை பயிர் எல்லாமே பாத்தீங்கன்னா மானாவாரியிலிருந்து வர்றதுதான். பயிர் மேலாண்மையில வந்து என்ன பண்ணணும், பயிர் வளர்ச்சி ஊக்கிக்கு என்ன பண்ணணும். நெல்லை பொறுத்துக்கிட்டீங்கன்னா 1% பிபிஎஃப் பல்கலைக்கழகத்துல வந்து கிடைக்குது, அதை வந்து அடிக்கலாம். அதே மாதிரி 2.5% பொட்டாசியம் குளோரைடு அது இருக்கு, டயோலின் வந்து அப்ளை பண்ணலாம். இது போல சில சில சின்ன சின்ன மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கு. ஆனா எந்த பயிருக்கு எப்ப அடிக்கணும், எந்த சூழ்நிலைக்கு அடிக்கணும் அப்படிங்கறத வந்து பருவநிலை சார்ந்த சாகுபடி முறைகளை வந்து பயன்படுத்தி நம்ம வாழ்வில் வந்து முன்னேறணும்.
1: திருச்சியில் உள்ள பெண்களுக்கான தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன முதல்வர் டாக்டர் ஜி ஜானவி.
2: எல்லினோ என்பது நமது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய தட்பவெப்ப மாற்றங்கள், மாநில அரசு மற்றும் மத்திய அரசு நம்மளுக்கு எல்லா விதமான தற்காப்பு, மண்ணில் இருக்கக்கூடிய ஈரம் காயாதவாறு பல வகையான மூடா பிளாஸ்டிக் மல்ச் போட்டுருந்தோம். இப்ப அதெல்லாம் மாறி நம்ம பண்ணையில இருக்கிற இலை சருகுகளையே மூடாக்க பயன்படுத்தலாம். இப்ப வீட் மேட்டுன்னு இன்னொன்னு வந்திருக்கு, கொஞ்சம் பெர்மனெண்டா போடுற மாதிரி நமது வாழையின் காய்ந்த இலைகளையே மூடாக்க போட்டுக்கலாம். இளம் கன்றுகள் வரும்போது அதிகமான கன்று விடாம ஒன்னு இல்லனா ரெண்டு அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் எடுத்துடணும். அப்ப எடுக்கும் போது அடுத்தடுத்து நம்மளுடைய வாழையின் நீர் உறிஞ்சும் தன்மை குறையும். அதனால தாய் மரங்களுக்கும் அடுத்து இருக்கிற ஒன்னு ரெண்டு கன்றுகளுக்கும் மட்டும் அந்த தண்ணியின் தேவை சரியாக இருக்கும். பிபிஎஃப் ஒன்னு வறண்ட காலங்களில் நெல்லுக்கு நம்ம அதை பயன்படுத்தணும், வாழையிலும் தெளிக்கலாம். பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொண்டு வாழையில் இந்த எல்லினோ தாக்கத்தை குறைத்துக் கொள்வதெல்லாம் விவசாயிகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் எண்ணெய் இந்த வழிமுறையில் பூச்சி நோய் நிறைய இப்போ ட்ரைகோடர்மா ட்ரைகோகிராமா எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி உள்ள பயிர் பாதுகாப்பு உத்திகளை பயன்படுத்தி நம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மற்றும் பயிர் மேலாண்மையை மேற்கொண்டு இந்த எலி நோயை எதிர்கொள்வோம்.
1: கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரிய இயக்குநர் ஸ்ரீ இ அறவாளி.
3: நம்மளுடைய இந்த திருச்சி மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா தென்னையில வாழைதான் வந்து பிரதானமான ஊடு பயிர். அனைத்து நாடுகளிலும் தென்னை வந்து பயிரிடப்பட்டு வருகிறது. நம்ம வந்து பரப்பளவுல 3வது இடத்துல இருந்தாலும் உற்பத்தி திறன்ல உலகளாவில இந்தியாதான் முதல் இடத்துல இருக்கு. தென்னையை பொறுத்த வரையிலும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஹெக்டருக்கு மேல வந்து நம்ம தென்னையை சாகுபடி பண்றோம். அந்த சாகுபடியில கிட்டத்தட்ட 90 விழுக்காடு தென் மாநிலங்களினுடைய பங்களிப்பு இருக்கு. தென்னையினுடைய சாகுபடியும் சரி உற்பத்தியிலையும் அந்த வகையில நம்ம தமிழ்நாடு உற்பத்தி திறன் அப்படின்னு பார்க்கக்குள்ளார முதல் இடத்துல வைக்கிறோம். நம்ம அத்துணை மாவட்டங்களிலும் வந்து தென்னையினுடைய சாகுபடி இருக்கின்றது. இந்த தென்னை வளர்ச்சி வாரியத்தின் பங்கு மத்திய அரசாங்கத்தின் உழவர் மற்றும் வேளாண் அமைச்சகத்தின் கீழே நிறுவனம் தன்னங்கண்டுதான் அதை உற்பத்தி செய்வதில் இருந்து தோட்டம் அமைத்தல், வருகின்ற மகசூலை வைத்து மதிப்பு கூட்டுதல் பொருள் வணிகம் மற்றும் சந்தைப்படுத்துதல், இந்த மாதிரி அத்தனை தலைப்புகளுக்கும் உள்ள திட்டங்கள் வந்து தென்னை வளர்ச்சி வாரியத்திலே இருக்கின்றது. தனி விவசாயி தொடங்கி எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவர்களும் இந்த இதில் திட்டங்களை பயன்பெறக்கூடிய வகையிலே இருக்கின்றது.
1: மகாதானபுரம் வாழை விவசாயி திரு ராஜாராம்.
4: வாழையும் தென்னையும் கற்பக விருட்சம், ஏன்னா வேர்ல இருந்து எல்லாமே உபயோகப்படக்கூடியது. இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல இருந்து வாழையில இருந்து ஆரம்பிச்சு செல்லுலஸ் பண்ணினோம். கிட்டத்தட்ட 80-85% வருது செல்லுலஸ். வைக்கல், சோளத்தட்டை, கரும்பு தோகை, வாழையில தார் போக பாகங்கள், வெற்றி வேர், கொட்டை பாக்கு எடுத்தப்புறம் அந்த இது கோர கழிவு, பாமாயில் போக வச்சு இதை செல்லுலஸ் பண்றோம். இந்த செல்லுலஸ் தினம் 1 டன் கேட்டு 4 கம்பெனிக்காரங்க வராங்க. இப்போ செக்கோல எங்களுக்கு மேனுபேக்சரிங்க்கு லோன் கொடுக்கறேன், சப்சிடி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அக்டோபர் 2 விவசாய கழிவுகள் இருந்து செல்லுலஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலைய நாங்க தொடங்க போறோம். அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை.
1: ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து தத்ரூபமான ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று முன்தினம் திருச்சியில் நடைபெற்றது. இதுகுறித்து

0: திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி.
1: An accident like situation has been created wherein train number 00686 Tambaram Rameshwaram has been derailed between GOC and TPJ at kilometer 0.56. In this actually three coaches, one second AC, one sleeper and one GS coach has been derailed, which was consisting 123 numbers of passengers, and all the department have performed very well. This type of exercise helps us in tuning us and making us in readiness position in all circumstances. Whenever in real scenario any accident happens, we will be able to cope up the situations and give our best.
0: அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 4வது படைப்பிரிவின் துணை தளபதி திரு சுதாகர்.
2: இந்தியன் ரயில்வேஸும் இந்தியாரஃபும் மற்ற ஏஜென்சிஸும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் மாக்ட்ரில் ஒத்திகை பயிற்சி இன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதில் மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி இது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதில் ஒரு கோச்சில் ஃபயர் ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும் மற்ற கோச்சஸில் மக்கள் மாட்டிட்டு இருக்க மாதிரியும் காப்பல் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ. தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர் அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற கோச்சஸில் இந்தியன் ரயில்வேஸோட ஏஆர்டி டீமும் அதுக்கப்புறம் என்டிஆர்எஃப்ம் வந்து
0: மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ளது. இப்போட்டிகளில் பங்கேற்பது குறித்து திருச்சி மாவட்ட விளையாட்டு அலுவலர் திருமதி ஞான சுகந்தி தெரிவிக்கையில்,
3: பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொதுப்பிரிவு மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலரும் பங்கேற்கும் வகையில் 45 விளையாட்டு போட்டிகள் மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ளது. போட்டி முன்பதிவு பண்ணுவதற்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் sdat.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வீரர்களின் குழு மற்றும் தனிநபர்கள் அனைத்து விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்திட கடைசி நாள் 31/8/2026. மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இல்லை. பொதுப்பிரிவு 15 முதல் 35 வயது வரை ஆதார் அட்டையில் குறிப்பிட்டுள்ள மாவட்டத்தில் மட்டுமே கலந்து கொள்ள இயலும். தற்போது பணியில் உள்ளவர்கள் மட்டும் பணிபுரியும் மாவட்டத்தின் சார்பாக மட்டுமே கலந்து கொள்ள இயலும். மேலும் விவரங்களுக்கு 04312420685 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் கட்டணமில்லா சேவைகளை பெற்று பயன்பெறலாம் என திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு இரா ரவிச்சந்திரன் கூறுகையில்,
4: விழுதுகள் கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் உள்ள நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு செய்ய சேவைகளான ஏன்முறை பயிற்சிகள், தொழில்முறை பயிற்சிகள், பேச்சு பயிற்சிகள், மொழிசார் சிகிச்சைகள், உளவியல் ஆலோசனைகள், கண் பரிசோதனைகள், சிறப்பு கல்வி பயிற்றுவித்தல் போன்ற பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி 4 கோட்ட அளவிலான மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கட்டடத்திலும், மணப்பாறை அரசு தலைமை பொது மருத்துவமனை வளாகத்திலும், முசிறியில் பழைய நகராட்சி கட்டடத்திலும், துறையூரில் விநாயகர் கோயில் தெரு அமைந்துள்ள சமுதாய கூடத்திலும் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. எண்முறை சிகிச்சை அளிப்பதற்கும் எண்முறை சிகிச்சையாளர்கள், உளவியல் சிகிச்சையாளர்கள், கண் பரிசோதகர்கள் போன்ற நிபுணர்கள் இருந்து அங்கு வருகின்ற மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்கான சேவை செய்து வருகிறார்கள். வட்டார அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் 14 ஊராட்சி ஒன்றியங்களும் செயல்பட்டு வருகிறது. எனவே மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தங்களுக்கு தேவையான அரசு உதவிகள், சேவைகள் மற்றும் பயிற்சிகள் பெற தங்களது பகுதியில் உள்ள உட்கோட்ட வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களை அணுகி கட்டணமில்லா சேவைகளை பெற்று பயனடையலாம்.
0: திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் யாசகம் பெறும் நபர்களை மீட்டு மறுவாழ்வு அளிப்பதற்கான களப்பணி ஆய்வு அண்மையில் நடைபெற்றது. திருச்சி மாநகரம், ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் 59 யாசகம் பெறும் நபர்கள் கண்டறியப்பட்டு மறுவாழ்வு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக திருச்சி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் திருமதி பிரியதர்ஷினி தெரிவித்தார்.
5: மீட்கப்பட்ட நபர்களின் வயது, உடல்நிலை மற்றும் தேவைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் மறுவாழ்வும் வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி மீட்கப்பட்டவர்கள் முதியோர் இல்லங்கள், மனநல

0: காப்பகங்கள் மற்றும் யாசக பெறுவோருக்கான மறுவாழ்வு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் மாநகரின் முக்கிய பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் களப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு யாசக பெறும் நபர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்திமலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.

அந்த காலத்துல எல்லாம் நாங்க கடிதண்டியா எழுதுவோம். சொந்தக்காரங்களுக்கு சொக்காரங்களுக்கு உடமையானவங்க எப்படி இருக்காங்கன்னு கடிதமா எழுதி அனுப்புவோம். அந்த கடிதத்துல படிக்கும் போது இருக்கிற உயிர்ப்பு வேற எதுல இருக்க சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு கடிதம் எழுதுறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்ல ஆர்வமும் இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் போன்லயே பேசி முடிச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ம பண்பலையோட பாசக்கார நேர்களாச்சே. பள்ளிக்கூட பிள்ளைய மாதிரி காலையில இருந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு ரசிக்கிறவங்க, நிகழ்ச்சிகளை பத்தின உங்களோட கருத்துக்களை கடிதம் வழியா எழுதி அனுப்பலாம்ல. முகவரி என்னன்னா கேக்குறீங்க? இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1. கடிதம் எழுத முடியல அப்படின்னு கொஞ்சம் சடச்சுக்கிறவங்க மின்னஞ்சல் வழியாவும் எழுதலாம்ல. air.trichy@gmail.com இதுதாங்க மின்னஞ்சலோட முகவரி. மின்னஞ்சல்லையும் அழகு போல எழுதலாம் நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை. உங்க கடிதத்தையும் மின்னஞ்சலையும் வாசிக்க நாங்க தயாரா இருக்கோம். என்னங்க எழுத நீங்க தயாரா இருக்கீங்களா?

0: இடத்துல நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். 3 மணிக்கு அப்புறம், ஏன்னா லோகநாதன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அவருக்கே தெரியாமல் கேள்விகளை மட்டும் சொல்லாமல் உங்களுக்கு கட்டத்தெல்லாம் சொல்கிறேன். ஆனால் கட்டம் போட்டுட்டு தான் நீங்கள் விளையாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை நம்மக்கிட்ட இருக்கிறதுனால கட்டங்கள் போட மட்டும் நீங்கள் தயாராக இருந்துக்கங்க நேயர்களே. பேனா பென்சிலை வச்சும் கட்டம் போடலாம், இல்லை நான் சின்ன பிள்ளை பழக்கவழக்கத்தில் அப்படியே தாங்க இருக்கேன் அப்படின்னா ஸ்லேட்டு ஸ்லேட் பென்சிலை வச்சும் கூட நீங்கள் கட்டம் போட்டு விளையாடலாம். ஆனால் விளையாட்டுக்கு முன்னாடி கட்டம் போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். விளையாட நேயர்கள் அழைக்கலாம் 246 102 1, 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்களில். திருச்சியோட முன்னிணைப்பு என்னான 0431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்தழைக்க மறக்காதீங்க. அடுத்த உங்களுக்காக காத்திருக்கு இசைத்துறல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில், சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறினார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 50 முதுநிலை கோவில்களில் பக்தர்கள் கைபேசிகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும், அதனை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகழ் குழு தயாரித்து அளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில், அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றோருக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் தெருவித்துள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இத்திருவிழாவையொட்டி 24, 31 மற்றும் அடுத்த மாதம் 7ஆம் தேதிகளில் தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவுள்ளது. தாம்பரத்தில் 11:50 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 7:30 மணிக்கு வேளாங்கண்ணி சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 26ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2, 9 தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் தேனீர் இடைவேளையின் போது 3 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.
0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இசைத்துறல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 3:04 நிமிடமாக போகுது. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்க போறோம் இசைத்துறல் நிகழ்ச்சி. நேர்லே இசைத்துறல் நிகழ்ச்சிக்கு நீங்களும் கடிதங்கள் எழுதலாம். நம்முடைய மற்ற நிகழ்ச்சிகளை பத்தி எழுத வேண்டிய முகவரி இயக்குநர் அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி 1.
1: பொங்கல் வைக்க மஞ்சள் எடுத்து

0: வேகம் பிறக்க வெற்றி பாதை திறக்க வாழ்த்துகிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பி.

0: கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 3:10 ஆயிட்டு இருக்கு. இந்த தருணத்துல கேட்டிருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 இது இசை தூரல். இந்தியாவில் மட்டும்தாங்க உறவுகளுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறோம். வெளிநாடுகள்லாம் பெருசாக இந்த உறவுகளை கண்டுக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் நாமளே ஆச்சரியப்படுற மாதிரி சமீபத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி வந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, சீனாவில் இருக்க சோசிலியான் அப்படிங்கிறவர் தன்னோட மனைவியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தன்னோட வீட்டை விற்று சுமார் 80 ஹெக்டேர் அளவுக்கு ஹோலி ஹோக்ஸ் அப்படிங்கிற மலர் தோட்டத்தை உருவாக்கியிருக்காரு. இதை செய்யறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆயிருக்கு. பாருங்க, மனைவி மேல எந்த அளவுக்கு பாசம் இருந்ததுன்னா சொந்த வீட்டையே அவர் வித்திருப்பாரு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் இசைத்துறை. நேரம் 3:17 ஆயிட்டிருக்கு. இந்த உலகம் பல அதிசய நிகழ்வுகளை உள்ளடக்குனது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இயற்கையோட அதிசயத்தை சொல்லவே முடியாத அளவுக்கு அலாதியானது தாங்க. அதுல ஒரு விஷயம் தான், 24,000 ஆண்டா பனியில உறைஞ்சு போயிருந்த ஒரு உயிரினம் மீண்டும் தன்னுடைய வம்சத்தை உருவாக்குனது. ரஷ்யாவோட ஆர்டிக் பகுதியில இருக்க அலிசா ஆற்றில இருந்த டெலாய்ட் ரோட்டிஃபர் அப்படிங்கிற உயிரினம் தான் அது. இன்னெல்லாம் செஞ்சிச்சு அந்த உயிரினம், அப்படி என்ன அதிசயம் அதுல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலுக்கு அப்புறம்.
2: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன்டி.

0: எண்ணம் உயர வெற்றி மலர வாழ்த்துகிறது.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம். கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: நல்ல காலம் போறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு.
4: இப்ப என்ன நல்ல காலம் வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க.
5: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீ நம்பத்தான் வர.
4: எது எல்லினோ எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களே, இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
5: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
4: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
5: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு. இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
4: எருமை மேய்க்கறதுக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
5: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறது தெரிஞ்சுக்கலாம்ல.
4: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
5: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
4: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
5: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
4: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்திய அதிகரிக்க போறோம் அப்படியா?
5: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
4: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
5: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
4: எப்படி கட்டணும்?
5: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
4: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு

0: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சிய பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கயே, 0427-241-0408 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
1: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
0: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிய இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்ரெஸ் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.

24,000 ஆண்டுகள் உறைபனியில இருந்த பின்னாடியும் இனப்பெருக்கம் செஞ்ச டெலாய்ட் ரோஃபட்டீர் அப்படிங்கிற உயிரினத்தை பத்தி தான் இசைத்துறல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருந்தோம். நேரம் 3:31 ஆக போகுது. 10 ஆண்டுகள் வரைக்கும் உறைந்த நிலையில உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உயிரினம் இப்ப கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச ஆராய்ச்சியில 1,000 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டெலாய்ட் ரோட்டிஃபர் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தின போது சுமார் 23,960 ஆண்டுகள் இது பழமையான உயிரினம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க நன்னீர்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் ரோட்டிஃபர். இந்த உலகத்துல கதிரியக்கத்தை எதிர்த்து வாழக்கூடிய உயிரினத்துல இந்த ரோட்டிஃபரும் ஒன்று.

இசை துறை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3:36 தாண்டி போயிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை கட்டம், என்ன கேள்வி, எந்த தகவலும் வந்து சேர்ந்த பாடலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. நான் இப்பதான் அப்படியே லேசா போய் எழுதியிருக்க ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து எனக்கே புரிஞ்ச துணியில தனியா ஒன்னு எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன். கட்டங்கள் எத்தனைன்னு சொல்லிட்டுங்களா? முத பாத்தீங்கன்னா 4 கட்டங்கள் நீங்க போட்டுக்கணும். அதாவது 1, 2, 3, 4 வரிசையா அந்த சில்லாக்கை விளையாடும் போது போடுவோம்ல, அது மாதிரி நேர்கட்டமா 4. இதுல 3வது கட்டம் இருக்குல்ல, அந்த 3வது கட்டத்துல கீழே 3 கட்டங்களை இணைக்கணும். அதாவது 3வது கட்டத்திலிருந்து கீழே பாத்தீங்கன்னா மொத்தமா 4 கட்டங்கள் வரணும். அப்ப அந்த நேல 3வது கட்டத்திலிருந்து 4 கட்டம் போட்டீங்கல்ல, அதுல 3வது கட்டம் இருக்கு பாருங்க, அதுல இருந்து பக்கவாட்டில் ஒரு 3 கட்டத்தை சேர்க்கணுங்க. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு தான் குழப்பமா இருக்கும், ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப புத்திசாலி, டக்கு டக்குன்னு நேரம் பாயிண்டை பிடிச்சிருப்பீங்க. கட்டத்தை போட்டு வச்சுக்கோங்க. முதல்ல 4 கட்டங்கள், 3வது கட்டத்தில் மேலிருந்து கீழாக 3 கட்டங்களை இணைங்க. அப்போ கீழே இருந்து 2வது கட்டம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பக்கவாட்டில் 3 கட்டங்கள் செய்யுங்க. ஆக மொத்தம் இந்த கட்டங்கள் எல்லாம் போட்டுட்டு தயாராருங்க. கேள்வி வந்து 3-3 அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கட்டத்தெல்லாம் வைக்கும் போது என்னுடைய சிற்றறிவை யோசிச்சு பார்க்கும்போது 3 கேள்வி தான் இருக்கும்னு தோணுது. இந்த மாதிரி கட்டத்தை போட்டுட்டு நேயர்கள் தயாராக இருக்கலாம். வண்ணக்குளங்களில் குறுக்கெழுத்து போட்டி விளையாட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணில்

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி
7: சரி
6: வசந்தன் கோ சரி சரி
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.

பத்து ஆண்டுகள் வரைக்கும் உறைந்த நிலையில உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உயிரினத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, டெலாய்ட் ரோட்டிஃபர். இது பாத்தீங்க அப்படின்னா குறைந்த அளவு ஆக்சிஜன், அதீத அமிலத்தன்மை, பல ஆண்டுகள் உணவு இல்லாம இருக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட சூழ்நிலை சவால்களை தாண்டிதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இது போலவே இந்த உலகம் முழுக்கவே நெமோடோட் புழு, சில கடல் பாசி, செடிகள்னு பல ஆயிரம் ஆண்டுகள் உறைஞ்சு போய் மீண்டும் உயிர் பெற்றிருக்க சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இருந்தாலும் கூட 24,000 ஆண்டுகள் உறைபனியில இருந்தும் எந்த விதமான பாலியல் ரீதியான உறவும் இல்லாம இனப்பெருக்கம் செய்ய முடிஞ்ச இந்த டெலாய்ட் ரோட்டிஃபர் ஒரு அறிவியல் அதிசயம் தானே. கேட்டு இணைந்திருக்கின்றோம், இது இசை துறல்.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 11 7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண்

0: 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM, DTH சேவைகளிலும் YouTube சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இசைத்தூரல் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி FM Rainbow 102.1.

நேரம் 3:55 மேடம். இதுவரைக்கும் கேட்டு இணைந்திருந்தோம் இசைத்துறள் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி FM 102.1.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியாக காத்திருக்கு உங்களுக்காகவே வண்ணக்கோளங்கள். இன்றைக்கி வண்ணக்கோளங்களில் குறுக்கெழுத்து போட்டி தாங்க நம்ம விளையாட போகிறோம்.

0: கழுது போட்டிக்கு கட்டங்கள் எத்தனை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் கட்டம்லாம் போட்டுட்டு விளையாட வந்தீங்க அப்படின்னா தான் விளையாட்டில் வெற்றி பெற முடியும். நேயர்கள் வண்ணக்குளங்களில் விளையாட அழைக்கலாம். 246 121 140 121 அப்படிங்கிற இந்த எண்களில் இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறையின் சீர்திருத்தங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நல் வாய்ப்பாக திகழ்கிறது என்றார். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். திரு பியூஷ் கோயல் தலைமையில் செல்லும் இக்குழுவில் உற்பத்தி, குறைக்கடத்தி, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்த 200 மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இரு நாடுகளும் வர்த்தக முதலீட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இப்பயணம் அமைவதாக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் 1736 கணக்கெடுப்பாளர்களும் 275 மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை எனில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றார். திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி மாகராஜா கடை வனப்பகுதியில் 2 காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் 50 மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வேறு வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை, ஆரணி, அருள்மிகு, காமக்கூர், சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.
0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க விருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி தான் விளையாட போறோம். வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையில நீங்கெல்லாம் வந்து வெற்றியாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துல நான் இன்னும் கட்டங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லல. ஏன்னா இந்த கட்டத்துக்கான சொந்தக்கார் சொன்னாதான் அது வந்து மிக சரியானதா இருக்கும் அப்படிங்கறனால லோகநாதன் நீங்களே கட்டத்தை சொல்லிருங்க.
1: ஆனா நீங்க கட்டத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒரு நேயரே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டார்.
0: இல்லையே, வாய்ப்பு இல்லையே, அப்பெல்லாம் நான் செய்யவே மாட்டேனே.
1: அதெல்லாம் நீங்கள் வந்து கட்டங்களை முன்கூட்டியே சொல்கிறது தப்பு இல்லை, குறிப்புகளெல்லாம் முன்கூட்டியே குறித்து கூடுதல் குறிப்பு கொடுத்து பதிலை வந்து நேர்கள் ஈஸியாக பதிலை சொல்கிற அளவுக்கு நம்ம குறிப்பு கொடுக்கறது தான்
0: ஒரு சட்ட சிக்கலாக தெரியுதுல்ல.
1: அதனால
0: என்ன பண்றது, பெண் என்றாலே இலகிய மனம் படைத்தவர்கள்
1: அப்படியா நம்பிட்டோம். நேயர்களே நம்பாதீங்க. ஆமா.

0: எல்லாமே பொய். சரி, நேரில்
1: பொய்
0: கொண்டு
1: பொய் பொய்
0: இப்போ
1: பொய்னா
0: குறுக்கழுத்து போட்டியோட கட்டங்களோட அமைப்பு முறையை சொல்லிடுவோமா?
1: தாராளமாக.
0: இன்னைக்கு இடமிருந்து பலமா நான்கு கட்டங்களை போட்டுக்கோங்க. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு.
1: சரிங்க.
0: இதுக்கு ஒரு குறிப்பு சொல்வோம், நீங்க பதில் வந்து நான்கு எழுத்துக்கள் அதை நிரப்ப போறீங்க. அடுத்து ஒரு குறிப்பு சொல்வோம், அதை வந்து நீங்க எப்படி நிரப்ப போறீங்கன்னா, இந்த முதல்ல சொன்ன பதில்ல நான்கு கட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுல மூன்றாவது கட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே மூன்று கட்டங்களை இணைச்சுக்கோங்க. மேலிருந்து கீழாக அந்த பதில நீங்க நிரப்ப போறீங்க, அதுவும் நான்கு எழுத்துக்கள் தான்.
1: இணைக்கும் போது நான்கு.
0: அதே மாதிரி அடுத்து ஒரு குறிப்பு கொடுப்போம், அந்த பதில்ல மூன்றாவது கட்டம் இருக்கும்ல, ரெண்டாவதா சொன்ன பதில்ல மூன்றாவது கட்டம் இருக்கும்ல, அதுல இருந்து தொடங்குற மாதிரி தான் நீங்க பதில் சொல்ல போறீங்க. அதுல இருந்து இடமிருந்து வளமா நீங்க மூன்று கட்டங்களை இணைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு நான்கு எழுத்துக்கள்ல நீங்க பதில சொல்லலாம். ஆக மொத்தம் இன்றைக்கு மூன்று குறிப்புகள் சொல்ல போறோம், நான்கு எழுத்துக்கள்ல நீங்க பதில் சொல்ல போறீங்க.
1: சரிங்க. இன்னைக்கு மூன்று கேள்விகள், கேள்விக்கான பதில் பாத்தீங்க அப்படின்னா நான்கு எழுத்துக்கள்ல இருக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு. குறிப்பு என்னன்னு கொடுத்துடலாமா?
0: சரிங்க. இப்ப முதல் கட்டங்களுக்கான குறிப்பு, இடமிருந்து வலம், முருகனோட பெயர்.
1: முருகனின் பெயர் முருகன் தான்.
0: முருகனுக்கு ஒரு பெயரா இருக்கு, பெயர்கள் இருக்கு, ஒரு பாடலே சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அந்த கந்த சஷ்டி கவசம் எல்லாம் முருகனுக்கு அவ்வளவு பெயர், அதுல ஒரு பெயர்.
1: சரிங்க.
0: மேலிருந்து கீழ், மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தோட பெயர்.
1: சரி.
0: இடமிருந்து வளம், கருவுற்ற பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். கருவுற்ற பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய்.
1: சரி,
0: இதுதான் குறிப்பு. இத வந்து இந்த கருவுற்ற பெண்களுக்கு வரக்கூடிய நோயை வந்து கிராமப்புறங்கள்ல எல்லாம் இன்னமும் சொல்லுவாங்க,
1: அத நோயின் மாதிரி கூட சொல்லாம, அது ஒரு மாதிரியான அறிகுறி, அந்த மாதிரியான ஒரு
0: குறைபாடு
1: அப்படி எல்லாம்.
0: ஆமா, அப்படிலாம் சொல்லலாம். அதற்கான ஒரு சொல்ல வந்து பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு அந்த சொல்லலாம் கூட மறைஞ்சிருக்கும், ஆமா, புழக்கத்துல இருக்காது. அந்த சொல்லதான் நீங்க எழுத போறீங்க. மூன்றாவது குறிப்பு, பதில் தெரிஞ்சா வரலாம் மன்னக்கோலங்களுக்கு. சுழி நான்கு மூன்று ஒன்று 246 121. இது வழக்கமான நேயர்களுக்கு. அறிமுக நேயர்கள் சுழி நான்கு மூன்று ஒன்று 240 121 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வரலாம்.
1: வண்ணக்கோலங்களில் இது
0: குறுக்கெழுத்து போட்டி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நான்கு மணி 13 நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி தான், அதாவது கட்டங்களுக்கான குறிப்புகளை நம்ம சொல்லிட்டோம்.
3: ஆமா, குறிப்புகளை வச்சு பதிலை கண்டுபிடிச்சு வந்திருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்றத பாத்திரலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம், யாரீங்கன்னு பேசுறீங்க?
4: புதுக்கோட்டை மாவட்டம் பேசுறேம்மா. இருவருக்கும் வணக்கம்.
3: உங்களுக்கும் வணக்கம். சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: கண்டுபிடிச்சமா.
3: சொல்லுங்க.
4: இடமிருந்து வளம். கந்தன்.
2: கந்தன், முருகனோட இன்னொரு பெயர் கந்தன். சரி,
4: அவன் மேலிருந்து கீழ் தர்மர்.
2: தர்மர், சிறப்பு.
4: அப்புறம் இடமிருந்து வளம் மசக்கை.
2: மசக்கை அப்படிங்கறதும் சிறப்பு. மூன்று குறிப்புகளுக்கும் சரியான பதில சொல்லி முதல் நேயராவே வந்து வெற்றி நேயரா மாறிட்டீங்க.
3: வாழ்த்துக்கள்.
4: நன்றி,
3: நன்றி.
2: அழகா சொல்லிட்டாங்க. முருகனோட பெயர் கந்தன், மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தர்மர், கருவுற்ற பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் மசக்கை அப்படின்னு சிறப்பா சொல்லிட்டாங்க. இதே போலதான் நேயர்களே, நீங்களும்

0: நாங்க கொடுக்கக்கூடிய குறிப்புகளுக்கு பதில் சொல்ல போறீங்க. இடமிருந்து பலமா நான்கு கட்டங்கள் போட்டுக்கோங்க. அதில் மூன்றாவது கட்டங்களுக்கு கீழே மூன்று கட்டங்களை இணைச்சிக்கோங்க. அதில் மூன்றாவது கட்டத்துக்கு மூன்றாவது கட்டம் இருக்கே, அதில் வந்து இடமிருந்து பலமா மூன்று கட்டங்களை நீங்க இணைச்சிக்கோங்க. மூன்று குறிப்புகள் கொடுக்குறோம், பதில சொல்லுங்க நான்கு எழுத்துக்கள்ல. அடுத்த குறிப்பை சொல்லிடலாமா?
1: ஆமா, அதாவது இன்னொரு வந்து இப்ப நம்ம சொல்லியே ஆகணும்.
0: என்னன்னு
1: கேளுங்க.
0: என்ன
1: இப்ப சொல்றேன், திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 எல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்குது. திருச்சி சேலம் மங்களன் மங்களுடைய வண்ண கோலங்கள் தான் இல்லையா? ஆமா, இத வந்து நீங்களே சொல்லிட்டாலும் மறுமுறை என் குரலால் ஒரு பதிவு அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து கட்டங்கள் இருக்கு இல்லையா, கட்டங்கள் எப்படி சரியா போடுவாங்களா புரியுமா அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்கே தோணுச்சு.
0: ஆனா
1: வந்து பதில அட்டகாசம்.

0: 4 3 1 246 102 1
1: 240 102 1
0: இது அறிமுக நேயர்களுக்கு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: வண்ண கோலங்கள்.

0: உற்சாகத்தின் அலை ஓயாதிருக்கட்டும். வாழ்த்துக்களோடு.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRY TMD கம்பிகள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் DRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் DRY TMD கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோல்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண குளங்கள்ல கேட்டு இருக்கோம் குறுக்கெழுத்து போட்டி. நீங்க எந்த பக்கத்துல இருந்து கட்டம் கட்டினாலும் சரி அதுக்கான பதிலோடு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி அட்டகாசமா நேர் வந்து பதில் சொல்லிட்டு போனாங்க. அடுத்த குறிப்பும் கூட நம்ம கொடுத்தோம்ல, அந்த குறிப்புக்கான பதிலோட கூட ஒரு நேர் உடனே வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தெல்லாம் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்கம்மா?
1: நான் லட்சுமி பேசுறேன், குமரன் நகர்ல இருந்து.
2: சொல்லுங்கம்மா, குறுக்கெழுத்து போட்டியில இரண்டாவது நேரா வந்திருக்கீங்க, பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இந்த ஈரோடு வந்து மஞ்சள் தானே?
2: மஞ்சள் தானேவா இல்ல மஞ்சள்னு வந்து ஆணித்தனமா சொல்றீங்களா? மஞ்சள் அப்படிங்கிறீங்க, சிறப்பு.
1: அப்புறம் மூணாவது கட்டத்துல இருந்து இந்த விளையாட்டு வீரர் வந்து சச்சின்.
2: சச்சின் அப்படிங்கிறது சரி. ஒரு திரைப்படம் அல்லது ஒரு விலங்கு, சிங்கம் அல்ல
1: அது, சிறுத்தை.
2: பரவாயில்ல,
0: சிங்கம் அல்ல அப்படின்னு சொல்லணும், சிறுத்தை.
2: எல்லாருமே சிங்கம் தான் நம்ம யோசிப்போம். சரி, அதான் சிங்கம் அல்ல அப்படிங்கறத நான் சொல்ல மறந்துட்டேன், ஆனாலும் நீங்க சிறுத்தை அப்படிங்கறத தயாரா வச்சிருக்கீங்க. நான் சிறுத்தை அல்லன்னு சொல்லியிருக்கணுமோ? சிறப்புமா, சிறப்பு. மூன்றுமே சரி.
0: வாழ்த்துக்கள் லட்சுமிமா.
1: நன்றி நன்றி.
0: அதாவது நம்ம நேயர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு அழகா பொறுமையா அட்டகாசமா ஒரு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற அலட்டெல்லாம் இல்லாம ரொம்ப அமைதியா அந்த பதிலெல்லாம் அட்டகாசமா சொல்லிட்டே இருக்காங்க. 4:23 ஆயிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அடுத்த கட்டத்துக்கான குறிப்பை கொடுத்துடலாம்.
2: கண்டிப்பா நேயர்கள் எல்லாமே ஆவலோட இருப்பாங்க, அடுத்த கட்டத்துக்காவது நான் பதிலோட வர்றேன் அப்படின்னு. இடமிருந்து பலம், அந்த நான்கு கட்டங்களுக்கான குறிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர், ஒரு ஊரோட பேர்.
0: சரி, மேலர்களுக்கு வந்து பதில் தெரிஞ்சிருக்கும், தெரியலைன்னா நான் குறிப்பு கொடுப்பேன்.
2: அப்படியே
0: கண்டுபிடிச்சிட்டேன்.
2: மேலிருந்து கீழ் அதற்கான குறிப்பு, நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் காவல்துறையினர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செயலி. தமிழ்நாடு காவல்துறை நமக்கு கொடுத்துள்ள ஒரு செயலியோட பெயர்,
0: ஒரு திரைப்படத்தின் பெயரும் கூட
2: அப்படின்னு சொல்லலாம். இடமிருந்து பலம், இது பெறுவது குற்றம்.
0: இது பெறுவது குற்றம்.
2: ஆமா,
0: நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே.
2: அதே போலதான், இது பெறுவது கொடுப்பதும் குற்றம். பதில் தெரிஞ்சா நீங்க வரலாம், அது குற்றம் அல்ல.
0: சரிங்க, 4:24 இந்த தருணத்துல திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்களில்
2: குறுக்கெழுத்து போட்டி.

0: 4:28 இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 சில வண்ண கோணங்களில்
1: குறுக்கெழுத்து
0: போட்டி.
1: இப்போ நம்ம கூட பேச தயாரா இருக்கும் நேயர் யாரு? வருக வணக்கம்.
2: கண்ணன்.
1: எங்கேருந்து பேசுறீங்க கண்ணன்?
2: அரியமங்கலத்திலிருந்து பேசுறேன்.
1: அரியமங்கலத்திலிருந்து கண்ணன் பதிலோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறோம். சொல்லுங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊர்.
2: ராணிப்பேட்டையில வந்து இந்த இது சோளிங்கர்.
1: என்னது?
2: நான் வந்து வேற இதுக்கு ட்ரை பண்ண மேடம். அந்த ஈரோடு சொன்னீங்களா?
1: ஆமா, அதுக்கு சொன்னீங்களா?
2: நாங்க ஈரோட்ல வந்து மஞ்சள்.
1: மஞ்சள், சரி. அடுத்து
2: சச்சின்.
1: சரி.
2: சிங்கம்.
1: சிங்கம், சிறப்புங்கய்யா. ஆனா இந்த கேள்விக்கு பதில் வந்து போன நேர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டங்களுக்கான குறிப்பு நம்ம கொடுத்துருக்கோம்.
0: வாழ்த்துக்கள். அதாவது வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து முயற்சி பண்ணனால பதில கண்டுபிடிச்சு மாட்டிருக்காங்க இல்லையா?
1: கண்டிப்பா. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊர், இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ், தமிழ்நாடு காவல்துறையின் செயலியோட பேரு, இடமிருந்து வலம், இது பெறுவது குற்றம் அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். இதுதான் குறிப்பு. பதில் தெரிஞ்சா நீங்க வரலாம்.
0: வணக்கம்.
3: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் அன்பு அறிவிப்பாளர்கள் அன்புள்ள லோகநாதன், தமிழ் மொழியின் காதலி யோகேஸ்வரி, நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
0: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். பதில் கண்டுபிடிச்சிங்களா?
3: இசை தூரிலிருந்து கேட்டு கொண்டிருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கய்யா மகிழ்ச்சிங்கய்யா. பதில் கண்டுபிடிச்சிங்களா?
3: முன்கூட்டி அறிவிப்புகளையும் கேட்டுவிட்டேன்.
0: கேட்டுட்டீங்க
1: பாருங்க. பதிலோட அப்ப வந்திருப்பீங்க. சொல்லுங்க பதில சொல்லுங்கய்யா.
3: ஆற்காடு.
1: சிறப்புங்கய்யா.
3: காவலன்.
1: காவலன், சிறப்புங்கய்யா.
3: லஞ்சம்.
1: லஞ்சம், மூன்றுமே சிறப்பு. சரியான பதில், வெற்றியாளர்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி இணைப்பு கொடுத்ததுக்கு.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றிங்கய்யா.
1: ரொம்ப அழகா.
0: இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கேள்விகளுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? அந்த கட்டத்துக்கு
1: குறிப்புகளை கொடுத்துடலாமா? இடமிருந்து வலம், காற்று, வாயு, இதே போல இன்னொரு சொல்.
0: அப்படியா?
1: ஆமா. மேலிருந்து கீழ், உறங்க இது தேவை.

0: உறங்க இது தேவை.
1: ஆமா,
0: உறங்க என்ன தேவை?
1: உறங்கன்னா நம்ம போய் படுக்க போறோம்ல, வீட்டை போய் டயர்டா படுத்துறதுக்கு நமக்கு இது தேவை.
0: தேவை, தூக்கம் தேவை.
1: ஆமா, தூக்கத்திற்கு இது தேவை.
0: சரி,
1: இடமிருந்து வளம். மூன்றாவது குறிப்பு, வெளிநாட்டு வணிகர். இவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
0: சொல்,
1: ஆமா, சங்க இலக்கியங்கள்ல, நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல வெளிநாட்டு வணிகர்களை குறிக்கக்கூடிய சொல் இதுதான். பதில் தெரிஞ்சா நீங்க வரலாமா அந்த குளங்களுக்கு.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.

0: இன்பத்தினிசை இன்றும் ஒலிக்க வாழ்த்துகிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: That's right.

0: 4:38 கேட்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: இது வண்ண கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி. குறுக்கெழுத்து போட்டியில நம்ம குறிப்பு கொடுத்திருக்கோம், இடமிருந்து வலம் அந்த முதல் 4 கட்டங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான குறிப்பு காற்று. காற்று நம்ம வாயுன்னு சொல்லுவோம். அதே போல காற்றை குறிக்கக்கூடிய இன்னொரு ஒரு சொல் இருக்கு தமிழ்ல, ரொம்ப அழகான ஒரு சொல். நிறைய பாடல்கள் எல்லாம் இந்த சொல்ல நம்ம கேட்க முடியும். மேலிருந்து கீழ் உறங்க தேவை அப்படின்னு கேட்ட தூக்கத்திற்கு இது தேவை, இது இருந்தா தாங்க நிம்மதியா படுத்து தூங்க முடியும் அப்படின்னு நம்ம. ஆமாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது. கூடுதலா ஒரு குறிப்பும் கொடுத்தாச்சு, ஓகேவா. இடமிருந்து வளம் 3வது குறிப்பு வெளிநாட்டு வணிகர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
0: சரி,
1: நம்மளுடைய இலக்கியங்கள்ல இந்த சொல்ல நம்ம பயன்படுத்திருப்போம், பயன்படுத்தியிருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இதுதான் உங்களுக்கான குறிப்பு. இந்த குறிப்புகளுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வரலாம் வண்ண கோலங்களுக்கு. சுழி 4 3 1 246 102 1 அப்படிங்கிற எண்ணத்திட்டு வரலாம். அறிமுக நேயர்கள் சுழி 4 3 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்ணத்தொட்டு வரலாம்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

0: நேரம் 4:43 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி. குறுக்கெழுத்து போட்டியில இப்ப பதிலோடு வந்திருக்கும் நேயர் யார், இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் லோகநாதன் சாருக்கும், இனிய மாலை வணக்கம் எத்தனப்படி ரமேஷ். வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
2: லோகநாதன் சாருக்கும் இனிய வணக்கம் சொல்லிட்டு என் பேரை விட்டீங்க.
1: மேம் யோகேஸ்வரி மேம்ங்களா? யாருன்னு தெரியல.
0: என்ன நீங்க போங்க, சிரிப்ப வச்சாது நீங்க கண்டுபிடிச்சிருக்க வேணாம்.
2: அவங்களேதான்
0: யோகேஸ்வரியே தான். சரிங்கய்யா, சொல்லுங்க.
1: அது ரெண்டாவது ஆன்சர் வந்து தலையணை சார்.
0: தலையணை சிறப்புங்கய்யா.
1: அயலான் மூணாவது ஆன்சர்.
0: தலையணை அப்படின்னு சொல்லும் போது ஏவலதான் தொடங்கணும். ஆமா, ஏவல தொடங்கணும். முதல் குறிப்புக்கான பதில் மூன்றாவது எழுத்து தாவல வருது. காற்றோட பெயர். ஆமா, தலையணை சரி. சிறப்பு சிறப்புங்க.
2: வாழ்த்துக்கள்.
0: மூன்று குறிப்புகள்ல ஒரு குறிப்புக்கு அழகா பதில சொல்லி அடுத்து வரக்கூடிய நேயர்களுக்கும் ஒரு கோட்டை போட்டு காமிச்சிட்டாரு. ஏன்னா தொடக்க எழுத்தை கண்டுபிடிச்சிடலாம். மூன்றாவது குறிப்பு வந்து ஏவல தான் தொடங்கணும். அதே போல முதல் குறிப்புக்கு வந்து மூன்றாவது எழுத்து த அப்படிங்கிறது வந்துருச்சு. காற்று வாயு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பேரி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்டடையிலிருந்து பேசுறேன். நிலம் பார்க்கிறீங்க?

0: சொல்லு
1: நீங்க நல்லா
0: சேகர்.
1: இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: பதில் கண்டுபிடிச்சிங்களா?
0: முதல் குறிப்பு வந்து காற்று வாயு அந்த மாதிரி காற்றுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர். மூன்றாவது எழுத்து நான்கு கட்டங்கள். நீங்க கட்டங்களும் போடுறது இல்ல, கேள்விகளையும் கேட்கறது இல்ல சந்திரசேகர் அவர்களே. மூன்றாவது எழுத்து த.
2: மூன்றாவது
1: தலையணைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? அப்ப மூன்றாவது எழுத்து வந்து த.
0: சிறப்புங்கய்யா, நன்றி நீங்க வந்து பங்கேற்றதற்கு. ஆனாலும் அடுத்த நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாமா? ஏன்னா நீங்க வந்து பதிலோடு வரவில்லை. அடுத்த நேயர் வருக. வணக்கம். ரொம்ப ஈஸியான குறிப்பு தான். காற்றுக்கு மட்டும் அந்த பேரை மட்டும்
1: கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: குறிப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடலை போட்டு அதுக்கப்புறம் தான் வரும். செயலியில அதிகபட்சம் 40 நொடிகள் தான், 40 செகண்ட்ஸ் தான். அதுக்கு மேலாம் வந்து ஆகறது இல்ல அப்படிங்கறது நம்ம இங்க பதிவு செய்யணும் சந்திரசேகர் அவர்களுக்காக.
1: வணக்கம். சரி, இணைப்புல வந்து அடுத்து வந்த நேரம் வந்து பதில கண்டுபிடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் வந்து இணைப்புல ஏதோ ஒரு சிக்கல் இருந்த காரணத்தினால் நம்ம தொடர்புகளை இயலவில்லை. வணக்கம்.
0: சிக்கல் இல்லாத நேயர் வருக.
3: வணக்கம்.
1: யாரு இங்க பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணபள்ளி வேல கல்கண்டார்கோட்ல இருந்து மலர்விழி வேணுகோபால் பேசுறேன். இருவருக்கும் மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு
0: உற்சாகமா பேசுறீங்களே. நீங்க வந்து வண்ண கோலங்களுக்கு புதிய நேரா இல்ல பழைய நேரா?
3: இல்ல இல்ல, நான் முன்னாடியிலேந்தே இருக்கேன். ரொம்ப வருஷமா
0: குறுக்கெழுத்து போட்டிக்கு ஒருவேளை நீங்க
1: புதுசோ அப்படின்னு நினைச்சோம்.
3: தேங்க் யூ சோ மச், நன்றி. நான் சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: மாருதம்.
0: மாருதம் அப்படிங்கிறது மிக சரியான பதில்.
3: தலையணை.
0: தலையணை.
3: அடுத்து யவனர்.
0: யவனர் அப்படிங்கிறது
1: அற்புதமா பதில் சொன்னீங்க மலர்விழி. வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி.
0: சிறப்பு வெற்றியாளர் நீங்க.
1: அதாவது வெற்றிக்கு அடையாளம் வந்து புன்னகை அப்படிங்கிற மாதிரி வரும்போதே புன்னகையோட வந்தாங்க மலர்விழி. மிக சரியான பதில வந்து சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாருதம் அப்படிங்கறது தான் வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கு
0: எல்லாருக்கும் கொஞ்சம். ஏன்னா காற்றுக்கு நிறைய பேர் இருக்கு. மாருதம்ங்கிற பேரை இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். மந்த மாருதம் வீசுது மலைய மாருதம் அப்படிலாம் பாடல்கள்ல வரும்.
1: ஆமா, இப்ப கூட தக் லைஃப் படத்துல வந்தது இல்ல, அதுல கூட அந்த வரி வரும். ஆமா, முத்தமிழை அது மாருதம் தம் தம் தம் அப்படி சொல்லிட்டு அவங்க பாடுவாங்கல்ல.
0: அப்படிங்களா? அந்த மாதிரி இப்ப நம்ம நேயர்களுக்கு அடுத்த குறிப்பு கொடுத்துடலாமா?
1: கண்டிப்பாக.
0: இடமிருந்து பலம். அந்த முதல் குறிப்பு எழுத்து நீண்டு ஒலிப்பது.
1: எழுத்து நீண்டு ஒலிப்பது.
0: நம்ம தமிழ் இலக்கணத்துல எழுத்து நீண்டு ஒலிச்சா அதுக்கு என்ன பேர்? தன்னுடைய இயல்பாக ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு மாத்திரை இருக்கும் இல்லையா, அந்த மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழிப்பது அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதை தான் நீங்க வந்து முதல் நான்கு கட்டங்கள் எழுத போறீங்க. மேலிருந்து கீழாக எழுதக்கூடிய ஒரு பொருள்.
1: எழுதக்கூடிய ஒரு பொருள்.
0: ஆமா, எழுத பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இடமிருந்து வளம். மூன்றாவது குறிப்பு பெண்கள் அணியக்கூடிய ஒரு ஆடையோட பெயர்.
1: பெண்கள் அணியும் ஆடையின்
0: ஆடை. ஓகேங்களா? இதுக்கு வந்து வண்ணக்கிளி பாடல் ஒரு உதாரணம். வண்ணக்கிளி பாடல்ல இந்த சொல்லு இருக்கு.
1: வண்ணக்கிளி உன்னை தேடுது.
0: அது அன்னக்கிளி. வண்ணக்கிளின்னு ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுல இந்த ஆடையோட பேர் வருது. சரியா?
1: சரி நேர்ல, நீங்க என்ன மாதிரி குழப்பாம சரியான பதிலோட வாங்க. வணக்கொலங்கள் நிகழ்ச்சியில் இது
0: குறுக்கெழுத்து போட்டி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நான்கு மணி 55 நிமிடத்திற்கு கேட்டு நின்றிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்களில்
1: குறுக்கெழுத்து போட்டி.
0: குறுக்கெழுத்து போட்டியில பாத்தீங்க அப்படின்னா நிறைவான கட்டத்துக்கான குறிப்புகள் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கான பதிலோட யார் வந்திருக்கான்னு பாத்திரலாமா?
1: வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன்.
1: நல்லா இருக்கும்.
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம்.

0: சரி.
1: சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சா இன்னைக்கு?
0: இன்னைக்கு முடிச்சாச்சு
1: சரிங்க சரிங்க, சொல்லுங்க பதில சொல்லுங்க. நிறை
0: சார், நான் வந்து ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா கடைசியில உள்ளதுதான் எனக்கு அவ்வளவுதான் சந்தேகமாவே இருக்கு.
2: சந்தேகத்தை
1: அது
2: தீர்த்து
1: சந்தேகமே
2: வச்சிருவோம்.
1: படக்கூடாது. உங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் நல்ல பரிச்சயமான ஒரு பாட்டு இருக்கு.
0: தெரியும், ஆனா இப்போதைக்கு ஞாபகத்து வர மாட்டேங்குது. முதல்ல சொன்னது வந்து அலப்படை சார்,
1: அலபெடை.
0: எழுந்து ஒழிப்பது எழுத்து.
1: ஆமாங்கய்யா, ஆமாங்க, அலபெடை அப்படிங்கிறது சரி.
0: ரெண்டு வந்து பென்சில்,
1: பென்சில் அப்படிங்கிறது சிறப்பு, வாழ்த்துக்கள். மூன்றாவது
0: சீல வருது, அதாவது சிற்றாடையா சார், எனக்கு அது எனக்கு
1: சிற்றாடை அப்படிங்கிறது சொல்லலாம். அது வந்து அது நீங்க இந்த பதில் வந்து சரிதான். இருந்தாலும் நீங்க
2: பழைய திரைப்படத்துல இந்த பாடல்
1: வண்ணக்கிளிங்கிற ஒரு பாட்டுல ஒரு பாடல் இருக்கு பாத்திருக்கீங்களா?
2: கேட்டிருக்கேன்
1: சார், ஆனா
3: ஞாபகத்துக்கு தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: பாபு ஐயா முந்தானேத்து தானே வந்திருக்கீங்க இணைப்புக்கு?
3: பெண்கள் அணியும் ஆடை கேட்டீங்க, எந்த இடத்துல வருது சார்?
1: சீல தொடங்கணும்.
2: ஹரிஹரன், மிக சரியான பதில் சொல்லிருக்கீங்க. புரியல ஹரிஹரன்,
1: சிறப்பு
2: அப்படிங்களா? நாங்க கட் பண்ணிருக்க மாட்டோம். மிக சரியான பதில் ஹரிஹரன் ஐயா, வாழ்த்துக்கள். அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து நம்மள அழைக்கிறதுனால இணைப்புல ஏதோ சிக்கல்
1: நினைக்கிறேன். பதட்டத்தோட நிகழ்ச்சி முடிய போகுது, நம்ம எப்படியாவது பதில் சொல்லணும். ஏற்கனவே நம்ம லைன் கட் ஆயிடுச்சுங்கிற ஒரு டென்ஷன்ல இருக்கிறாரு. ரொம்ப அழகா சொன்னாரு, அளபடை.
2: இணைப்புலதான் வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கும். இப்ப அவங்க பேசினதுலயே நமக்கு தெரிஞ்சிச்சுல, நம்ம சொல்றோம் பதில், ஆனா அவங்களுக்கு அந்த பதில் வந்து போய் சேரல. அதனால நீங்க போன் பண்ணும்போது நாங்க கட் பண்ணவே மாட்டோங்க அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்,
1: நன்றிகளோடு உங்களிடமிருந்து நாம விடைபெறுகிறோம் நேயர்களை.

ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அவர் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டின் போர்க்கப்பல்கள், கடலோர கண்காணிப்பு கப்பல்கள் மற்றும் அது சார்ந்த பிற துறைகளில் ஆத்ம நிர்பார் எனும் சுயசார்பு அடைவதன் அவசியத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற 5 திட்டங்களுக்கான பூர்வாங்க பணிகளில் பங்கேற்று உரையாற்றிய அவர், ஆயுதப்படைகள் தற்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை சார்ந்துள்ளது என்றார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். சேலம் நகரில் விதிமுறைகளை மீறி வாகனம் இயக்குவோரை கேமரா மூலம் கண்டறிந்து அபராதம் விதிக்கும் முறை சீலநாயக்கன்பட்டி, உடையாப்பட்டி ரயில்வே சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு ஜோஷி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி காஜாமலை பாரதிதாசன் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் சுய வேலை மேம்பாட்டு நிறுவனத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. இதனிடையே டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகை மாவட்டங்களில் திடீரென பெய்த மழையால் உண்டான நெற்பயிர் சேதங்களை கணக்கெடுத்து ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 4 விக்கெட் இழப்பிற்கு 291 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: நிறமாலை 5 மணி கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்தியா ரஷ்யா ஆணைய கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெயில் தணிந்து இதமான தென்றல் வீசும் அந்தி மாலை, நம் செவிகளுக்கு இனிய கீதங்களை ஏந்தி வரும் இது பொன் மாலை. பயணங்கள் முடிவதில்லை படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான துள்ளலான பாடல் வருது, கேட்டிணைஞ்சிருங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை.

0: தடைகள் விலகட்டும், வெற்றிகள் பெருகட்டும். வாழ்த்துக்களோடு.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: சரி
5: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: 5:09 திருச்சி FM ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. காதல் என்பது வார்த்தைகளால் மட்டும் பேசப்படுவதல்ல, கண்களின் மௌன மொழி அது. வார்த்தைகள் தோற்றுப்போகும் இடத்தில்தான் காதலின் வசீகர பார்வைகள் கவிதை பேசத் தொடங்குகின்றன.

0: ராம் லக்ஷ்மணன் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது பொன்மாலை.
1: புன்னகையின் பூக்கள் என்றும் மலர வாழ்த்துகிறது.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஐந்து மணி 14 நிமிடம் நாம் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. இரண்டு ஜீவன்கள் ஒன்றாய் இணைய துடிக்கும் போது தடைகள் யாவும் தூசுக்கு சமம். அப்படின் காதலின் உன்னத தவிப்பையும் அதன் ஆழத்தையும் எடுத்துக் கூறும் பாடல் இது.

0: நாம் கேட்டு ரசித்த பாடல் சட்டம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியது.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரமாலை 5:20. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காற்றலைகளில் தவழ்ந்து கொண்டிருப்பது பொன்மாலை இடைக்கால இன்னிசை கீதங்கள். காதல் வெறும் நினைவு மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடியும் உயிரை நனைக்கும் உணர்வின் சங்கமம் இது.

தங்கை கோர்கீதம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. மனதை மயக்கும் புன்னகையும் கொஞ்சம் பார்வையும் இணையும் போது வாழ்க்கையும் ஒரு சர்க்கரை கட்டிதான்.

0: உள்ளே வெளியே படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் மாலை 5:30. ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். உள்ளங்கள் இரண்டும் ஒன்றாய் இணைந்து உறவுகள் குதூகலிக்கும் திருநாளாய் மாறுவதுதான் உண்மையான காதல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். பொன் மாலை உதடுகள் மௌனமாக இருந்தாலும் உள்ளம் மட்டும் 1000 கவிதைகள் பேச துடிப்பதுதான் காதலின் முதல் தவிப்பு. எதை சொல்ல நினைத்து தயங்குகிறோமோ அதை கண்களும் மௌனமும் வெளிப்படுத்தும் தருணம் காதலில்தான் மிக அழகு.

0: ஒரு தாயின் சபதம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1
5: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள், இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன, இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன, வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
6: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
5: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ 102.1.
0: ஐந்து 5:43 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. தான் விரும்பியவன் தன் கரம் பற்றும் அந்த இனிய நாளுக்காக காத்திருக்கும் பாவைகளின் எதிர்பார்ப்புகளுக்கு இனிய பாடலாய் வருகிறது. உத்தமராசா திரைப்பட பாடல்.

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: ஐந்து மணி 48 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. நம் ஆன்மா அமைதியை தேடி இறைவனின் மடியில் சாய்ந்து கொள்ள துடிக்கும் பொன்னான அந்தி வேளையில் இறைமனம் ததும்பும் பாடல் நம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில்.

மலேசியா வாசுதேவன் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டும் கரகாட்டக்காரன் படத்தில் இருந்தார். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. வளம் குழிக்கும் இந்நிலம் செழிப்பாய் மாற, மக்கள் மனம் என்றும் கவலையின்றி வாழ, கருணை வழங்கும் அந்த இறைவனை இரு கரம் கூப்பி தொழுவோம் இந்த அழகான அந்திமாலையில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை கேட்டு ரசித்தோம் பொன்மாலை. நேயர்களே, நமது அலைவரிசைகளில் அடுத்து ஒலிபரப்பாக இருக்கும் ஆரவாரம் நிகழ்ச்சியில் உணவே மருந்து பகுதியில் இன்று ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள் தரும் நல ஆலோசனைகள் கேட்கலாம். நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:02 சிறுகதை நேரம் நிகழ்ச்சியில் ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் நிறைவு பகுதி கேட்கலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நாட்டுத் தலைவர்கள் விடுத்த வாழ்த்துச் செய்தியில், இத்துறைசார் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும், இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்தியை வலுப்படுத்துவது குறித்தும் உலகளாவிய முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் பிரிக்ஸ் மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். விசாகப்பட்டினத்தில் இன்று நிறைவடைந்த பிரிக்ஸ் கூட்டத்தில் விளையாட்டு மேம்பாடு, இளைஞர்களின் பங்கேற்பு, சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றை ஊக்குவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை மரபுகளை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் நிலைநாட்ட வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருப்பதாக கூறிவிட்டு கார்கள் வைத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் கார்களும் ஓட்டுநர்களுக்கு சம்பளமும் வழங்குவது ஏற்புடையதல்ல என தெரிவித்தாா்.

நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு பக்தர்குளம் மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,883 கனஅடியிலிருந்து 13,538 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் தற்போதைய நீர்மட்டம் 86.83 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்திருந்தது. அதிகபட்சமாக தேவதத் படிக்கல் அபார சதமடித்து 117 ரன்னுக்கும், சுப்மன் கில் 50 ரன்னுக்கும், ஜெய்ஷ்வால் 45 ரன்னுக்கும், ரவீந்திர ஜடேஜா 43 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். துருவ் ஜுரேல் 7 ரன்னுடனும், சாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உழைப்பின் மீதான நம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம்மோடு இருக்கும் வரை எந்த சிகரமும் நமக்கு எட்டாத தூரத்தில் இல்லை. நம்பிக்கையோடு விதைப்போம் லட்சிய விதிகளை என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். இன்னிசை பாடல்களோடு இனிய தகவல்களையும் ஏந்தி வரும் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு இணைந்தே இருங்கள் நேயர்களே.

0: புன்னகை தேசம் படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, உங்கள் வீட்டு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த தகவல். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையமும் திருச்சி அண்ணா கோளரங்கமும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான கணிதம் மற்றும் அறிவியல் திறன் தேர்வுகளை நடத்த இருக்காங்க. அக்டோபர் 4ஆம் தேதி கணிதத்திற்கும் 11ஆம் தேதி அறிவியலுக்கும் இந்த தேர்வு நடைபெற இருக்குதுங்க. 6 வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இந்த தேர்வில் நீங்கள் பங்கேற்கலாம். கொள்குறி வினா வகையில் தான் இந்த தேர்வு இருக்க போகுது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க மாணவர்கள் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கணும். அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல் 4 இடங்களை பெறும் மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, உங்கள் வீட்டு பிள்ளைகளை தயார்படுத்துங்க இந்த தேர்வுக்கு. இது குறித்த கூடுதல் தகவலுக்கு உங்களுக்கு கைபேசி எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் தகவலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கைபேசி எண்ணை குறிச்சுக்கோங்க. 94 86 34 10 63. இன்னொரு எண்ணும் கொடுத்துருக்காங்க. 77 8 94 28 72.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம்.

0: உணவு கலாச்சாரத்துல ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய மாற்றங்களால நோய் தாக்குதல் அதிகமாயிருக்குங்க. மாற்றங்கள் என்னைக்குமே மாறாதுதான், ஆனா எந்த மாற்றங்களும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க செய்யணும். இன்னைக்கு உணவை மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளுடன் இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: இயற்கையிலேயே வைட்டமின் B12 என்பது விலங்கு சார்ந்த உணவுகளில்தான் மிக அதிக அளவில் எளிதில் உடல் உறிஞ்சக்கூடிய வடிவத்திலும் கிடைக்கிறது. அசைவு உணவுகளிலேயே மிக அதிக அளவு B12 கொண்டது ஆட்டின் கல்லீரல்தான். சிறிய துண்டு கல்லீரல்லேயே நமக்கு ஒரு வாரத்திற்குரிய B12 கிடைத்து விடுகிறது. மத்தி மீன், காணாங்கழத்தி மீன், சால்மன், சூறை மீன் போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களில் வைட்டமின் B12 ஏராளமாக உள்ளது. தினமும் ஒரு முழு முட்டை மஞ்சள் கருவுடன் சாப்பிடுவதால் நமது உடலுக்கு தேவையான B12 தேவையில் கணிசமான பகுதியை வழங்குகிறது. கோழி மற்றும் ஆட்டிறைச்சி, சுபரொட்டி இறைச்சி நல்ல அளவில் B12 கிடைக்கிறது. அப்போ சைவ உணவு மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு B12 எப்படி கிடைக்கும், கிடைக்காதா அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. சைவ உணவுகள்லயும் B12 பெற சிறந்த வழிமுறைகள் உள்ளன. பால் மற்றும் பால் பொருட்கள், பாலாடை கட்டி அதாவது பன்னீர் அல்லது சீஸ் என்று சொல்வார்கள், தயிர், மோர் மற்றும் பசும்பால் ஆகியவற்றில் B12 நல்ல அளவில் உள்ளது. தினமும் ஒரு டம்ளர் பால், ஒரு கப் தயிர் சாப்பிடும்போது நல்லதாக அமைகிறது. பாரம்பரிய

0: முறையிலான பழைய சாதம், கஞ்சி, மோர் ஆகியவற்றில் சிறிதளவு பீட்வல் உருவாகிறது. சந்தைகளில் கிடைக்கும் பீட்வல் செறிவூட்டப்பட்ட தானியங்கள், தாவர பால்கள், அதாவது சோயா பால், பாதாம் பால் ஆகியவற்றின் மூலம் பீட்வல்வை பெறலாம். விலங்கு பொருட்களிலோ அல்லது பால் பொருட்களிலோ முற்றிலும் தவிர்க்கும் சுத்த சைவ உணவு பழக்கம் கொண்டவர்கள் இயற்கை உணவுகள் மூலம் பீட்வல்வ் கிடைப்பது மிகவும் கடினம். இவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று பீட்வல்வ் சப்ளிமெண்ட் அல்லது மாத்திரைகளாகவோ அல்லது பீட்வல்வ் செறிவூட்டப்பட்ட உணவுகளை தவறாமல் எடுத்துக்கொள்வது நரம்பு சிதைவு மற்றும் இரத்த சோகை வராமல் தடுக்க அவசியமாகிறது. தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனிதனுக்கு வைட்டமின் பீட்வல்வ் 1 முதல் 2 மைக்ரோ கிராம் என்ற அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றனர். நேயர்களே, நமது உடலில் ஆற்றலுக்கும் சுறுசுறுப்பிற்கும் நரம்புகளின் பலத்திற்கும் வைட்டமின் பீட்வல்வ் மிகவும் அவசியம். எனவே உங்கள் உணவு முறையை தகுந்தாற்போல பால், முட்டை, மீன் அல்லது பீட்வல் நிறைந்த உணவுகளை அன்றாடம் உணவில் தவறாமல் சேர்த்துக் கொள்ளுங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்திருங்கள்.
1: வைட்டமின் பீட்வல் நிறைந்த உணவுகள்னா என்னென்ன, அதை எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் பா. ராஜலட்சுமி அவர்கள்.

வசீகரா படத்தில் ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, ஏதாவது பயிற்சி சான்றிதழ் பயிற்சி பெற்று நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான். இனிமேல் ஒன்றும் கற்றுக்கலையே, ஏதாவது கற்றுக்கிட்டு நம்ம ஒரு அரசு கொடுக்கக்கூடிய பயிற்சி சான்றிதழ் நமக்கு இருந்துச்சுன்னா வேலைக்கு போகிறதுக்கு எளிதாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த தகவல். நம்ம திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் சுய வேலை மேம்பாட்டு நிறுவனத்தில் வழங்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க இருக்கிறாங்க. நாளை முதல் அதற்கு விண்ணப்பிக்கலாம். சரி, என்னென்ன பயிற்சி கொடுக்க இருக்காங்க? அலுவலக தன்னியக்கமாக்கல், டேலி பிரைம், பைத்தான், இது போன்ற பயிற்சிகளை கொடுக்க இருக்காங்க. சரி, எவ்வளவு பயிற்சி கட்டணம்? எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 50% உதவித்தொகை கொடுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு 25% உதவித்தொகை கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. இந்த பயிற்சிகள் செப்டம்பர் 9 தொடங்கி டிசம்பர் 3 வரை 3 வந்து நடைபெற இருக்குது. அனைத்து பயிற்சிகளுக்கான வகுப்புகளும் 1 hour 2.5 வீதம் 3 வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை நடத்த இருக்காங்க. இந்த பயிற்சிகளுக்கு நாளை முதல் சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவல் தான் ரொம்ப முக்கியமானது. பள்ளி மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ்களோடு நீங்கள் நேரில் போய் நீங்கள் அலுவலக நேரத்தை பதிவு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு அலைபேசி எண் இருக்கிறது, இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 63 81 91 67 47. இல்லை நான் நேர்லேயே போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தொழில் முனைவோர் சுய வேலை மேம்பாட்டு நிறுவனம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், காஜாமலை வளாகம், திருச்சிராப்பள்ளி 23 இந்த முகவரிக்கு நீங்கள் நேரில் போயும் தொடர்பு கொள்ளலாம். பயனுள்ள தகவல்களை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம்.

0: நேயர்களே, மாநில செய்திகளை தொடர்ந்து இசைக்கும் ஆரவாரம். இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பயே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்தில்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது

0: தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்க மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அமைச்சர்கள்ட்ட கொடுத்து இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர்வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசும் போய் பார்த்தாதான் போன புரியும். ஜெயிச்சதோட சரி, எல்லா எம்எல்ஏ இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது, எந்த அமைச்சர் வந்தது, அதான் பஸ்ஸும் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, பிசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க தெரியும். அவங்கள் போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியும். எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும்.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு 3 அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் 1க்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர்ச்சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
2: உங்களுடைய போன்ல வீடியோ கால்ல யூனிஃபார்ம்ல யாராவது வந்து தோன்றி உங்களுடைய ஆதார் அல்லது மொபைல் நம்பர் தவறான உபயோகத்திற்கு பயன்பட்டிருக்கு, அல்லது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு, அதனால நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது போன்ற யாரும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அது ஒரு மோசடி கும்பல் இருந்து வரக்கூடிய கால் அப்படிங்கிறது. ஏன்னா காவல்துறையில டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே வந்து கிடையாது. அது போல எதிரும் ஒரு கால் வந்தா உடனடியாக நீங்க அதை கட் பண்ணிடுங்க. 1-9-3 சைபர் அப்படிங்கக்கூடிய 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்க வந்து உடனடியாக புகார் பண்ணலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய

0: காவல்நிலையத்திலையும் புகார் பண்ணலாம். டிஜிட்டல் அரசு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பு ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி இன்று நெல்லையில் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி வியாழக்கிழமை தோறும் சின்ன வெங்காயம் ஏலம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2000-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள பக்தர்குளம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 18-21, 21-18, 18-15 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் லீ யுன் யூவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஏற்பாடாயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
4: RBI சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
6: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
8: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கோடி ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
9: என் பேர் லட்சுமி பிரபா. ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு உதவி அப்படின்னு ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
10: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
11: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
10: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
6: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
12: ஆறு மணி 42 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 மீண்டும் அரங்கேறுகிறது ஆரவாரம்.
4: வேகம் பிறக்க வெற்றி பாதை திறக்க வாழ்த்துகிறது.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

6:47. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆரவாரம் தரும் தகவல் அடுத்த

அவள் யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய பெண் நேயர்களுக்கு தான். நாளை நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில செயற்கை நுண்ணறிவும் வீட்டு வேலைகளும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்மளுடைய தோழிகள் பேச போறீங்க. வீட்டு வேலைகளோடு சேர்த்து வீட்டை நிர்வகிக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட ரோபோக்களை அறிமுகப்படுத்தினா எப்படி இருக்கும், அதாவது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்ன மாதிரியான வேலைகளெல்லாம் நீங்கள் வந்து அந்த ரோபோக்களுக்கு கொடுப்பீங்க, உங்களுடைய வேலையை எளிதாக்கிக்குவீங்க, இப்படித்தான் நீங்கள் பேச போகிறீங்க. சிந்தித்து பகிர தோழிகளை வரவேற்கிறது நாளைய மங்கையர் உலகம் நண்பகல் 12:10. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சி FM Rainbow 102.1.

0: எண்ணம் உயர வெற்றி மலர வாழ்த்துகிறது.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும்
2: அம்மன் TRY TMT கம்பிகள்
1: நல்வாழ்த்துக்கள். உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இன்பத்தின் இசை இன்றும் ஒலிக்க வாழ்த்துகிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தரும் நிறைவான தகவல் வானிலை முன்னறிவிப்பு தான். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த சில மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களிலையும் ஒரு இடங்களிலையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் பலத்த காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானிலை முன்னறிவிப்பு கேட்டோம். அதே போல மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன அப்படின்னா, தமிழக கடலோரப் பகுதிகளில் வர 27 தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா,

அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். கேட்ட இந்த தகவலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஆரவாரம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7 மணி. கேட்கலாம் இனி. வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்தியா ரஷ்யா ஆணைய கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அவர் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். H1N1 வைரஸின் புதிய வகை ஏதும் கண்டறியப்படவில்லை என, இதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழு தெரிவித்துள்ளது. தற்போது பரவி வரும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வகைகள் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசி வகைகளுடன் பொருந்துவதாகவும் தானாகவே குணமாகக்கூடியவை என்றும் அந்த மருத்துவ அமைப்பு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இம்மாரத்தான் நிகழ்ச்சியில் 2000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதியை எச்சரிக்கையுடன் கடக்குமாறு வனத்துறை அறிவித்துள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இத்திருவிழாவை ஒட்டி 24, 31 மற்றும் அடுத்த மாதம் 7ஆம் தேதிகளில் தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தாம்பரத்தில் 11:50 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 7:30 மணிக்கு வேளாங்கண்ணி சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 26ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2, 9 தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மண்டலாபிஷேகம் இன்று நிறைவடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி. சிறுகதை நேரம். ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் நிறைவு பகுதி. உடுமலைப்பேட்டையிலிருந்து மூனார் எஸ்டேட்டுகளை காண ஜீப்பில் சென்ற இருவர் கடும் மழையில் மாட்டிக்கொண்டனர். மழையில் ஒதுங்கி நின்ற ஜீப்பில் ஒரு பெண் தன் குழந்தையோடு ஒளிந்து கொள்கிறாள். திடீரென்று அப்போது ஒரு லாரி வருகிறது. அதிலிருந்து இறங்கியவர்கள் அந்த பெண்ணை தேடுகிறார்கள். தேடுவதற்கு அவர்கள் சொன்ன காரணம் அவர்கள் இருவரையும் திடுக்கிட வைத்தது. இனி நடந்தது ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் நிறைவு பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
2: அந்த லாரி டிரைவர் போகிற போக்கில் கூறிவிட்டு போன செய்தியை கேட்டவுடன் எங்கள் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. அப்படியே உச்சந்தலை படீரென்று வெடித்துவிடும் போல் இருந்தது. அதற்குள் போர்வையை பற்றி கொண்டு குழந்தையோடு இறங்கிய அவளிடம், என்னம்மா அது, அவங்க சொல்லிட்டு போறது நிஜந்தானா என்று திகைப்போடு கேட்டேன். ஐயா, உண்மைதான், சந்தர்ப்பம் என்ன அப்படி செய்ய வச்சிடுச்சு. என்னம்மா, ஒரு ஆளை குத்தி கொலை பண்ணிட்டா ஓடி வர்ற? ஐயா, நீங்க அக்கா தங்கச்சிகளோடு பிறந்தவர்னு நினைக்கிறேன். இல்லாட்டா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே, அப்படி உங்க சகோதரியா நினைச்சுக்கிட்டு நான் சொல்ல போறத நம்பிக்கையோட கேளுங்க. கேட்ட அப்புறமாவது நான் ஏன் நிலையில அப்படி செய்யறதை தவிர வேற வழியில்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க என்றாள் அவள். டிரைவர், சீக்கிரமா வண்டியை ரெடி பண்ணு. ஊரார்வம்பெல்லாம் நமக்கு எதுக்கு? யார் கதையும் நம்ம கேட்க வேண்டாம். நீ வண்டியை கிளப்புறதுக்கு வழிய பாரு, ஊருக்கு போகலாம். அந்த பெண்ணிடம் ஒரு விதமான வெறுப்பும் அருவறுப்பும் திடீரென்று எனக்கு ஏற்பட்டன. என்னுடைய இந்த திடீர் மாற்றத்தை அவள் புரிந்து கொண்டாளோ இல்லையோ, பேசுவதை நிறுத்திவிட்டாள். டிரைவர் வண்டிக்கு அடியில் படுத்து டார்ச் விளக்கின் உதவி கொண்டு ரிப்பேர் வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டான். நான் கீழே உட்கார்ந்து கொண்டே அவனுக்கு ரிப்பேரில் ஒத்தாசை செய்து கொண்டிருந்தேன். குழந்தையின் அழுகை ஒலி கேட்கவில்லை. அழுது அழுது அவள் தோளில் சாய்ந்தபடி தூங்கிவிட்டது போலிருக்கிறது. கால் மணி நேரம் வேக மும்முரமாக ரிப்பேர் வேலையில் ஈடுபட்டிருந்தோம். கீழே இருந்து எழுந்து தலை நிமிர்ந்தேன். அப்போது அவள் நின்று கொண்டிருந்த அந்த இடம் சூனியமாக இருந்தது. சர்தா, எங்கேயோ புறப்பட்டு போயிட்டா போல் இருக்குது. சனி விட்டது, நிம்மதியா ஊருக்கு போகலாம் என்று எண்ணி மனதை திருப்திப்படுத்திக் கொள்ள முயன்றேன் நான். டிரைவர் வண்டிக்கு அடியிலிருந்து டார்ச் லைட்டும் கையுமாக எழுந்திருந்தான். நீ வண்டியை கிளப்புற வழியை பாரு என்று அவனிடம் கூறிவிட்டு சாய்ந்து கொள்ள வசதியாக இருக்குமே என்று பின் சீட்டு பக்கம் போனேன். சீட்டில் ஏறுவதற்கு காலை எடுத்து வைத்தவன் பதறிப்போய் கீழே இறங்கினேன். டிரைவர், அந்த டார்ச் லைட்டை இப்படி கொடு என்று கேட்டு வாங்கிய நான் பின் சீட்டில் டார்ச் ஒளியை பரவவிட்டேன். அங்கே வெள்ளை துணியில் போர்த்தி முகம் மட்டும் தெரியும்படியாக

0: அந்த குழந்தை விடப்பட்டிருந்தது. குழந்தை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது.
1: அடடா, குழந்தைய நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டா போல் இருக்குதே.
0: தலையெழுத்துப்பா, தலையெழுத்து. இன்னைக்கு திருமூர்த்தி மலைக்கு புறப்பட்டு வந்தத ஏழேழு ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். டார்ச் வழியில் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தேன். மலர்ந்து விகசித்த தாமரை புஷ்பம் போல் தங்க நிறத்தில் அழகாக காட்சியளித்தது. துணியை லேசாக விலக்கி பார்த்தேன். அது பெண் குழந்தை, ஒரு வயதுக்கு மேல் இருக்கும். குழந்தை என்றால் வெறும் குழந்தையா? அந்த மாதிரி அழகு நிறைந்த குழந்தையை ஆயிரத்தில் ஒன்று, பத்தாயிரத்தில் ஒன்றாகத்தான் காண முடியும். குழந்தைக்கு மறுபடியும் போர்த்திவிட்டேன். அது தூக்கத்தில் புரண்டு படுத்தது. சிரிப்பு கொஞ்சம் அந்த பிஞ்சு இதழ்கள் எந்த கல்மனதையும் கரைத்துவிடும்.
1: டிரைவர், இப்படி உட்காரு, கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்ப்போம். வரலன்னா குழந்தையையும் கொண்டு போக வேண்டியதுதான்.
0: நேரம் கடந்து கொண்டே இருந்தது. மணி 10:15. இரண்டு பேருக்கும் பசி வயிற்றை கிள்ளியது.
1: இனிமே பார்க்கறதுல பயன் இல்லை, புறப்பட வேண்டியதுதான். அவசியமானா ஊருக்கு போய் இந்த குழந்தைய ஒரு போட்டோ எடுத்து பத்திரிகைகளில் விளம்பரம் பண்ணிக்கலாம்
0: என்ற தீர்மானத்தோடு இருவரும் கிளம்பினோம். யார் செய்த புண்ணியமோ, அந்த இருளில் அவ்வளவு பயங்கர மழை பெய்து முடிந்த பிறகு குறுகிய மேடு பள்ளம் நிறைந்த அந்த மலை ரஸ்தாக்களில் ஒரு துன்பமுமின்றி ஜீப் மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தது. குழந்தை தூக்கம் கலைந்து அழுதால் சமாதானப்படுத்த முடியாதே என்று கவலை போட்டோம். நல்ல வேளையாக ஊர் வருவதற்குள் குழந்தை தூக்கத்திலிருந்து ஒரு தடவை கூட விழித்துக் கொள்ளவே இல்லை. ஊர் வந்து சேர்ந்த பொழுது இரவு 1:30. இரண்டாவது அட்டம் சினிமா விடுகிற நேரம். டிரைவர் காலையில் வருவதாக கூறிவிட்டு தன் வீட்டுக்கு போனான். நான் என் மனைவியை அழைத்து சுருக்கமாக அந்த குழந்தையின் வரலாற்றை அவளுக்கு சொல்லி அதை அவளிடம் கொடுத்தேன். அவள் குழந்தையை தோளில் சாத்திக் கொண்டு சமையலறைக்குள் போனாள். குளுக்கோஸை போட்டு குழந்தையை அழாமல் தூங்க பண்ணு என்று அவளை எச்சரித்துவிட்டு படுக்க சென்று விட்டேன் நான். அலைச்சலும் மனக்குழப்பமும் மிகுந்து ஓய்ந்திருந்த உடல் விரைவில் தூக்கத்தின் வசம்பட்டது. மறுநாள் காலை எழுந்திருக்கும் பொழுது மணி 9:00 மேல் ஆகிவிட்டது.
1: குழந்தை ரொம்ப சமத்தா இருக்கே, அழுக முரண்டு ஒன்றும் கிடையாது. காலையில் எழுப்பி பால் காய்ச்சி புகட்டினேன். புது முகம்னு கொஞ்சமாவது சினுங்கணமே. பெத்த குழந்தை மாதிரி ஒட்டிக்கிச்சுங்க.
0: இடுப்பில் அந்த குழந்தையும் கையில் காஃபி தம்ளருமாக காட்சியளிக்க என் மனைவி என்னை நோக்கி வந்தாள்.
1: எப்படியானா என்ன, திருமூர்த்தி மலைக்கு போயிட்டு இப்படி ஒரு குழந்தையோடு வருவேன்னு நீ கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டேன்.
2: ஏங்க, எல்லாம் நாம் நினைக்கிறபடி நடக்கிறதா என்ன?
0: குழந்தையை ஆசை தீர கொஞ்சிக்கொண்டே காஃபி டம்ளரோடு திரும்பி போனாள் அவள். நான் அன்றைக்கு ஆபீஸுக்கு போகவில்லை, லீவு போட்டுவிட்டேன். 11:30 சுமாருக்கு டிரைவர் வந்து சேர்ந்தான்.
1: வாப்பா வா. குழந்தை அம்மா கிட்ட ரொம்ப நாள் பழகினா போல இருக்குது.
0: அழவே இல்லையா?
1: போட்டோ பிடிச்சு எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரம் போட்டுருவோமா? அவளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேப்பரை பார்த்துட்டு சொன்னா அதை கேட்டு இங்கே வரமாட்டாளா?
2: அப்படி வந்தா குழந்தைய கொடுத்து அனுப்பிடலாம்.
1: ஐயா, எதுக்கும் நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு செய்யலாமேங்க. எனக்கு என்னவோ அவ உயிரோடு இருப்பாங்கிற நம்பிக்கையே இல்லைங்க.
0: கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டான் அவன். மறுநாள் பத்திரிகையில் அந்த செய்தியை படித்தபொழுது திடுக்கிட்டேன். வியப்பும் வேதனையும் ஒருங்கே அடைந்தேன். மூணாரில் சோத்துப்பாறை எஸ்டேட் அருகே இளம்பெண் தற்கொலை. ஏற்கனவே அவள் போலீசாரால் தேடப்பட்டுக் கொண்டிருந்தவளாம். அவளுக்கு 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தை உண்டென்றும் அவள் வேலை பார்த்து வந்த எஸ்டேட் முதலாளி அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதனால் அவரை குத்தி கொலை செய்துவிட்டு தன் குழந்தையோடு ஓடி

0: அவள் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்டு விட்டாள். அவள் குழந்தை என்ன ஆனது என்று தெரியவில்லை. போலீசார் புலன் விசாரித்து வருகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் உட்கார்ந்திருந்தேன். ஐயா, பத்திரிகை படிச்சீங்களா? விளம்பரத்துக்கு அவசியமே இல்லை, குழந்தை பேசாம இங்கேயே வளரட்டும் என்று கூறிக்கொண்டே வந்தான் டிரைவர். இதோ பாருங்க, குழந்தை எவ்வளவு அழகா சிரிக்குது, என்ன அம்மான்னு கூப்பிடுதுங்க. என் மனைவி குழந்தையை தூக்கி கொண்டு வந்தாள். குழந்தை உலகத்தையெல்லாம் விலையாக கொடுத்தாலும் ஈடு காணாத அழகு சிரிப்பு ஒன்றை தன் சின்னஞ்சிறு மாதுள இதழ்களில் சிந்திக் கொண்டிருந்தது. டிரைவர் அதையே பார்த்துக் கொண்டிருந்தான். நான் எதிரே மாட்டியிருந்த சர்வேஸ்வரனின் படத்தை பார்த்தேன்.
1: கடவுளே, நல்ல வீணைகளை படைக்கிற,
0: மண்ணுலகம் தாங்காத அழகையெல்லாம் உருவாக்கி அனுப்புற,
1: சேத்துல செந்தாமர, குப்பையில குறுக்கத்தி.
0: ஆனாலும் என்ன பிரயோஜனம்? அந்த நல்ல வீணைகளை சில சமயம் நலங்கெட பொழுதியில எரிஞ்சிடுறியே, என்ன நியாயம் என்று என் மனம் இறைவனை இறைஞ்சி கேட்டது.
2: ந. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ். ஜான்சன்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இன்று 1:10 நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் கோட்டைக்குளம் இ. தர்மராஜன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 8:05 இரவு இசை இனிமை 80-90 வெளிவந்த நம் நினைவில் நின்ற பாடல்கள் நேரலை வழியாக கேட்கலாம். நேர்கள் தொட்டு வர வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 4-3-1-246-6-1 அறிமுக நேயர்கள் 4-3-1-240-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். நமது அலைவரிசைகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக

0: அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும், இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மைப் பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மைப் பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மைப் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மைப் பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒடிசாவில் தூய்மைப் பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர், தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்புக்குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்.

0: இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும் இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமா டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதமடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருவ் ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, வருகின்ற நாட்களில் வெப்பநிலை உயர்வின் காரணமாக மண்ணின் ஈரத்தன்மை வெகு விரைவில் குறைய வாய்ப்புள்ளது. விவசாயிகள் மண்ணின் ஈரப்பதத்தின் அடிப்படையில் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும், தோட்டக்கலை பயிர்களை சுற்றிலும் காய்ந்த புற்கள், இலைத்தழைகள் மற்றும் பண்ணை கழிவுகளை கொண்டு மூடாக்கிடுவதால் மண்ணின் ஈரத்தன்மை பாதுகாக்கப்படும். மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், கொடிவகை பயிர் பந்தல்களில் துருப்பிடித்த பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும், போதுமான முட்டுக்களை கொடுக்கவும், கால்நடைகளை மின்கம்பம் மற்றும் மரத்தடியில் கட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பான கொட்டகைகளில் கட்டி வைக்கவும், இடி மின்னலில் இருந்து தங்கள் கால்நடைகளை பாதுகாக்கும் பொருட்டு கழுத்தில் கட்டியுள்ள உலோக மணிகளை அகற்றிவிடவும், உளுந்து பயிர் செய்துள்ள விவசாய பெருமக்களே, 1% யூரியாவை இலை வழியாக தெளிப்பது மகசூலை அதிகரிக்க செய்யும் ஒரு

யுக்தியாகும். உளுந்து பயிரில் மகசூலை அதிகரிக்க இலைவழி தெளிப்பாக 1% யூரியா விதைத்த 30 மற்றும் 45 நாளில் தெளிக்க வேண்டும். அல்லது 2% TAP கரைசலை இலைவழி தெளித்தும் மகசூலை அதிகரிக்க செய்யலாம். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக காற்று மற்றும் மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. வெங்காயம் பயிர் செய்துள்ள விவசாய

0: வெங்காயம் பயிர் செய்துள்ள விவசாய பெருமக்களே, வெங்காய பயிரில் அடித்தாள் அழுகல் நோய் பரவலாக தென்படுகிறது. இந்நோயின் தாக்குதலால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும். தாக்கப்பட்ட செடிகளின் இலைகள் நுனியிலிருந்து கீழ்நோக்கி காயும். செடியின் இலை பரப்பு முழுவதும் வாடும். வெங்காயம் குமிழ் மென்மையாகி அழுகிவிடும். வேர்கள் அழுகிவிடும். வெள்ளை நிற பூஞ்சான வளர்ச்சி இதன்மேல் தோன்றும். இதனை தவிர்க்க பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். நோயின் ஆரம்ப நிலையில் ஒரு டேங்கிற்கு 40 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து தெளிக்கலாம். மேலும் நோய் தாக்கம் அதிகமாகும் போது 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு கலந்து தெளிக்க வேண்டும். வாழை விவசாய பெருமக்களே, வாழை பயிரில் போரான் சத்து பற்றாக்குறை பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இவற்றின் முக்கிய அறிகுறியாக இலை குருத்துக்கள் விரியாமல் இளம் இலைகள் கிழிந்து பழுப்பு நிறமாக மாறும். இதனை நிவர்த்தி செய்ய 10 லிட்டர் தண்ணீரில் 200 கிராம் போராக்ஸ் அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் போரிக் அமிலம் கலந்த கரைசலை இலைகளின் மேல் தெளிக்க வேண்டும். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக காற்று மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வெப்பத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்க தினமும் போதுமான அளவில் தாது கலவையினை கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக பொட்டாசியம் நிறைந்த தாது கலவையினை கொடுப்பது மிகவும் அவசியமாகும். கால்நடைகளுக்கு நாள் ஒன்றிற்கு 80 முதல் 100 லிட்டர் தண்ணீரை 4 தவணையாக பகிர்ந்து கொடுக்கவும். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் வம்பன் 8 விதை உளுந்து விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் திட்ட ஒருங்கிணைப்பாளரை அணுகி பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 97 15 62 67 96 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த பருவத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்தரி, சுரைக்காய், பீர்க்கன் என 4 விதைகள் அடங்கிய வீட்டு தோட்ட காய்கறி விதை தொகுப்பு விற்பனைக்கு தயாராக உள்ளது. ஒரு தொகுப்பின் விலை 30 ரூபாய். தேவைப்படும் அனைவரும் அலுவலக வேலை நாட்களில் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தை நேரில் அணுகி பெற்றுக் கொள்ளலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்போது கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
5: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
5: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
4: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
5: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில 1:10 ஆகும். நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்கள். நாட்டு மாடுகள் பற்றிய விழிப்புணர்வு இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில பெருகி வருது. நல்ல உணவை தேடி சாப்பிடும் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. மாறி வரும் இந்த சூழ்நிலைகளை கருத்துல கொண்டு பொறுமையா அதே நேரம் தெளிவா தன்னோட தொழிலை தொடங்கி அதை வெற்றிகரமா பல ஆண்டுகளா நடத்தி வரும் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு தொழில் முனைவோரை தான் இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில சந்திக்க போறோம்.
6: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து ஒரு இளைஞர் வந்து பொறியியல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டு மாடுகளை வச்சு நாட்டு மாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டு பொருட்களை வந்து சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. பட்டுக்கோட்டையை சேர்ந்த தர்மராஜன் தான் இப்ப நம்ம கூட இருக்கிறாங்க. நட்சத்திரா ஃபார்ம்ஸ் அப்படின்ற பேர்ல நாட்டு மாட்டு பண்ணை நடத்தி அந்த நாட்டு மாட்டு பண்ணையில இருந்து வரக்கூடிய உபரி பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி அதை வந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அனுபவம் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார்.
7: வணக்கம் சார்.
6: ஒரு பொறியாளரா இருந்தீங்க, அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தொடர்ச்சியா இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் தாண்டி

0: பண்ணை தொழிலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்?
1: 2019 கஜா புயலுக்கு அப்புறமா ஒரு அடல்ட்ரேஷன் இல்லாம கலப்படம் இல்லாம ஒரு பொருள் வந்து வீட்டுக்கு வீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சதுதான் இந்த நம்ம நட்சத்திர ஃபார்ம்ஸ். இங்க இருக்கிறது பூராவே நாட்டு மாடுகள் மட்டும்தான், அதை வச்சு ஆரம்பிச்ச பண்ணை தான் அது.
0: சரிங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வீட்டுல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களா?
1: ஆமா, தாத்தா காலத்துல இருந்து விவசாயம் தான். தாத்தா வந்து ஒரு 1100 மூட்டை நெல் அடிச்சிருக்காங்க, அதாவது 100% ஜெர்மினேஷன் சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நெல் தூத்தி கொடுத்துருக்காங்க, சீடை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மயிலாடுதுறையில அவங்களோட இதுவும் வந்து பதிவு பண்ணிருக்காங்க, 100% ஜெர்மினேஷன் உள்ள சீடு ப்ரொடியூஸ் பண்ற ஃபார்மர்னு சொல்லிட்டு. தாத்தாவும் வந்து ஆல் இண்டியா ரேடியோல 92 தாத்தாவும் பேசியிருக்காங்க.
0: தலைமுறை தாண்டி ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விவசாய நிகழ்ச்சியிலே புதுமையாக இது பண்பலையில போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கு, அதுல உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். இப்போ நீங்க வந்து சரி இந்த பண்ணை தொழிலுக்கு வரீங்க, தாத்தா பண்ணாங்க அப்புறம் அப்பா பண்ணாங்க, இருந்தாலும் நீங்க படிச்சு பொறியியல் அந்த மாதிரி போகும்பொழுது திருப்பி நீங்க பண்ணை மாதிரியான தொழில் ஆரம்பிக்கும் போது வீட்டுல என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருந்தது?
1: ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. அப்பாவோட இடம் வந்து டவுன்ல இருக்கு, அந்த டவுன்ல வந்து இந்த நாட்டு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும், 10 ஏக்கர் வந்து தன்னோட இடத்த வந்து பையனுக்காக ஒரு மாட்டு பண்ணை வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா, ஒரு கமர்ஷியலான ஒரு இடத்த வந்து அது வந்து சம்மதிச்சது, அது அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நானு. அதே மாதிரி வீட்டுல வந்து அம்மா தங்கச்சி என்னோட மனைவி பிள்ளைங்க எல்லாருமே இதுல ஈடுபட்டிருக்கோம். இது வந்து ஒரு தொழிலா இல்ல, இது வந்து ஒரு வாழ்வியலா இருக்கு எங்களுக்கு,
0: இது ஒரு லைஃப் ஸ்டைலா மாறிடுச்சு உங்களுக்கு.
1: கண்டிப்பா சார்.
0: சரிங்க. இப்ப நீங்க ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல இந்த நாட்டு மாடுகள் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க, நாட்டு மாடுகள்ல என்னென்ன இனங்கள் இருக்கு, இல்ல இந்த இனத்தை தான் நம்ம வாங்கணும்ன்ற முடிவு எப்படி எடுத்தீங்க?
1: நாட்டு மாடுகள்ல ஒரு 100 மேற்பட்ட ரகங்கள் இருக்கு இந்தியால, அதாவது இந்திய நாட்டு மாடுகள் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. அதுல ஒரு 8 ரகம் நம்மள்ட்ட இருக்கு, அதாவது கிர், காங்கிரஜ், காங்கேயம், சாஹிவால், ரெட் சிந்தி, அப்புறம் ஓங்கோல், அப்புறம் புங்கனூர் குட்டை, அது மாதிரி ஒரு 8 ரகங்கள் நம்மள்ட்ட இருக்கு.
0: இப்ப இந்த கிட்டத்தட்ட 7-8 ரகம் சொல்றீங்க, இதுல வந்து புங்கனூர் குட்டை எல்லாம் வந்து வெறும் எக்ஸாட்டிக்கான ஒரு நாட்டு மாடு மாதிரி தான் பாப்பாங்க. அதை இந்த 8 ரகங்களையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் இருந்தது? இந்த 8 ரகங்களையும் எதன் அடிப்படையில தேர்ந்தெடுத்தீங்க?
1: அந்த நேரத்துல நமக்கு பால் தேவை ஏற்படும் போது ஒரு ஒரு மாடை ஆட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த நேரத்துல நமக்கு கிர் தான் அவைலபிளா இருக்கு, காங்கிரஜ் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இங்கே சேர்த்திருக்கோம்.
0: சரி. இப்ப கிர், காங்கிரஜ் இது எல்லாமே குஜராத், ராஜஸ்தான் இந்த பகுதியில இருந்து வர்ற மாடுகள். ஆனா இப்ப நிறைய பேர் நீங்க சொல்றப்ப இந்த நாட்டு மாடு மாடு பண்ணைகள்ல அதிகமாக இருக்கிறது இந்த கிர், காங்கிரஜ், சாஹிவால் இதுதான் நிறைய இருக்கு. இப்போ இது வந்து நம்ம தமிழ்நாடு சூழலுக்கு, அதுவும் இப்ப பட்டுக்கோட்டை மாதிரியான ஒரு டெல்டா பகுதி, அதுவும் அது வந்து கடல் கடல் சார்ந்து ஒரு காலநிலை வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். மழை காலம் வச்சுன்னா தொடர்ச்சியான மழை இது மாதிரிலாம் இருக்கும், இது எல்லாத்துக்கும் தாங்குதா அதெல்லாம்?
1: இந்திய நாட்டு ரகங்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் உள்ள சீதோஷ நிலை அனைத்துக்கும் தாங்கி வளரக்கூடிய மாடுகள் தான். இப்போ வெளியில நாடுகள்ல இருந்து வந்த ஜெர்சி, HF சொல்றாங்கல்ல, அதுதான் வந்து நம்ம சீதோஷ நிலையை அடாப்ட் பண்ணிக்க முடியாம நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மாடுகளுக்கு அது மாதிரியான எந்த தொந்தரவுமே கிடையாது. நமக்கு அதுல இருந்து கிடைக்கிற பாலா இருந்தாலும் அதுல இருந்து கிடைக்கிற சாணமா இருந்தாலுமே அவ்வளோ மதிப்பு கூட இருக்குது.
0: சரிங்க. இப்போ நீங்க வந்து என்னதான் முன்னாடியே பரம்பரை பரம்பரையாக விவசாயம் பண்ணா கூட முதல்ல இப்ப இந்த மாடு வளர்ப்பு அப்படிங்கறது எல்லாருக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவமாக தான் இருந்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு என்னென்ன சிக்கலாம் இருந்துச்சு இந்த மாடுகள்லாம் வச்சுட்டு இது பண்ணும்பொழுது, என்னென்ன ப்ராப்ளம்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணீங்க உங்களோட முதல்ல ஆரம்பிக்கிற சமயத்தில்?
1: முக்கியமாக ஃபேஸ் பண்ணது வந்து நோய் தாக்கம் சார். ஒரு 2 விதமான நோய்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அச்சுறுத்தலாகவே இருந்தது. LSD சொல்லுவாங்க, லம்பி ஸ்கின் டிசீஸ், பெரிய MI நோய்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து FMD, கோமாரி நோய்னு சொல்லுவாங்க. கோமாரி நோய் வந்து இப்போ பழைய படியாக குறைஞ்சிருச்சு. இந்த லம்பி ஸ்கின் டிசீஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு 40 நாளைக்கு முதற்கொண்டு அதுக்கான மருந்து போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து வேக்சினோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது அதுக்கப்புறமா கறக்கிறதுக்கு ஆளுங்க, இப்போ இன் கேஸ் வந்து ஆள் இல்லைனாலும் இப்போ நான் உட்காந்து கறப்பேன். ஒரு நாளைக்கு வந்து 20 மாடு என்னால் காலையும் ஈவினிங்கும் கறக்க முடியும். அதனால நம்ம கறக்கணும். இப்போ வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த மாட்டு தொழில் பண்றது வந்து உபயோகமா இருக்காது.
0: சரிங்க. நீங்க ஆரம்பிக்கும் போது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருந்தது, இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குங்க?
1: ஆரம்பிக்கும் போது ஒரு 2 மாடோட ஆரம்பிச்சது, இப்போ ஒரு 150 மாடுகள் இருக்கு சார்.
0: 2-150 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நீங்க ஒரு 7-8 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி தான் அது. இப்ப நீங்க இந்த பால் கறவைக்கு ஆள் இல்ல அப்படிங்கறது ஒரு சவாலா சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு மாத இதுல யாராவது சம்பளம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஆட்கள் வைக்கலையா நீங்க அந்த வேலைக்கு? என்ன
1: இருக்காங்க வேலையாட்கள் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத பட்சத்துல என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் கறக்குற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்குன்னு உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க, கறவைக்கு ஆள் இருக்காங்க.
0: கறவைக்கு ஏன் மிஷின் நம்ம போக கூடாதுன்ற எந்த எண்ணமும் இல்லையா? ஏன் மிஷின் யூஸ் பண்றது இல்ல?
1: இருக்கு சார், மிஷின் இருக்கு. ஆனா நாட்டு மாடுகளுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா நாட்டு மாடுகள் வந்து இயற்கையாவே தாய்மை குணம் அதிகம். இப்ப என்னன்னா கண்ணுக்குட்டிக்கு பால் ஊட்டிட்டு நம்ம கறக்க ஆரம்பிப்போம், கறக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் கண்ணுக்குட்டியை திரும்பி பார்த்துட்டு உடனே பால் மேல ஏத்தும், அப்புறம் மறுபடியும் கழுவிட்டு அதை கறக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் கண்ணுக்குட்டியை ஊட்ட விடணும், அப்புறம் மறுபடியும் கறக்கணும். அப்போ இது வந்து ப்ராசஸ் வந்து நான்

0: ஒரு 60 மாடு வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகும் எனக்கு மிஷினில் கறக்கிறதுனா, ஆனால் ஆளுங்க கறந்தோம்னா 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடும். இதுதான் ரீசன் சார்.
1: மொத்தத்தில் மிஷின் வந்து உங்களுக்கு நேரத்தை சேமிக்கிறதுக்கு பதிலாக நேரம் அதிகமாகிறது.
0: ஏன்னா நாட்டு மாடுகள் இவங்கள்ட்ட வந்து சைக்கலாஜிக்கலாக தான் நம்ம போய் அவங்கள அணுகணுமே தவிர மிஷின் ரிலேட்டடாகவே இவங்களை பார்த்தோம்னா இவங்க நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க.
1: சரி, இப்போ 2 மாடுலேருந்து இப்போ 150 மாடுனா அதுக்கேற்ற மாதிரியான பண்ணை வளாகம் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிட்டிங்களா? தீவனம் இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: தீவனம் வந்து பச்சை புல் அவசியம் கொடுக்கணும் மாடுகளுக்கு. இங்கே வந்து பசும் புல் வந்து கோஎஃப்எஸ்29 சூப்பர் நேப்பியர், அகத்தி, மல்வரி, அப்புறம் ரெட் நேப்பியர் அந்த மாதிரி ரகங்கள்லாம் போட்டிருக்கோம். அது போக வெளியிலேருந்து ஊறுகாய் புல்னு சைலேஜ்னு சொல்லுவாங்க, அதுவுமே வெளியிலேருந்து வாங்கி போட்டுருக்கோம். மக்காச்சோள தட்டையில் ஏற்பட்ட சைலேஜ் அது, அதுவும் கொடுத்துட்டு இருக்கோம். அது போக வைக்கோல் வந்து ஃபார்மர்ஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கலப்பு தீவனம் வந்து நமக்கு புண்ணாக்கு, தவிடு அதெல்லாம் மிக்சடாக நம்மளே ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இங்கே கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும்
1: அதாவது அடர் தீவனங்கள் நீங்களே ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. சரி, பண்ணை வளாகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பராமரிக்கிறீங்க? அதாவது ஒரே இடத்துல கட்டின மாதிரி இது பண்றீங்களா, இல்ல ஃப்ரீ ரேஞ்ச் மாதிரி அப்பப்ப பகல் எல்லாம் மேய விட்டுட்டு அப்புறம் நைட்ல கட்டுறது அந்த மாதிரி மாடுகள் எப்படி பராமரிக்கிறீங்க?
0: காலையில ஒரு 3:30 கறவை ஆரம்பிக்கும் சார். ஆரம்பிச்சு 5:30 முடிச்சிடும். முடிச்சிட்டு மாடுகள்லாம் உள்ள ஒரு 4 ஏக்கர்ல வந்து ஓபன்ல தான் இருக்கும். புல்லு இருக்கோ இல்லையா அது மெயினா நடக்கணும். 12 மணி இல்ல 1 மணிக்கு அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி உள்ள கட்டிடுவோம். ஷெட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி போல மறுபடியும் கறவை ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நைட் டைம் பூராவே கட்டி தான் இருக்கும். இந்த மாடுகள் எல்லாமே நாட்டு மாடுகள், வெயிட் கூட இருக்கிறதுனால ஒவ்வொரு மாடு நிக்கிற இடத்துல வந்து ரப்பர் மேட் போட்டிருக்கோம். அதனால அவங்களுக்கு கால் வலி ஏற்படாத அளவுக்கு எல்லா வசதிகளும் பண்ணிருக்கோம்.
1: அதாவது சிமெண்ட் தரைத்தளத்துல ரொம்ப நேரம் நின்னா வலிக்குன்றனால ரப்பர் மேட் மாதிரி
0: அது மாதிரி போடும்.
1: சரி, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன நோக்கத்துல ஆரம்பிச்சீங்க? அதாவது இதுல இருந்து என்ன ப்ராடக்ட் விற்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவோட ஆரம்பிச்சிருப்பீங்களா? என்ன ப்ராடக்ட்னு ஆரம்பிச்சீங்க?
0: இது பால் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சோம், நாட்டு மாட்டு பால். இப்ப காலையிலயும் ஈவினிங்கும் இப்போ 7 வருஷமா இந்த டைமுக்கு காலையில ஒரு 5:30 ஆரம்பிப்போம். நம்ம டெலிவரிக்கு 5:30 கரெக்டா 7:30 வீடுகளுக்கு போய் டெலிவரி ஆயிரும்.
1: டெலிவரிக்கு தனியா ஒரு டீம் வச்சிருக்கீங்க?
0: ஆள் இருக்காங்க. 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் பாக்கெட்ல போட்டு கொடுத்துருவோம்.
1: பாக்கெட்லயே போட்டு கொடுக்குறீங்க நீங்க?
0: பாக்கெட்ல போட்டு கொடுத்துருவோம். ஃப்ரெஷ் மில்க் இமீடியட்டா, வேற எந்த ப்ராசஸும் பாஸ்டரைசேஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இமீடியட்டா பாக்கெட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஈவினிங் டைமும் கொடுத்துட்டு இருக்கோம்.
1: பால் வந்து முதல்ல இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் சப்ளை பண்றீங்க?
0: இப்போ வந்து 300 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: 300 லிட்டருமே பட்டுக்கூடிய சுத்தியே கன்சூம் ஆயிடுது எல்லாமே.
0: ஒரு 200 லிட்டர் கிட்ட வந்து ஃப்ரெஷ் மில்காவே கொடுத்துருவோம். மிச்சம் இருக்கிற 100 லிட்டர்ல இருந்து நெய் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பால்ல காய்ச்சிட்டு அது தயிர் உர ஊத்திடுவோம். தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயில இருந்து நெய் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சரிங்க, இப்ப இதுக்கெல்லாம் ஏதாவது பயிற்சிகள் மாதிரி போனீங்களா? அந்த மாதிரி வேல்யூ அடிஷன் இதெல்லாம் செய்யலன்றது பயிற்சி மாதிரி ஏதாவது போனீங்களா?
0: இல்ல, ஏற்கனவே இதை பத்தி செஞ்சிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிருக்கோம், பண்ணை வச்சிருக்கவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் முக்காவாசி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்ல தான் செஞ்சு பாத்துட்டு இருக்கோம்.
1: சரி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிக் கொண்டிருக்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்டிருக்கும்.
1: பிரதம மந்திரியின் வேளாண் கடன் அட்டை விவசாயிகள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு சரியான நேரத்தில் மலிவு விலையில் பிணையமில்லாத கடனுதவியை வழங்குகிறது. கடன் உச்சவரம்பு ₹5,00,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிணையில்லாத கடனுதவி தொகை தலா ₹2,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. கிசான் கிரெடிட் கார்டு விவசாயியின் நண்பர். அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதி உதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறைந்த பிரிமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது புதுச்சேவை மையத்தை அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாட்டு மாட்டு பண்ணை வைத்து அதுல இருந்து பால் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்து வரும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை கோட்டைக்குளம் இ தர்மராஜன் ஐயா அவர்களுடனான நேர்முகம் கேட்டிருக்கோம்.
3: இந்த நாட்டு மாட்டு பால் அப்படிங்கறது நம்ம சாதாரணமா வாங்குற பாலை விட விலை கூட தான் இருக்கும். நீங்க எவ்வளவு விலைக்கு குடுக்கறீங்க பட்டுக்கோட்டை பொறுத்த வரைக்கும், அந்த விலையில வந்து கன்சூமர்ஸ் வந்து ஹாப்பியா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்களா?
4: தாராளமா சார், ஆரம்பத்துல 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப வந்து 80 ரூபாய்க்கு பால் கொடுத்துட்டு இருக்கோம். நாட்டு மாட்டு பால் நமக்கு சென்னையிலயும் ஒரு கடை இருக்கு, துறைப்பாக்கம் ஓஎம்ஆர் ரோட்ல, அங்க வந்து 120 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்க டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே கூட இருக்குன்றதுனால அது 120 அங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது ஃப்ரெஷ் மில்க் அங்க கொடுக்க முடியறது இல்ல, நம்ம அன்னைக்கு கொண்டு போய் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம், அன்னைக்கே வந்து அதை வாங்கிட்டு போயிருவாங்க. அது மாதிரிதான் 3 டேஸ் ஒன்ஸ் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம்.

0: அங்கே எவ்வளோ பால் கன்சியூம் ஆகுது சென்னையை பொறுத்த வரைக்கும்?
1: அங்கே அரௌண்ட் ஒரு 50 லிட்டர் அந்த மாதிரி தான் சார்.
0: இப்போ இன்னும் இதை வந்து இந்த சப்ளை செயினை வந்து இன்னும் பெருசாக்கலாம், இல்லை வேற ஏதாவது பக்கத்தில் இப்போ நீங்கள் வந்து சென்னையில் வைக்கிறது காண்டிலும் அடுத்து தஞ்சாவூரோ இல்லை திருச்சியோ இல்லை புதுக்கோட்டையோ உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அடுத்த நகரங்களுக்கு எடுத்துகிட்டு போகலான்ற ஏதாவது என்ன இருக்கா உங்களுக்கு?
1: இருக்கு சார். ஆனால் இதில் ஒரு பெரிய சவாலே என்னன்னா, இது நாட்டு மாடுகள்ன்றதுனால பாலோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜெர்சி HF மாடுகள் வச்சிருந்தோம்னா ஒரு மாடு வந்து 20-30 லிட்டருக்கு மேலெல்லாம் பால் கறக்கும். இப்போ இந்த ரக மாடுகள் எல்லாமே ஒரு ஆவரேஜா 10 லிட்டர் சொல்லலாம், அதிகமாக ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுகள் இருக்கு. இப்போ அதனால வந்து நம்ம பாலோட அளவு கம்மியா இருக்குல்ல. இப்போ வெளியிலேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும்னா கூட நாட்டு மாடுகள் மட்டும் வச்சிருக்கிறவங்கன்னா நாட்டு மாடுகள் பாலை செக் பண்ணி வாங்குறதும் ஒரு சவால் இருக்கு. அது A1 மில்கா A2 மில்கான்னு செக் பண்றதுக்கு இமீடியட்டா செக் பண்ணக்கூடிய மிஷின் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம பண்ணையில நிறைய சுய உதவி குழுல இருந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் வர்றாங்க. இப்போ வெட்டினரி யூனிவர்சிட்டில இருந்துலாம் நிறைய பேர் அனுப்பி விடுறாங்க. அவங்க எல்லாம் அந்த மாதிரியான ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு நாட்டு மாடுகள் வச்சு வளர்க்குறாங்க. அவங்க ஒரு ஒரு மாடை அவங்கள்ட்ட நம்ம பால் ப்ரொக்யூர் பண்றோம். அந்த மாட்டோட போட்டோல இருந்து அது எப்ப கண்ணு போட்டுச்சு, அந்த மாட்டோட பெடிகிரியை வந்து நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. அது மாதிரி இப்போ ஒரு 15 ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அந்த மாதிரியான ஒரு புது மாடல் வந்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா?
1: அது வந்து இன்னும் விரிவுபடுத்தி போறதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்ல இருந்து இது மாதிரியான சப்போர்ட் எல்லாம் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தி நாட்டு மாடுகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்தாங்கன்னா இது வந்து பெரிய அளவுல நாட்டு மாடுகளோட இனமும் நல்லா பெருகும், ஆரோக்கியமான உணவும் வந்து எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு ஒரு பெரிய அடித்தளமா இருக்கும். அது
0: நட்சத்திரவை பொறுத்து பாலை தாண்டி நெய் செய்றீங்க, வேற என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க?
1: நமக்கு உபரியா இருக்கு, ஒரு 100 லிட்டர் தான் இருக்குன்றதுனால அதுல இருந்து நெய், பால்கோவா. இப்ப பால்கோவானா வாரத்துல ஒரு நாள் பால்கோவா, பன்னீர் ஒரு நாள் வாரத்துல, அது மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் வெண்ணையா கேக்குறவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம்,
0: வெண்ணையா
1: கொடுத்துட்டு இருக்கோம்.
0: இது எல்லாத்தையுமே பிராண்டிங் பண்றதுக்கு என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க? ஏன்னா நீங்க வந்து ஒரு டிஷர்ட் போட்டு வந்திருக்கிறதே உங்க ஃபார்மோட இது போட்டு ஒரு படம் போட்டு நட்சத்திர ஃபார்ம்ஸ் யுவர் ஆர்கானிக் ஹெவன் அப்படின்னு ஒரு டேக் லைனோட ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க. இந்த பிராண்டிங் பண்றதுல என்னென்ன முயற்சிகள் செய்யறீங்க, என்னென்ன மனக்கடல் செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: இப்போ நம்ம நட்சத்திர ஃபார்ம்ஸ்ல வந்து ஒரு 3 பிராண்ட் நேம் இருக்கு. அது ஆரா மில்க்ன்ற இது வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்டு, அது வந்து பால் ஐட்டம்ஸுக்கு மட்டும். அது போக ஆதவன்ற பிராண்ட் நேம்ல அது ரெஜிஸ்டர்டு, அது ஆதவன்ற பிராண்டு. அதுல வந்து சாணத்துல இருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் எல்லாமே அதுல, ஊதுபத்தி, கப்சாம்பிராணி, பஞ்சகவிய விளக்கு, விபூதி, பசு தீர்த்தம், அது மாதிரி மொத்தம் ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் கிட்ட அதுல செஞ்சிட்டு இருக்கோம். அதுல அது போக மித்ரா ஆர்கானிக்ஸ் சொல்லிட்டு எண்ணெயும் நம்ம இயற்கையா விளைவிச்ச எண்ணெய் வித்துகள்ல இருந்து எடுத்து நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது மாதிரி அதுவும் ஆட்டி எண்ணெயாவும் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து வர்ற புண்ணாக்க நம்ம மாடுகளுக்கு பயன்படுத்திக்கிறோம்.
0: இப்போ இந்த 3 வெர்டிகலா நீங்க உங்களோட நிறுவனத்தை வந்து நடத்துறீங்க, வெவ்வேறு பேர்ல பால், ஆரோ மில்க், அதே மாதிரி ஒரு 3 பிராண்டா வச்சுட்டு நீங்க 3 வெர்டிகலா அதை ரன் பண்றீங்க. இதை வந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறதுக்கு மித்த விஷயங்கள் எப்படி, அதாவது இதுக்கான வியாபாரத்தை பெருசாக்குறது, விசிபிலிட்டியை உங்களோட பிராண்டை எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அதுல எல்லாம் நீங்க எப்படி செயல்படுறீங்க, சமூக ஊடகங்கள்ல எப்படி செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லுங்க.
1: ஆரம்பத்துல இன்ஸ்டாகிராம்ல அதுல எல்லாம் நாங்க அதிகமா இல்ல, இப்பதான் ஒரு 1 இயரா பேஜ் ஓபன் பண்ணி இப்போ இதெல்லாமே இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் எல்லாத்தையுமே வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக சென்னையில வந்து ஒரு 35 சூப்பர் மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம அவுட்லெட் சென்னையிலயும் இருக்கு, அது போக அறந்தாங்கிலயும் ஒரு அவுட்லெட் இருக்கு, பட்டுக்கோட்டையிலயும் ஒரு ரீட்டைல் அவுட்லெட் இருக்கு. அதுல வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் விளம்பரம் படுத்திட்டு இருக்கோம்.
0: சரிங்க, இப்போ இந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் வரவேற்பு அப்படிங்கறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது இப்ப இந்த A2 மில்க் இத பத்தி ஏன்னா ஒரு விழிப்புணர்வு, குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தொடர்ச்சியாக அந்த தேவையோ அதுக்கான ஒரு ஆர்வமும் நுகர்வோர்கிட்ட இருக்கிறத பாக்க முடியுது அவங்களால.
1: கரெக்டாக சொல்றீங்க சார், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நாட்டு மாடுகளோட தேடுதல் வந்து என்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கு. முக்கியமா இந்த கோவிடுக்கு அப்புறம் தன்னோட ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்கிறது வந்து எல்லாருமே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப நாங்க 2019 பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் 2022 மேல அது ஒரு பெரிய ஒரு பூமா தான் இருக்கு. ரொம்ப விரும்பி வந்து கேக்குறாங்க, ரொம்ப தொலைவுல இருந்து வந்து கேக்குறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து லீவுக்கு வர்றவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு 20 கிலோ அவங்களுக்கு லக்கேஜ் இதுல வந்து ஒரு 10 கிலோ இதை வாங்கிட்டு போற அளவுக்கான இது இருக்காங்கன்னா அப்ப அதுலயே நம்மளோட ப்ராடக்ட்ஸோட மதிப்பு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல
0: சரிங்க, இப்ப நம்ம வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கோம், ஒரு ஆர்வம் இருக்கு, நம்ம இது மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி போடலாம், அது ஒரு நாட்டு மாடு ஃபார்ம் மாதிரி போடலாம் அப்படின்னு வந்துட்டீங்க. இது மாதிரி வந்து தொடர்ச்சியா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விதான். ஏன்னா ஒரு சிலர் வருவாங்க, கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்பாங்க, உடனே லாபம் இருக்காது, விட்டுறலாம் அப்படின்னு தோணும். ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் சின்னதா ஒரு நாட்டு மாடு பண்ணையை வச்சு அந்த நாட்டு மாடு பண்ணையில இருந்து கிடைக்கிற பொருட்கள் நகரத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கறதுல தொடர்ச்சியாக ஈடுபட்டோம்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெறுவதற்கு என்னென்னலாம் செய்யலாம்?
1: கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க சார். ஆனா இதுக்கு முதல்ல தேவை வந்து பொறுமை ரொம்ப அவசியமா வேணும். இப்ப

0: இதுலேருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4 இயர்ஸுக்கு அப்புறம்லாம் இப்போ வெளிநாடுகள்ல இருந்து இப்போ யூடியூப் அந்த மாதிரி இதுல எல்லாம் சில வீடியோஸ் எல்லாம் நிறைய பாக்குறாங்கல்ல, அவங்க வந்து நிறைய மிஸ்கைடிங்கா அந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதாவது ஒரே மாதத்தில் 4 லட்சம் சம்பாதிக்கும் பட்டதாரி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேப்ஷன்ஸ் போடுறாங்க. இப்ப அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுல வந்து ரொம்ப பெரிய அளவுல வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க தொழில விட்டுட்டு இங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இப்ப நம்மள்ட்ட அந்த ஆலோசனை எல்லாம் கேட்பாங்க பண்ண அமைக்கிறதுக்கு. அமைச்சிட்டு ஒரு 3 மாசம் 4 மாசத்துலயே திருப்பி கூப்பிடுவாங்க, என்ன இதுல இருந்து திருப்பி ரிட்டர்ன் வரமாட்டேங்குதுன்னு. அது மாதிரி எந்த தொழிலையுமே வந்து ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் வராது,
1: ஈவன் 1 வருஷத்துல கூட வராது.
0: எனக்கு வந்து இந்த பிரேக் ஈவன் ரீச் பண்றதுக்கு வந்து 4 வருஷம் ஆயிருக்கு சார். இவ்வளவு சப்போர்ட் வீட்டுல இதுல எல்லாம் இருந்து,
1: அது இல்லாம இடம்லாம் உங்களோட இடம், ஆல்ரெடி இருந்த இடம்லாம் உங்களோட இடம், அப்படி இருந்தே 4 வருஷம்
0: ஆயிருக்கு. அப்போ வந்து அவங்க வந்து அதுல சஸ்டெயின் பண்றதுக்கு வந்து அவங்களோட உழைப்பு நேரடியா போடணும். அதே மாதிரி நிறைய பண்ணைகள்ல வந்து கேமரா மட்டும் வச்சுட்டு நான் வெளியில வேற ஒரு இடத்துல இருக்கேன், அது கேமரா வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கோட்டை வர்றது நம்ம பாக்குறோம். அதுல அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது
1: மாட்டை வந்து நம்ம தொட்டு பார்த்து அதுகிட்ட பேசி
0: பழகணும். ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். நேரடியா பாத்துட்டோம்னா பிரச்சனை இல்ல, அந்த நேரத்துக்கு இப்போ ஒரு 8 மணி நேரம் வலு அடிச்சதுல இருந்து ஒரு 8 மணி நேரம் கழிச்சு ஒரு காளையை சேர்க்கணும் அப்படின்னா அந்த காளையை நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோம். அப்போ இது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிறது வந்து வருஷம் ஒரு கண்ணு அப்படின்றது இங்க போயிட்டு இருக்கிறதுனாலதான் நிறைய வெட்டினரி டாக்டர்ஸுமே இங்க வந்து பார்த்து நிறைய ஆரம்பத்துல கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டர் மகேந்திரன் சார், ஜோன்ஸ் டாக்டர், அது மாதிரி நிறைய பேர் நமக்கு கைடன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இளைஞர்களால வந்து இங்க மாடுகளுக்கு எல்லாமே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து டாக்டர் விஜயபாஸ்கர்னு சொல்லிட்டு அவங்க சென்னையில இருக்காங்க, அவங்க நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்தியாலே இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து மாடுகளுக்கு கொடுக்கறோம் அப்படின்றது ஒரு கூடுதல் சிறப்பு.
1: மாடுகளுக்கு அக்குபஞ்சர்ன்றது எனக்கே புதுசா இருக்கு நீங்க சொல்றது கேக்குறதுக்கு. அக்குபஞ்சர்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன விஷயத்துல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இப்போ இது வரைக்கும் இப்ப நம்ம ஒரு 60-70 மாடுகள் கிட்ட அந்த மாதிரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணிருக்கோம். அது வந்து அக்குபஞ்சர்னா நீடில் பண்ணாம அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ் வந்து பிரஷர் மட்டும் கொடுத்து அந்த இடத்துல மிளகு வச்சு ஒட்டிடுவோம். அது வந்து நிறைய மாற்றங்கள். இப்போ ஒரு மாட்டுக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா அந்த காது கீழே ஒரு பாயிண்ட் அந்த ஐயா சொல்லுவாங்க, அவங்க அந்த இதை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி இந்த இடது சுழற்சியா வடது சுழற்சியா அப்படின்னு அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணோம்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ கழிச்சல் நோய் இருக்கு, ஒரு 2-3 நாள் இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நிறைய டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தோம். அதில் இப்போ ஒரு 2 வருஷமா இப்போ ஐயாவோட வழிகாட்டுதல்ல ஒரு அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ் ஒரு 3 புள்ளிகள் தான் அனுப்புவாங்க. அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா காலையில அந்த கழிச்சல் இருக்கு, நாளைக்கு காலையில் பார்த்தோம்னா கழிச்சல் இருக்காது, சாணம் வந்து இருகலா இருக்கும். அது இது வந்து ஒரு மிராக்குலஸா நடக்குது, நம்ம கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆரம்பத்துல எனக்கும் இதை எடுத்து பண்ணும் போதும் இது இருக்குமா அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா செய்ய ஆரம்பிச்சு அவங்க ஐயா நம்பிக்கையா சொன்னதுக்கு அப்புறமா இது 100% வேலை செஞ்சுட்டு இருக்கு, டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும். அது இப்போ தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியோட ஒரு இன்குபேஷன் இதுல வந்து நம்ம கொலாபரேட் ஆகி அதுல இருந்து நமக்கு 18 மந்த்ஸ்க்கு நமக்கு ஒரு மென்டார் கொடுத்து இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாடுகளுக்கு எப்படி இருக்குன்றத மானிட்டர் பண்றதுக்காகவே வெட்டினரி யூனிவர்சிட்டில இருந்து நமக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க.
1: ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் சோசியல் மீடியா தம்ப்நெயில பார்த்து ஆரம்பிச்சோம்னாலாம் மாடுகளை வந்து வச்சு பண்ணை பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, மாடு மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலும் பண்ணை தொழில எந்த பண்ணை தொழிலா இருந்தாலும் வேளாண்மையா இருந்தாலும் சரி, ஆறு இயற்கை விவசாயம் பண்றேன், கீரை வளர்க்கறேன், எதுவா இருந்தாலும் வெறும் சோசியல் மீடியா தம்ப்நெயில வச்சு நம்பி வந்தோம்னா தம்ப்நெயில் மாதிரி நம்மளோட தம்பு வந்து காண போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நம்மளோட உழைப்பு மட்டும்தான் நமக்கு தொடர்ச்சியாக உறுதுணையாக இருக்கும், நம்மளுடைய சுய ஈடுபாடு இருக்கணும். நம்ம அதுல வந்து ஈடுபாட்டோட இருந்து அது சம்பந்தமான அறிவை பெற்று அது சம்பந்தமான உழைப்பை கொடுத்து அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்றப்பல இப்போ 2-3 வருஷத்துலலாம் நம்ம வந்து இதுல ஜெயிப்பதற்கு இல்ல உடனே நமக்கு ஒரு இது வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் நம்பாம, ஆனா ஒரு தொடர்ச்சியாக தொழிலாக செய்யும் போது ஒரு பெரிய வேல்யூவை ஒரு பெரிய நிறுவனத்தை இப்ப நீங்க சொல்ற இந்த 3 வெர்டிகளும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு லிஸ்ட் பண்ணா கூட வாங்குறதுக்கு ஆட்கள் வருவாங்க. இல்ல இது ஒரு தனியா நீங்க ஒரு தனித்தனி நிறுவனங்களா நடத்தும் போது கூட அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு மதிப்பு வரும், அந்த பிராண்டுக்குன்னு ஒரு தனி மதிப்பு வரும், அந்த மதிப்பின் மூலமாக நம்ம தொழில் உயரும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதை கேட்டுட்டு இருக்க விவசாயியா இருக்கட்டும், இல்ல இறைஞலா இருக்கட்டும், இல்ல இது மாதிரி புதுசா நானும் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: என்னோட நம்பர் வந்து 8778541393. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா எந்த ஆலோசனையா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எந்த நேரமா இருந்தாலும் நீங்க கால் பண்ணலாம்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை

0: கோட்டைக்குளம் பகுதியைச் சேர்ந்த இ தர்மராஜன் ஐயா அவர்களின் தொலைபேசி எண் மீண்டும் 87 78 54 13 93.
1: நன்றிங்க, உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. அவங்களுடைய பண்ணை வந்து இன்னும் பெரும் அளவுக்கு வளரட்டும். பட்டுக்கோட்டையில இருந்து இன்னும் பல ஊருக்கு நீங்க பரவி இன்னும் பெரிதாக இது வளரணும். ஏன்னா ஒரு நல்ல பொருளை எடுத்துட்டு போறோம், நல்ல விஷயத்த செய்யறோம், அதன் மூலமாக நன்மை பெருகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து இந்த நிகழ்ச்சியில இருந்து உங்களை சந்திச்சதுல மிக மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம். நன்றி.
2: ரொம்ப நன்றி சார். நேயர்களுக்கு நன்றி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஃபார்ம் டூ சிட்டி நிகழ்ச்சியில நேயர்கள் இன்னைக்கு கேட்டது 1:10 ஆகும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்களுடனான நேர்முகம். எந்த தொழிலா இருந்தாலும் அதுல வெற்றி அடைய பொறுமை ரொம்ப முக்கியம். மற்றவர்களோட அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வது நம்ம பல தவறான முடிவுகளை எடுக்கிறதுல இருந்து நம்மள காப்பாத்தும். வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற இந்த உலகத்துல நாட்டு மாட்டு பண்ணை அமைத்து பால் மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்களை வெற்றிகரமா சந்தைப்படுத்தி லாபம் பெறுவது எப்படி அப்படின்னு தன்னோட வாழ்க்கை அனுபவங்களை இன்னைக்கு நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை கோட்டைக்குளம் இ தர்மராஜன் அவர்கள். உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் எஸ் கோபாலகிருஷ்ணன். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டூ சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
4: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
7: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8:00. கேட்கலாம் இனி
8: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறினார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக தெரிவித்தார். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா பெற்றுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாகவும் போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பனை எட்டுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்காகவே கார்கள் வழங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் குறைகளை அவர்களது இடத்திற்கே சென்று கேட்டறிய இது உதவும் என்றார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பால பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இம்மாரத்தான் நிகழ்ச்சியில் 2,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவை மரபுகளை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நிலைநாட்ட வேண்டுமென திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருப்பதாக கூறிவிட்டு கார்கள் வைத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் கார்களும் ஓட்டுநர்களுக்கு சம்பளமும் வழங்குவது ஏற்புடையதல்ல என தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாநில அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட

விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகழ் குழு தயாரித்தளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில் அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். திருப்பூர் சின்ன பொம்மநாயகன் பாளையத்தில் 6க்கும் மேற்பட்ட பனியன் கழிவு கிடங்குகளில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயணைப்புத்துறையினர் தீயை போராடி அணைத்தனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,883 கனஅடியிலிருந்து 13,538 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.83 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கரூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்திருந்தது. மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

8:05 நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்து நம் நினைவில் நிற்கும் பாடல்களை கேட்கும் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, 4-3-1-246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ண வழக்கமான நேயர்களும் அறிமுக நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணையும் தொட்டு வந்து உங்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, இது இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: ஒரு நல்ல பாடல் வைதிகை காத்திருந்தாள் திரைப்படத்தில் வந்து இளையராஜாவோட இசையில் ஜெயச்சந்திரன் வாணிஜியராம் வரிகளில் பாடல் கேட்டோம். ஒரு நீண்ட ஆலாபனை தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் நீண்ட ஆலாபனை கொடுத்துருப்பாரு. இந்த பாடல் இந்த படத்தை பற்றி ஒரு தகவல் நம்ம சொல்லலாம்.
1: சொல்லுங்கள்.
0: பொதுவாக என்னென்னா ஒரு படம் வந்து திரைக்கதை எழுதின உடனே தான் அதுக்கு எந்தெந்த இடத்துல பாடல்கள் வரும், என்ன இசை அமைக்கலாம் அப்படின்றது தான் முடிவு பண்ணுவாங்க.
1: ஆமாம்.
0: ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா முதல்ல பாட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த பாட்டுக்காக எழுதப்பட்ட கதை தான் இது.
1: அப்படியா?
0: ஆமாம். இளையராஜா வந்து இதில் அந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்கள் கிட்டத்தட்ட 6-7 பாடல்கள் இருக்கும், அதை வந்து முன்னாடியே அவர் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தார். இந்த பாடலுக்கு யார் ஒரே படத்தில் எல்லா பாடலையும் வைக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை தான் அவர் வச்சது. அந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு கதை எழுதுனவர் தான் சுந்தரராஜன்.
1: ஆஹா.
0: அந்த படம் தான் வைதேகி காத்திருந்தார்.
1: ஒரு பெரிய டாஸ்க் தான் அது.
0: ஆமாம். ஒரு அருமையான பாடல் இது. நீண்ட ஆலாபனை ஜெயந்திரன் பண்ணியிருப்பார். அது இல்லாமல் அதில் ஒரு வரியும் கூட வரும், மஞ்சத்திலே 7 ஸ்வரம் அப்படின்னு ஸ்வரத்தையே வந்து பொருளாக மாற்றிருப்பாங்க. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாருங்க இங்கிருந்து?
2: நான் மூவானூர் தண்ணீர் பந்தல் செல்வாராணி.
0: பழைய நேயர், நீண்ட நாள் நேயர்.
2: ஆமாங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல பிரமாதமாக இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு முத்துகாலை படத்துலேருந்து புன்னை வனத்து குயில் இந்த பாடல் சார்.
0: கேட்கலாமா?
2: நன்றிங்க சார். நன்றி.

0: முத்துக்காளை படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய ஒரு அருமையான பாடலை கேட்டோம்.
1: ஆமாம், அதாவது புன்னை வனத்து குயில் முல்லை வனத்து மலர் அப்படின்ற மாதிரி வரிகள்லாம் அவங்க வாழை எழுதியிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேங்குழலின் ஓசை, அதாவது பாடலோட வரியே என்ன

0: வந்து இந்த புல்லாங்குழலில் வந்து நினைவுபடுத்துறதுக்கூடியான வரிகள்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க. இப்போ அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்குறான்னு பாங்க.
1: வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யாரும்மா பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அடுத்து ஆலம்பக்கத்துலேருந்து மேரி பேசுகிறேன் சார்.
1: மேரி, என்ன பாடல் வேணுங்க?
2: படிக்காதன் படத்துலேருந்து ஊர்கூட்டக்கிளியாக அந்த பாட்டு போடுங்க சார்.
0: இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள்லாம் அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல. அது ஒரு சகோதரர்களோட பாசம் தான். அண்ணன் வந்து இரு தம்பிகளுக்காக பாடுவார். அந்த பாடலுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, நெல்லின் விதை தோன்றாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா, நான் தந்த பண்புக்கும் தாய் தந்த அன்புக்கும் பூமாலை காத்து நிற்கும் அப்படின்ற வரிகள் கூட இதில் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க. பாடலை கேட்போம்.
1: வரிகள் எல்லாமே சொத்து, அதை நம்ம இப்போ கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருக்கிறோம் இது இரவு இசை. இனிமே திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்

0: சகோதர பாசத்தை வச்சு பாடலை நம்ம கேட்டோம். மலேசியா வாசுதேவன் அவருடைய குரல்.
1: ஆமாம், அதாவது நிறைய பேரோட வாழ்க்கையிலையுமே அந்த அண்ணன் அப்படிங்கிறவங்க அப்பாவாக இருப்பாங்க. சகோதரர்கள் அந்த தாய் தந்தையோட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய

0: ஒரு மாதிரியான பாடல் இல்லையா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அது படத்தில் கூட ஒரு இடத்துல அவர் ரஜினிகாந்தை சந்திக்கும் போது சொல்லுவார், உங்களை வந்து மார் மேலேயும் தோல் மேலேயும் தூக்கி வளர்த்த தவிர வேறு என்னடா நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு வார்த்தை கேட்பார். அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவர் வைரமுத்தோட வரிகளில் பார்த்தீங்கன்னா, பறவைகள் எங்கே திரிந்தாலும் திரும்பி கூட்டுக்கு தான் வரணும், எங்கே வேலைக்கு போனாலும் எவ்வளோ இருந்தாலும் குடும்ப பாசம் இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய பாடல் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய இரவு வணக்கம் சார். சோமனது மாலா சிதம்பரம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்கம்மா. என்ன ஊர் சொன்னீங்க நீங்க?
2: விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார், முத்துசோளம் போட்டு இருக்காங்க சார்.
0: சோபனாபுரம்.
1: சோபனாபுரம். அது இந்த
2: துறையூர் தான். துறையூர் வட்டம் உப்பிலியவரம்
1: சார். அங்க உங்களுக்கு வந்து அந்த மேளம் தான் ரொம்ப ஃபேமஸ் தானே, செங்கட்டு வட்டி அதெல்லாம் சோபனாபுரம்.
2: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
1: அங்க வந்து அந்த ரொம்ப ஃபேமஸா இருக்கும்.
0: ஓ
1: ஆமா. சரி அம்மா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்துங்க சார் பொன்னுமணி. ஆனா ஆடி ஆடி மாசமே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அந்த பாட்டு ஆடி மாசத்துல கேட்கணும்னு அப்ப வந்து
0: போட்டுட்டாங்க
2: சார்.
0: கொடுக்கவே இல்ல அப்படிங்கிறீங்களா
2: சார்? இல்ல கொடுத்தாங்க சார், ஆனா எனக்கு கேட்டப்ப இந்த மாதிரி போட்டாச்சு இந்த பாட்டு, இன்னொரு நாளைக்கு இருந்தாங்க. அப்ப ஒரு வாரம் கழிச்சு தானே வரோம், அதனால கேட்க முடியலங்க சார்.
1: கார்த்திக் சௌந்தர்யா நடிச்ச படம் தானே?
2: ஆமாங்க சார்.
1: சிவகுமார் இருப்பாரு வர.
2: பொன்னுமணி படத்துல ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு பூட்டும் ஏழை கூட்டும் வாழும் சின்னையா, மல்லு மணி. அந்த பாட்டு போடுங்க சார்.
1: கேட்டுருங்கம்மா.
2: தேங்க்யூ சார்.

0: இப்ப என்ன நல்ல காலம் வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க.
1: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீ நம்ப தான் வர.
0: எது எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களே, இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
1: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
0: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
1: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
0: எருமை மேய்க்கறக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
1: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறது தெரிஞ்சுக்கலாம்ல.
0: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
1: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
0: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
1: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
0: ஓஹோ, ரேடியோல பாட்ட போட்டு பால் உற்பத்தியை அதிகரிக்க போறோம் அப்படியா?
1: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
0: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
1: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
0: எப்படி கட்டணும்?
1: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
0: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
1: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சியை பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
0: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
1: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.

0: 8:31 இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: விராலிமலை தாலுகா வந்து கட்டுருவாச்சி எடையப்படி ஏழுமலை பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க, ஏழுமலை என்ன பாடல் வேணும்?
1: அண்ணனுக்கு இந்த பாட்டில் வந்து சோலை இளங்குயிலை அந்த பாட்டு வேணும் சார்.
0: அப்படிங்களா, சரிங்க, கேட்டுடலாம். அழைத்தமைக்கு நன்றிங்கய்யா.

0: ஒரு அருமையான பாடல் அண்ணனுக்கு ஜே திரைப்படத்திலிருந்து கேட்டான். இந்த பாடலில் ஒரு இளையராஜர் ஒரு நுணுக்கம், இசை நுணுக்கம் பயன்படுத்தியிருப்பார்.
1: என்னது
0: படத்தில் ஒரு ஆலாபனை, அதை தாண்டி பாடல் கிடையில் அவருக்கு ஒரு ஆண்கள் குடு ஹம்மிங்னு சொல்லுவோம்ல, அந்த ஹம்மிங் வரும்போது அதையும் இசையும் கொடுத்துருப்பார்.
1: ஓ,
0: இரண்டு இசை மூன்று இசைக்கருவிகளை பயன்படுத்தி அந்த ஹம்மிங்கோடு சேர்த்து இசைக்கருவியோட சத்தமும் வரும், சப்தம். மிக அருமையான ஒரு இசை நுணுக்கத்தை பயன்படுத்தியிருப்பார்.
1: அழகான பாட்டு, அதாவது அண்ணனுக்கு ஜெய் சொன்ன மாதிரி.
0: ஆமாம்,
1: இளையராஜா அவர்களுக்கு ஒரு ஜெய் சொல்லிடலாம்.
0: ஆமாம், இப்போ 8:37 ஆச்சு, இரவு இசை இனிமேல் அடுத்த நேயர். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாருங்க?
2: நான் திருச்சி சங்கலாண்டபுரத்துலேருந்து உமா மகேஸ்வரி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
2: சார்? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: அம்மா இருக்கும்.
2: சரிங்க சார், நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன்.
0: அப்படியா, முதல் முறையா?
2: ஆ, ஆமாங்க சார்.
0: இது மட்டும் பேசுனதே இல்லை?
2: இல்லைங்க சார்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதிகம் நிறைய பேசுங்க, இடைவெளி விட்டு பேசுங்க, கடிதம் எழுதுங்க, மின்னஞ்சல் அனுப்புங்க. அப்படியா, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. கீப் ஆன் ட்ரைங், கீப் ட்ரைங், கீப் ஆன் ட்ரைங்.
1: முதல் முறையே என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: துர்கா படத்துல இருந்து பாப்பா பாடும் பாட்டு.
0: பாருங்க, அதை பாடுறது ஒரு பெரியவங்க, ஆனா பாப்பா பாடம் தான் பண்ணுவாங்க. ராஜேஸ்வரி கேட்டலாமா?
2: நன்றி,
0: நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி, நன்றி.

0: பேபி ஷாம்லி நடித்த படம். அப்பயே அந்த குழந்தை வந்து இரு வேடங்களில் குழந்தை நடித்த படம். இந்த படம் துர்கா,
1: ஆமாம்,
0: இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால கன்னடத்தில் வந்து பைரவி அப்படின்றதும் இந்த படத்தை வந்து மறு
1: யாருமே அதை மறக்கவே முடியாது இல்லையா. அது குரங்கும் சரி, அந்த அந்த நாயும் சரி.
0: அதில் முக்கியமான வரி பார்த்தீங்கன்னா, வாயால் பேச முடியாட்டி கூட கண்ணால் நாம் பேசலாம் அப்படின்னு அந்த விலங்குகளோட சேர்ந்து ஒரு வரியை வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு அருமையான வராமன்னாரன் இயக்கத்தில் வந்த படம் இது. இப்போ அடுத்த நேயர்
1: வருகை. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க? இரவு
2: மாலை வணக்கம். சொல்வது இளங்கோ, பஞ்சபலது இளங்கோ.
1: இளங்கோ ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
2: தூங்கா தம்பி தூங்காதிலிருந்து தூங்காதே தம்பி தூங்கா, இந்த பாட்டு கொடுத்தாரு கமலஹாசன் படம்.
1: இப்படி எல்லாரும் தூங்க போகிற நேரத்தில் இப்படி கேட்குறீங்களே, பரவாயில்லையா?
2: பாட்டு நல்லா இருக்கு, சத்துள்ள பாட்டு, எழுத்து பாட்டு அருமையாக இருக்கு.
1: சரிங்க, நன்றிங்க.
2: ஓகே சார், நன்றி சார்.

0: தூங்காதே தம்பி தூங்காதே பாடல், நீங்கள் கூட கேட்டீங்க இது என்ன தூங்குற நேரத்தில் பாடலா அப்படின்னு நேரத்தை. இது
1: ஆனால் அப்படி
0: வந்து
1: இல்லை,
0: இது வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு. அதனால தான் இளையராஜா கூட அந்த வரிகளுக்கு வந்து ரொம்ப பீட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பார் இந்த பாடல். இப்போ பல நேரங்களில் இளையராஜா அவங்க வந்து பாடலோட வரிகளில் முதல் வரியை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இசையை வந்து அமைப்பாங்க. ஒரு கேட்ட உடனே துள்ளி எழணும் அப்படின்ற மாதிரியான இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய வந்து ரொம்ப கம்பீரமாக அந்த குரலை கொடுத்துருப்பார். மென்மையாக பாடக்கூடியது இல்லாமல் இந்த பாடல் வரிகளுக்கு ஒவ்வொரு வரிகளுக்கும் அழுத்தம் கொடுத்து கேட்டவொடனே அப்படி உற்சாகம் பொங்கணும்,
1: கண்டிப்பாக
0: வேலைக்கு போகணும்,
1: காரியத்தில் கண்ணாக இருக்கணும்,
0: ஆமாம்,
1: கண்ணை மூடிடக்கூடாது. அப்படி
0: ஆறு தூங்கிட்டால் நமக்கு எங்கே சோறு கிடைக்கும் அப்படின்ற வரிகள் கூட இந்த பாட்டில் உண்டு. இப்போ அடுத்த நேயர்
1: வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், புதுக்கோட்டை மாவட்டம் நல்லப்படையாண்டக்கிலேருந்து ஜேம்ஸ் பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
2: கரகாட்டக்காரங்க மான்குயிலே பூங்குயிலேங்கிற பாட்டு போடுங்க சார்.
1: நன்றிங்கய்யா அழைத்தமைக்கு.
2: நன்றி சார்.

0: பட்டி தொட்டி எங்கும் வெற்றி பெற்ற படம் கரகாட்டக்காரன்.
1: ஆமாம்,
0: அறிமுக நாயகி கனகா நடித்த படம். ராமராஜன் வந்து மிகப்பெரிய புகழின் உச்சத்துக்கு போன படமே இதுன்னு சொல்லலாம். கங்காம்பரன் இயக்கத்தில் வந்த படம். இதில் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட சூழ்நிலையும் கதையும் சொன்ன உடனேயே ஒரு மெட்டை அமைச்சார் இளையராஜா.
1: ஓ,
0: அந்த மெட்டை வந்து மறுக்காமல் ஏற்றுக்கிட்டார் கங்காம்பரன். அண்ணன் தம்பின்னு கிடையாது. அதை தாண்டி என்னென்னா, கதைக்கு ரொம்ப பொருத்தமாக ஒரு மெட்டு சொன்ன விட அடுத்த செகண்ட் வந்து ஒரு ஒரு மெட்டு அமைச்சோன்னே சில பாடல்களில் வந்து ரெண்டு மூணு மெட்டுகள் வரும், மூன்று நான்கு மெட்டுகள்லாம் வரும், அதில் ஒன்று சூஸ் பண்ணுவாங்க பொதுவாக இயக்குனர். ஆனால் அவர் இவர் வந்து என்னென்னா, அது சொன்ன சொன்ன அடுத்த செகண்ட் ஒரு மெட்டை கொடுத்தார் சரின்னு சொல்லிட்டு உடனே நோட்ஸ் எழுதி பேக்ரவுண்ட் மியூசிக்கு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு இளையராஜா. காரணம் வந்து ஒரு கிராமத்து மேலே வச்சிருந்த பாசம், கரகாட்ட கலைஞர்களை மையப்பத்தி எடுத்த

0: படம், இன்னொன்று வாழைப்பழ காமெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது.
1: அது பாட்டால, கதையால,
0: ஆமாம்,
1: அந்த பின்னணியால்,
0: ஆமாம்,
1: நகைச்சுவையால்.
0: ஆமாம், இன்னொன்று குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, இந்த படம் ஒன்று திரையரங்குகளில் அந்த ஒரு சாமி பாடல் வரும், மாரியம்மான்னு. அதுக்கு நிறைய பேர் வந்து சாமி வந்து ஆடின கதையெல்லாம் கூட உண்டு.
1: இப்போ கருப்பு படத்துக்கு ஆடின மாதிரி.
0: ஆமாம்,
1: சரிங்க. நிறைவான நேயர் இரவு இசை இனிமையில் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லமாக இருக்கும். யார் பேசுகிறீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜி சாலை சரையமுத்தேருந்து அகிலா டெய்லர் பேசுகிறோம் சார்.
1: அகிலா, எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க சார்?
1: நல்லமா இருக்குமா? டெய்லர் தொழில்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: ஆ, டெய்லர் தொழில் நல்லா போயிட்டு இருக்கு சார்.
1: சரி சரி சரிங்க, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
2: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து ஏ சம்பா நாச்சு சாரை காத்து சார்.
1: கேட்டலாமா? ரொம்ப நன்றிமா அழைத்தமைக்கு.
2: ஆ, தேங்க்ஸ் சார்.

மஜ்னு படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான ஞாபகம் வருதே. இன்றைய நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 10:00.

102.1 இசையோடு என்றும் நீங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. நம் மனதிற்கு அமைதியை தரும் பாடல் இந்த இனிமை, இந்த இரவை இனிமையாக்கும் இனிய மெட்டுக்கள், நம் செவிக்கு விருந்தாகும் கீதங்கள், காலத்தை வென்ற பாடல்கள் அணிவகுக்கும் இது ஞாபகம் வருதே. அன்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நேயர்களே, இனிய இரவு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம். அதற்கான எண் 938-546-102.1. இந்த வாட்ஸ்அப் எண்ல உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊர், இதை நீங்க தட்டச்சு செஞ்சும் அனுப்பலாம். குரல் பதிவாகவும் எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் அதை ஒலிபரப்பு செய்வோம். அந்த வகையில் முதல் பாடலை நம்ம கேட்க போகிறோம். யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குமரன் நகர்லேருந்து கார்த்திகேயன் பாடல் கேட்டிருக்காங்க. சுமைதாங்கி படத்திலிருந்து பாடல், அவருடைய விருப்ப பாடல் இதோ.

0: சுமைதாங்கி படத்தில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். ஞாபகம் வருது, கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்த இனிமையான இரவு பொழுதில் நம் காலம் வென்ற பாடல்களை நேயர்களோட விருப்பப்படி கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டு குரல் பதிவு நமக்கு அனுப்பியிருக்கும் நேயர் யார்?
1: வணக்கம். திருச்சி கே நகரிலிருந்து பாலசுப்ரமணியன். 1959 வருடம் வெளிவந்த மரகதம் திரைப்படத்திலிருந்து குங்குமப்பூவே கொஞ்சும் புறாவே, சந்திரபாபு அவர்களின் இனிமையான குரலில் வெளிவந்த பாடலை ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கய்யா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: சந்திரபாபு ஜமுனாராணி பாடிய பாடல் கேட்டோம். மரகதம் படத்திலிருந்து. 10:10 நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஞாபக மருதி நிகழ்ச்சியில அடுத்த பாடலா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் புத்தூரிலிருந்து பரமு, நிழல்கள் நிஜமாகிறது படத்திலிருந்து பாடல்.

0: நிழல் நிஜமாகிறது படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே.
1: உற்சாகத்தின் அலை ஓயாதிருக்கட்டும். வாழ்த்துக்களோடு
2: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும்
3: அம்மன் TRY TMT கம்பிகள் நல்வாழ்த்துக்கள்.
4: தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 11 7800 அல்லது நமோ செயலியிலோ MyGov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் யூடியூப் சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.
0: பத்து மணி 16 நிமிடம் இந்த இரவு வேளையிலே நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் ஞாபகம் வருது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வாட்ஸ்அப் வழியாக குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
5: வணக்கம். கல்லூரிலிருந்து முருகேசன். தங்க பதக்கம் என்ற படத்தில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடலை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: நன்றிங்கய்யா. நீங்கள் கேட்ட அந்த பாடல்

தங்கப்பதக்கம் படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். 10:21 ஞாபகம் வருது. கேட்டுட்ருக்கோம் வாட்ஸ்அப் வழியாக நேயருடைய விருப்ப பாடல்கள். 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்களும் உங்கள் மனம் கவர்ந்த அந்த காலத்து பாடலை கேட்கலாம். அந்த வகையில் அடுத்ததாக பெரம்பலூர்லேருந்து நிறைமதி நமக்கு வாட்ஸ்அப்பில் பாடல் கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஓர் இரவு படத்திலிருந்து பாடல், அந்த நேயர் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: எப்படி எப்படி?
1: மாட்டாயா எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா,
0: ஓஹோ எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. அப்புறம்

0: அந்த இடம் தான் அற்புதம்.
1: அண்ணே அண்ணே,
0: சரிதானா கண்ணே?
2: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை?
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

0: 10 மணி 25 நிமிடத்திற்கு ஞாபகம் வருதை கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரல் பதிவு மூலமாக பாடல் கேட்டிருக்கும் நேயர் யார் இங்கிருந்து?
3: நான் ஜனனி, தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு இரு வல்லவர்கள் படத்திலிருந்து நான் மலரோடு அந்த பாடல் வேணும்.
0: நன்றி ஜனனி அவர்களே, உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வரும்

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

10:32 ஞாபகம் வருது. கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வடலூர் ஜோதிமணி பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, பாமா விஜயம் படத்திலிருந்து.

0: வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற.
1: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீனும் நம்ப தான் போற.
0: எது எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களே, இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
1: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
0: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
1: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
0: எருமை மேய்க்கறக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
1: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
0: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
1: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
0: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
1: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
0: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்தி அதிகரிக்க போறோம் அப்படியா?
1: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம்

0: கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல் நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
1: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
0: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
1: எப்படி கட்டணும்?
0: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
1: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
0: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சியை பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
1: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
0: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.
2: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. Five, six, seven, eight.

0: டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். 10:41 ஞாபகம் வருது, கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடலாக குரல் பதிவு மூலமாக நமக்கு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போக்கு வணக்கம். என் பேர் பிரியா செந்தில்குமார், ஊர் நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம், ஆண்டவலூர் கேட். ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் நான் விரும்பி கேட்ட பாடல், என் தோழிக்காக இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடல். இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். படம் வட்டத்துக்குள் சதுரம். நன்றி, வணக்கம்.
0: நன்றிம்மா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

10:45 அடுத்த பாடலா நாம கேட்க போறோம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில லக்ஷ்மி கல்யாணம் படத்திலிருந்து பாடல். ஆண்டார் வீதி குறிஞ்சி ராமசாமி இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்.

பொண்ணை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா பொண்ணை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா தங்க தேரோடும் வீதியே ஊர்கோலம் போகுதடா செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம்

0: நேரம் இரவு 10:51 ஞாபகம் வருது. நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் நேயர் விருப்பப்படி, அந்த காலத்து பாடல்களை ரசிச்சிட்ருக்கோம் இந்த இனிமையான இரவு பொழுதில். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருது நிகழ்ச்சி இணைவது நான் உங்கள் நாமக்கல் செல்வராஜ். நான் விரும்பும் பாடல்
0: நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ உங்களுக்காக.

டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். பச்சை விளக்கு படத்திலிருந்து. நிகழ்ச்சியுடன் நிறைவு பாடல் சிறுகாம்பூர், மதியழகன், கிட்டு இவர்களுடைய விருப்ப பாடலாவது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் பருதே. அன்பு நேயர்களோட நினைவில் நின்ற பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழித்திருக்கும். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் பாடல்கள் அனுப்பியிருக்கீங்க. உங்களுடைய பாடல்கள் எல்லாருடைய பாடல்களையும் எங்களால் ஒளிபரப்ப முடியலை. கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வருது நேயர்களுக்காகத்தான். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன். தொடர்ந்து நாளை காலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் FM நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்

ஸ்காட்டலிலே ஜாலம் காட்டும் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு நான் சகா பார்த்திபன். 11:01 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் கேட்க போறோம். நிகழ்ச்சியில முதல் பாடல் உங்களுக்காக என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓ எஸ் அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வாலி. அவங்களுடைய அழகான வரிகள்ல தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில, என்னை காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற பாட்டு தான் காதல் தேசம் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையோடு.

எஸ், 11:08 ரொம்ப அழகான பாடல், காதல் தேசம் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக எஸ்பிவி அவங்களுடைய குரல்ல, வாலி அவங்களுடைய அழகான வரிகள்ல, தேவா அவங்களுடைய இசையில தான் உங்களுக்காக ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். காதல் கோட்டை படத்திலிருந்து சிவப்பு லோலாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:14 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல். அம்மம்மா அம்சம்மா ஆன மேல போறாமா அப்படின்னு சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குதுன்னு நம்ம பாட்டு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். மனோ சித்ரா மற்றும் குழுவினர் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். பாடலாசிரியர் பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் சிற்பி அவங்களுடைய இசையில தான் அடுத்த பாடல் காத்துட்டு இருக்கு. மேட்டுக்குடி படத்துல இருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படின்னு மேட்டுக்குடி படத்துல இருந்து தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு, பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில், பிரவீன் கார்த்திக் அவங்களுடைய இயக்கத்துல தான் இந்த படம் வந்தது, ஏ ரஹ்மான் அவங்களுடைய இசையில. இஸ் ரைட். என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேந்துகிட்ட நேந்துகிட்ட நெய்வளக்கு ஏத்தி வச்ச உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் ஸ்டார் படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:26 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. நேர்ந்துகிட்டேன் அப்படிங்கிற பாட்டு ஸ்டார் படத்துல இருந்து. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பாட்டு, ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரல்ல ஏரகமான அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஜோதா அக்பர் படத்துல இருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் அப்படின்னு. ரொம்ப அழகான பாட்டு, கேட்டு நினைச்சிருங்க இசையிலோட.

எஸ் 11:32 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரலில் முழுமதியா வல்லது முகமாகும் அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் அழகான பாட்டாக இன்னொன்று எடுத்து வச்சிருக்கேன். எஸ் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்ரா அவங்களுடைய குரலில் தான் அந்த பாட்டு. வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ரகமான அவங்களுடைய இசையில் பாட்டு காத்துட்ருக்கு. எஸ் பாம்பே படத்துலேருந்து தான் பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். கண்ணாலனே எனது கந்தினேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

11:38 ரொம்ப அழகான பாடல் கண்ணால் அணை கேட்டு முடிச்சோம். பாம்பே படத்துல இருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். உன்னி கிருஷ்ணன் அவங்களுடைய குரல்ல வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்கள் தான் அடுத்த பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேக்குறீங்களா? காதலன் படத்துல இருந்து என்ன விலையாடி என்ன விலை அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையிலோட.

11:45, ரொம்ப அழகான பாடல். என்ன விளையாடி என்ன விலையை கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கபிலன். அவங்களுடைய அழகானவர்கள் ஏராளமானவர்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியான் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

படித்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன அவசரம் சொல்லு கண்ணே அப்படின்னு விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் பாடின பாடல் கேட்டோம் இல்லையா. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப மெலடியான பாடலும் கிட்ட. பாடலை தொடர்ந்து பாரதிய தமிழ் பண்பலின் 102.3 முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் யார் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். முள்ளக்காடு பாபு ஒரு பெரிய வணக்கத்தோடு போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து கிருஷ்ணன் ஏனிந்த கைகள் மலையோறும் பாடல் அப்படின்னு பாடல் கேட்டிருக்காரு. இந்த பாடல் நேர விருப்ப பாடல் நிகழ்ச்சி இல்லை அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் கிருஷ்ணனுக்காக. தொடர்ந்து கிருஷ்ணகிரியில இருந்து ஹொசூர்ல இருந்து பண்ணிருக்காரு செல்வராஜ், நாமக்கல் செல்வராஜ், இனியிரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பர்வதவர்தினி, இனியிரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒலித்த முதல் பாடலே காதல் தேசம் படத்திலிருந்து ஒலித்த பாடல், உன்னை காணவில்லை நேற்று ஒரு பாடல் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லிருக்காங்க. தொடர்ந்து அள்ளி நகரம்ல இருந்து மகாதேவன் மெசேஜ் பண்ணிருக்காரு, இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. தொடர்ந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவரும் ஒரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கலீல் அகமது அப்படிங்கிறவர் பொன்னேரி மிமிக்கிரி கலீல் அகமது, இனிய இரவு வணக்கம் நண்பரே, பாடல்கள் அருமையா போடுறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைவருக்கும், அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்ல இருந்து ரங்கராஜன். ஹரி ராம், தேனி ஹரிராம் மெசேஜ் பண்ணிருக்காங்க, இனியிர வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் பி கங்கா வேப்பம்பட்டுல இருந்து, இனியிர வணக்கம் நண்பா, நலம் தானே, மகிழ்ச்சியோடும் நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப அருமை. தொடர்ந்து அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி அவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க, அன்பு அறிவிப்பாளர் சா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனியிர வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீரராகவன், சகலவித பாடல்கள் கலவை, சகாக்கள் பதிவிடும் அறுசுவை, செவிகளுக்கு விருந்து பாடலிசை, செம்மை தரும் பண்பல இயலிசை, சிறப்பு மிகு மனசு மயங்கும் தேனிசை, செந்தமிழ் உச்சரிக்கும் குரலிசை, வாழ்த்துக்கள் பேஸ்புக் வீரராகவன் மாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகா இருந்தது வரிகள். தொடர்ந்து பாலு விசாலாட்சி, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் புரசைவாக்கம்ல இருந்து சவுந்தரராஜன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சர்வராஜன் பேட்டை, தீனா ரமேஷ் கடலூர் மாவட்டம்ல இருந்து பண்ணிருக்காங்க. திருஞானம் தீனா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா இவங்க எல்லாருக்காகவும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா, இரவு வேளையில குடும்பத்தோட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்பவே நன்றி. பழனி பாரதி ஐயப்பன் தாங்கல இருந்து ஒரு பெரிய உற்சாகத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பூலுவபாளையம் ஆனந்த முருகன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அன்பு அறிவிப்பு பாளர் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ல இருந்து பண்ணிருக்காங்க ராமகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன். தொடர்ந்து அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், இனிய இரவு வணக்கம் சார், கொஞ்சம் இருந்தால் தான் என்ன பாடல் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மாம்பழம்ல இருந்து ராமகிருஷ்ணன். தொடர்ந்து சாந்தி ரமேஷ், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலட்சுமி நிகழ்ச்சியின் முதல் பாடலை என்னை காணவில்லை நேற்றோடு ரொம்பவே அற்புதமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி அவங்க நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க. நேரமின்மை காரணமாக நம்மளால படிக்க முடியல, இருந்தாலும் இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருந்த பாடல்கள் கேட்டுட்டு இருந்த நேயர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ரொம்ப அழகான பாட்டு தான், மின்சார கனவு படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு, வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சாரதா சரகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்டு இருக்கு. கேட்டிருங்க, திரும்பவும் நான் உங்களை காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

நேரம் 12 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி. காற்றின் மொழி.

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பார்வை.

ஒரு சமய

வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

2, 3, 4, 5, 6, 7, 8.

கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன், நல்ல சீர் கூட்டுவேன், வண்ண பூச்சூட்டுவேன். புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், மெல்ல தாளாட்டு

பண்டிகையில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாத எண்ணாத எண்ணாத ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்தலக்கடி கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா, கும்தலக்கடி கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா, கும்தலக்கடி கும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இடையை ரசிப்பது உண்டு. எதிலே விழுந்தால் சுகமோ அதிலே இதயம் பதிவதும் உண்டு. தொட்டு காட்டவாம் மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவாம் வட்டம் போடவாம் வாலிபத்தின் வேகத்தோடு.

அஞ்சாமல் நடப்பதும் வேதியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தின் வேகத்தை.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்திரபன் தெரியாம வேலை காட்டு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ಕಡೆ ನನ್ನ ಕಡೆ

வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன உங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு வாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக திருப்புற சுந்தரி என்னும் பாடல் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

நேரம் 4:04. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுந்தரமூர்த்தி நாயனார் திரைப்படத்திற்காக தொல்லை வாழ் அந்தனர் எனும் பாடலை கேட்கலாம். சிறுகழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் குரலில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் மில்சனக்குப்பம் எம் எம் நாராயணன் நாகஸ்வரம், சூலூர் ஆர் சவுந்தரராஜன் தவிழ்

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கஜவதனா எனும் பாடல், ஹம்சத்வாணி ராகம் ஆதிதாளம், புரந்ததாசர் தேவர்நாமா.

4:22. பொங்கு மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜனனி நின்னு வீணா எனும் பாடல், ரித்தி கௌலை ராகம், மிஸ்ரசாபு தாளம், சுப்பராய சாஸ்திரி சாகித்யம்.

4:35 நிமிடம் நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலாக மங்கம்புதி ஹனுமந்தா என்னும் பாடல், தர்மாவதி ராகம் ஆதிதாளம் அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

4:57 நிமிடம். பொங்குமங்கலம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தில்லானா எனும் பாடல், ஹிந்தோளம் ராகம் ஆதிதாளம், டாக்டர் ஆர் எம் பாலசுப்ரமணியம் பாலமுரளி கிருஷ்ணா சாகித்யம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எம் எம் நாராயணன் நாகஸ்வரம், சூலூர் ஆர் சவுந்தரராஜன் தமிழ்.

நேரம் 5 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி குரலில்.